தலைமைச் செயலாளர் டாக்டர் பாக்ரியா முகமது தமிழ் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான புதிய பேரழிவு தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்த பின்னர் திங்கட்கிழமை அந்நாட்டுடன் பேச்சு தொடங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அவர்கள் தாக்குதலை விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அதன் தீவிரத்தை நன்கு உணர்ந்துள்ளதாக செய்தியாளர்களுக்கு வழங்கிய நேர்காணலில் ட்ரம்ப் கூறியுள்ளார். இவ்வேளை ஜப்பானின் யென் நாணயத்திற்கு ஆதரவளிப்பதற்காக அதில் தலையிட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். 30 ஆண்டுகளில் முதன் முறையாக யென் நாணயத்தின் மதிப்பை உயர்த்துவதற்காக அமெரிக்க கருவூலத்துடன் டோக்கியோ ஒன்றிணைகிறது. ஜப்பானுடன் கொண்டுள்ள நல்லுறவால் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி இசை நடனம் ஒற்றுமை சார்ந்த கலை படைப்புகளுடன் இனிதே நிறைவடைந்தது. 2030 ஆண்டில் இப்போட்டி இந்திய அம்தாபாத்தில் நடத்தப்படும். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களை அங்கீகரிக்கும் வகையில் கொண்டாட்ட இசை நிகழ்ச்சி என்ற கருப்பொருளில் நிறைவு விழா நடைபெற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: லட்சுமி சிவனி ஸ்வரலிங்கம் இவங்களுடைய குரல்ல கேட்டு பாடல் செந்தூரா அப்படின்ற பாடல்.
1: வணக்கம், இன்றைக்கு மோகன் தெய்வீகன் உங்களோட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான, நம்ம பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் கொண்டு வந்திருக்கோம்.
0: என்னோட வாழ்க்கையில இந்த முடிவை நான் எடுக்கலன்னு விடுங்களேன், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், இதுதான் என் வாழ்க்கையே மாத்தி அமைச்சிச்சு அப்படின்னு ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கோம்ல.
1: வாழ்க்கையில பல சமயங்கள் பல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனா அதான் அந்த முக்கியமான அந்த ஒரு முடிவு மட்டும், இந்த ஒரு தருணம் மட்டும் வாழ்க்கையில மறக்க முடியாது. இந்த முடிவை நான் அப்போ எடுக்கல, வாழ்க்கையே மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது நீங்க தரலாம். அழைத்து சொல்லலாம்,
0: இப்படி கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நான் நிலைமைக்கு நான் அன்னைக்கு எடுத்த இந்த முடிவு தாங்க காரணம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப இதுல மகிழ்ச்சியா இருக்கேன், எனக்கு ரொம்ப நியாயமான ஒரு முடிவா தான் அது இருக்கு. இப்படி எத்தனையோ சூழல்களை நீங்க கடந்து வந்திருக்கலாம், அதுல ஏதாவது ஒரு சூழல குறிப்பிட்டு நீங்க சொல்ல போறீங்க.
1: சொல்லுங்க, சுடிங்க 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
0: என் வாழ்க்கையில இந்த முடிவு எடுத்த நல்ல வேலை அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன?

0: குஷி படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தேவாவுடைய இசையில் வந்தது. மணி இப்போ 8:15.
1: இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு, நல்ல வேலைங்க அதை எடுத்த எல்லாம் வாழ்க்கையே மாறி இருக்கும்.
0: தர்ஷினி வந்திருக்காங்க.
2: நான் இந்த வேலை, நான் இப்போ பாக்குற வேலையை நான் செலக்ட் பண்ணதான் நான் என் லைஃப்ல எடுத்த இந்த பெஸ்ட் டிசிஷன் நினைக்கிறேன்.
0: ஏன்
2: ஜாயின் பண்ணது வந்து கரெக்டா கோவிட் முடிஞ்ச டைம்ல, போஸ்ட் கோவிட், கோவிட் முடிஞ்சு ஒரு 2 மாசத்துல நான் ஜாயின் பண்ணேன். என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பெருசா சேலரி எதுவும் வராது, சம்பளம் எதுவும் பெருசா வராது, நீ படிச்ச படிப்புக்கு அது வந்து நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலைதான் ஜாயின் பண்ண, ஆனா வந்து பெருசா சம்பளம் எதுவும் வராது, ஏன்னா போஸ்ட் கோவிட் நிறைய பேர் வேலையை விட்டு நிப்பாட்டுறாங்க, சரியா வராது இந்த முடிவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் ஜாயின் பண்ணி 4 வருஷம் ஆகுது. நான் ஆரம்பிக்கும் போது இருந்த பொசிஷன்ல இருந்து இப்போ வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன்ல இருக்கேன். இப்ப நான் என் வாழ்க்கையில எடுத்த பெஸ்ட் டிசிஷன், யார் சொல்றதுமே கேட்கல, இது எனக்கு சரியா வரும்னு எனக்கு தோணுது, ஐ வில் டூ இட். ஒருவேளை சரியா வரனா இட்ஸ் அது என்னுடைய முடிவாவே இருந்துட்டு போகும். நான் எடுத்த முடிவு வந்து இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை டிஸ்மோட்டிவேட் பண்ண எல்லாருமே இன்னைக்கு பரவாயில்லையே நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு நான் என்னோட
0: நன்றி. கூட்டத்துக்கு நல்ல பொழுதா இருக்கட்டும், தீரக்கிழமை இந்த வேலையை உங்களுக்கு அமோகமா இருக்கட்டும்.
2: தேங்க்யூ, ரொம்ப நன்றி அண்ணே.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். மின்னோ கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில எடுத்த முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நான் அந்த முடிவு எடுக்கலாம், இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க.
2: நிறைய முடிவு எடுத்திருப்போம், ஆனா இந்த குறிப்பிட்ட ஒரு முடிவு மட்டும் வாழ்க்கையே மாத்திருக்கோம்னு சொல்வாங்க இல்லையா.
1: ஆமா,
2: இல்லங்க, அடுத்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க.
1: வாங்க அவர்கிட்ட நம்ம பேசலாம்னு. அதுக்கு முன்னால நீங்க இதுக்கு உங்களுடைய பார்வைகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க கிட்டயும் நீங்க வந்து பேசலாம்.
2: ஆமா, தாராளமா சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை பேசும்போதுதான் நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க, ஆனா நாம ஒண்ணு எடுத்து அதற்கான முடிவு எடுப்போம் இல்லையா, அது ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கும். நீங்களும் அழைக்கலாம். 3-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
3: அருள் பேசுறேன், இப்போல இருந்து.
1: சொல்லுங்க அருள், உங்க வாழ்க்கையில எடுத்த பெஸ்ட் டிசிஷன் முடிவு எது சொல்லுவீங்க?
3: திருமணம் செஞ்சதுதான்.
1: திருமணம் செய்தது,
2: அது எல்லாரும் எடுக்கிற நல்ல முடிவு தானே சார் இல்லையா?
3: இருந்தாலும் அந்த வயசுல அந்த முடிவு எடுக்கிறது ஒரு எப்படி சொல்றது, முக்கியமான ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னா திருமணம் ஆயிருக்குமே தெரியல.
1: ஏன் நீங்க வேணாம் வேணாம்னு எடுத்தீங்களோ?
3: வேணாம்னு எடுக்கல, பட் ஆனா அந்த ஒரு நோக்கத்துல இல்ல.

0: காதலர்கள முடிவெடுத்தோம். பட் இன்னைக்கு ஐந்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்களா இருக்கிறோம்.
1: அந்த வயசுன்றீங்களா? எந்த வயசு சார்?
0: 28 வயசு.
2: 28 வயசு தானே.
0: பட் இருந்தாலும் கமிட்மெண்ட் பொருள் இருக்கு, போயிடலாம் அப்படிதான் இருந்துச்சு.
2: ஒரு விஷயத்துக்கு உங்க மனைவிக்கு இந்த தருணத்துல நன்றினா எதுக்கு சொல்லுவீங்க?
0: என்ன தேர்ந்தெடுத்து
2: அருள்.
1: சொல்லுங்க.
2: சுமதி கொடுத்து வச்சவங்க அவங்க
0: எல்லாருமே.
2: ஓ, அவரு அவங்க மனைவிக்கு அத்தனை புள்ளிகளையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. இன்னைக்கு
1: மனைவி எடுத்த ரொம்ப சரியான முடிவு அது. அருள், நீங்கதான்
2: அதாவது சொன்னாரு என்ன ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு.
1: ஆமா ஆமா,
2: யோசிக்க வேண்டிய ஒன்று இல்லையா?
1: உண்மைதான், யோசிப்போம்.

0: சொல்வீந்தர் சுகிசிவம்.
1: இப்ப சில பேர் எப்ப 5 மணி ஆகும் ஆபீஸ் விட்டு போலாம், எப்ப 5 மணிக்கு அவங்க பள்ளி கொடுத்துட்டு ஓடி போயலாம் வெளியே போலாம். சில பையன் சொல்லுவான் லீவு, நாளைக்கு லீவு, நாளைக்கு லீவு. அவன் பாருங்க அப்ப படிக்க போறத எவ்வளவு பெரிய பாரமா கருதுறான், எவ்வளவு பெரிய வேதனையா கருதுறான். அப்படி மனதளவில் சுதந்திரமாக செயல்படுகிறாயா இல்லையா, இது ஒரு உரைக்கல். அப்புறம் லட்சியத்தோடு செயல்படுவது வாழ்க்கையில எது செஞ்சாலும் என்னமோ சித்தம்போக்கு சிவம்போக்கு தோணதை செஞ்சேன் சொல்றது இல்ல, ஒரு லட்சியம் திட்டமிடுதல் குறிக்கோள் இதை வைத்துக் கொண்டு செயல்படுது. இல்ல தடை வராதா என்ன, தடைகளையோ தவறுகளையோ கண்டு துவண்டு போகாமல் இருத்தல், அந்த தடைகளை கண்டு வருத்தப்படாம மேற்கொண்டு வரத்தான் செய்யும். இந்த காரியம் பண்ணா அது வராமையா போயிடும், பாப்பமே அதையும் தான் செய்வோமே. என்ன நாம ஒரு காரியம் செய்யற போது நிறைய தடை வரும், பலர் பழிப்பாங்க விமர்சனம் பண்ணுவாங்க, தடைகளையோ தவறுகளையோ கண்டு துவள மாட்டான். அப்புறம் அவனுக்கு உந்து சக்தியாக அவனது கனவு லட்சியம் இன்னும் சரியா சொல்ல போனா அவனுக்குள்ள ஒரு அக்னி அவனுக்குள்ள இருக்கு, அதுதான் அந்த காரியத்தை கொண்டு போகும். இது மாதிரி தலைவனுக்குரிய இலக்கணங்கள், சுவாமி விவேகானந்தரே அது மாதிரியான இலக்கணங்களுக்கு உட்பட்டவர். சுவாமி விவேகானந்தரே அப்படி வந்தவர், எத்தனையோ பேர் சாமியார வந்தாங்க, ஆனாலும் சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கறது இந்தியாவாலயோ உலகத்தாலேயோ மறக்கவே முடியலையே. ஏன், இந்த தலைவனுக்குரிய எல்லா இலக்கணங்களையும் இயல்பாகவே பெற்றவர் சுவாமி விவேகானந்தர். இளைஞனுக்கு சொல்லும் போது இப்ப சுவாமி விமுக்தானந்தா என்ன சொல்றாரு, நீ படிக்கிறியா, ஆமா படிக்கும் போது ஸ்டடி லைக் எ மாஸ்டர், அதாவது எஜமானனாக படி. என்ன எஜமானனாக படிக்கிறது, அடிமையா படிக்காத. எங்க அப்பா வந்து மெடிக்கல் படிக்க சொன்னாரு, எங்க அப்பா வந்து இன்ஜினியரிங் படிக்க சொன்னாரு, அதனால நான் படிச்சு தொலைக்கிறேன் அப்படின்னா நீ எப்படி வந்து ஒரு பெரிய வலிமை உள்ளவனா வர முடியும். நீ படிக்கும் போது எப்படி படிக்கிறேன்னா ஒரு எஜமானனா இருந்து படி, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இந்த வேலையை நான் செய்யறேன்.

0: துரையமர்வை பாடிய பாடல் அது. உள்ளூர் பாட்டை கேட்டுட்டு வந்தோம் விழிகளில் அப்படின்ற பாடல் அது.
1: இன்னைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், வாழ்க்கையில நீங்க எடுத்த ஒரு முக்கியமான ஒரு முடிவு, நல்ல வேலை பாதி எடுத்த அப்படின்ற மாதிரி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
0: தனீஸ்வரி, கேஎல்ல நெரிசல் எல்லாம் தாண்டி போயிட்டீங்களா வேலைக்கு?
2: தொலைநுட்ப பார்வையில வந்துட்டு தெரிஞ்சிச்சு அந்த கண்ட்ரியோட எக்கனாமி வந்துட்டு ரொம்ப பேடா போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டைம் வந்துட்டு நான் பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும், தெரிஞ்சிச்சு அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன்.
1: உணர்ந்த தருணம் எப்ப நடந்தது? இப்பதான் நடந்ததா?
2: இல்ல, இது நடந்து வந்து ஒரு மூணு வருட காலம் ஆயிடுச்சு. நான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, அப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, Why are you taking such decision? நீங்க எவ்வளவு காமா இருக்கு, லைஃப் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல மின்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க, ஆனா அங்க அப்படி கிடையாது. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அந்த வாழ்க்கையை வந்துட்டு எனக்கு.
0: சாமி, இங்க வந்துட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டீங்க?
2: ஆமா, எல்லாரும் கேட்டாங்க, என்னது இங்க வந்துட்டியா, ஓகேயா, அந்த நாட்டு வீட்டு வந்துட்டியா? நான் சொன்னேன், ஒரு ஒரு ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க வாழணும் அப்படின்ற பாக்கும்பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சிச்சு.
0: கண்டிப்பாங்க
2: சொல்லிட்டு கண்டிப்பா வந்துட்டேன் நான் இங்க.

0: 8:41 இப்போது
1: நம்ம வாழ்க்கையில நல்ல வேலைங்க இந்த முடிவை எடுத்தேன், இல்ல வாழ்க்கையே மாறி இருக்கும் அப்படின்ற கதைகள் சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
0: ஈஸ்வரி,
2: ஓ
1: அப்படியா, அப்ப நீங்க தலைப்பு உங்க அழைக்க வச்சிருச்சு பாருங்க.
2: அவங்களுக்கு
1: பிடிச்சிருக்கு, என்ன செய்யறது, நீங்க எடுத்தது சரியான தேர்வு தான். சரி சொல்லுங்க, எந்த முடிவை பத்தி நீங்க பேச போறீங்க?
2: கண்டிப்பா என்னோட வேலை விஷயம் தான். ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கும் போது அலுக்கு மீறி ட்ரஸ் ஹெல்த் வந்து ரொம்ப பேட்லி எஃபெக்டட். என்னால டிசிஷன் எடுக்க முடியல, பிகாஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட், பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷன், எவ்ரி திங். ஆனா இதுக்கு முக்கிய நான் எடுத்த முக்கிய டிசிஷன் வந்து என் ஹஸ்பண்ட்னால. கொண்டு போய் காலையில சொல்லி கொண்டு போய் விட்டாரு, அப்பயே போய் ரிசைன் லெட்டர் குடுத்துட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹஸ்பண்ட் சொன்னாரு, கவலைப்படாத, நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களால சொந்த தொழில் ஒண்ணு செய்ய முடியும். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் முடிச்சேன், ஆனா ஆடிட் ஃபார்ம்க்கெல்லாம் வேலைக்கு கிடைச்சிச்சு. ஹஸ்பண்ட் வேணாம் ஹெல்த், ஆனா சில பேர் சொன்னாங்க நீங்க இவ்வளவு சேலரியில இருந்து ரிசைன் பண்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இந்த வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யுங்கன்னு. ஆனா ஹஸ்பண்ட் ஒன்னொரு தாட் இருந்துச்சு, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, நீங்க சொந்தமாவே செய்யலாமேன்னு. அவரு கொடுத்த உற்சாகத்துல நானே இப்ப சொந்தமா கன்சல்டன்ட் கம்பெனி தொடர்ந்து என் கீழே ஒரு ஃபியூ கிளையன்ட்ஸ்க்கு வந்து அக்கவுண்டிங் டாக்ஸ் அந்த மாதிரி ஒரு இதுல வந்து இப்ப நான் ரொம்ப பெட்டரா ஃப்ரீலான்ஸா என்னோட டைம்க்கு
0: நினைக்கிறவங்களுக்குமையான
2: அந்த அந்த கம்பெனிக்கு நீ போயிட்டீங்கன்னா திடீர்னு வேற ஆள் வந்துருவாங்க ஒரு 1 weekல. உங்களோட ரிப்ளேஸ்மெண்ட் ஃபேமிலி எல்லாம் யாரு குடுக்க போறா? As a wife, as a mother, as a daughter, as a sibling. அந்த ரிப்ளேஸ்மெண்ட்னால யாராலையும் குடுக்க முடியாது. ஐ மீன் மணி இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், அது உன்னோட திறமையில உன்னால கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். நீனா உன்னை டிமோட்டிவேட் பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷன்ல நீனா போய் உன்னோட செல்ஃப நீ ஃபிட் பண்ணிக்கணும். இப்ப அந்த அதோட கூட சம்பாதிக்கிறேன், ரொம்ப லெஸ்ஸான வேலைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன், ஃபேமிலிக்கும் டைமுக்கும் வெக்கேஷனுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு லைஃப் இப்ப.
1: நன்றிங்க, நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு, நீங்க பேசும் போதே புரியுதுங்க.
2: ஆமா,
0: அவருக்கும் நன்றி சொல்லிருங்க, சரியா?
2: அவர் பேரு மனோகரன்.
0: ஓ மனோகரன், உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் மனைவி உங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க, நன்றி கூப்பிட்டதுக்கு.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேவிகன் உங்கள்கிட்ட பேசினதுக்கு.
0: உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: ஈஸ்வரி ரொம்ப அழகா நல்ல விஷயம் சொல்லிருப்பாங்க, முதல் முறை கூப்பிட்டாங்க, ஆனா சரியான அழைப்பு. நிறைய பேருக்கு அவங்க வந்து ஒரு வைட்டமின் இன்னைக்கு.
1: எந்த மாதிரி தலைப்பு வச்சாலும் கணவன் மனைவியை பாராட்டுறது, மனைவி கணவரை பாராட்டுறது அப்படின்றது இப்ப நம்ம நிகழ்ச்சி ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது.
0: நல்லது தானே,
1: நல்லது.
0: இப்ப அவங்க கணவருக்காக இந்த பாடல் வருது.
1: ஓ சரி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
2: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-907-2919.
3: என்ன
4: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
0: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
4: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்,
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் எஃப்எம்.

0: கேன் கருணாசுரிய குரல்ல வந்து பாடல் பாட்டு வந்து தவிச்சேன் அப்படின்றது ரீல்ஸ்ல எல்லாம் ரொம்ப பிரபலம். மணிப்பு 8:52. இந்த ஆடி பெருக்கு இல்ல ஆடி 18 இதை பற்றி கொஞ்சம் தேடும் போது இந்த தேடல்ல சில நல்ல தகவல் எல்லாம் எங்களுக்கு வந்து கிடைச்சது.
1: எப்போதுமே நமக்கானவர்கள் நமக்கு நம்ம முன்னோர்களா இருக்கட்டும் எல்லாமே சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா நன்றி சொல்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நமது பண்பாடா இருக்கட்டும் நமது கலை கலாச்சாரங்கள் நம்முடைய திருவிழாக்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல நன்றி சொல்லுங்க அப்படின்றத இன்னும் அதிகமாவே உணர்த்தது.
0: தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியலின் அடிப்படையாக இந்த நன்றி நவிழ்தலை முன் வச்சிருக்காங்க. எப்படி பொங்கலுக்கு வந்து நம்ம சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்றோமோ அந்த மாதிரி ஆடி 18 அப்படிதான். ஒரு காலத்துல நீர் நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துலதான் நம்முடைய வாழ்க்கையே தொடங்கியிருக்கு. ஏன்னா நீர் அப்படின்றது தினசரி வாழ்வுக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஆற்றங்கரையோரம் இல்ல ஓடைகள் இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துலதான் வீடு அமைத்து குடும்பத்தையே வந்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது.
1: ஆமா, அந்த நீரை வச்சுதான் அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்டிருக்காங்க. அந்த நீர் அப்படின்றது விவசாயத்துக்கு ஒரு பெரிய உதவியா இருந்து
0: விளைச்சலா இருந்திருக்கு.
1: அப்படிப்பட்ட நீரை இன்னும் போற்றக்கூடிய நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தான் பொதுவாகவே இந்த ஆடி பெருக்கு ஆடி 18 என்ன செய்வாங்க அப்படின்னா நீர்நிலைகள்ல போயிட்டு வழிபாடுகள் செய்யறது. அதுல குறிப்பிட்ட இப்ப நம்ம நாடு சொல்லணும் அப்படின்னா திருமணமானவர்கள் இந்த முக்கியமா இந்த இன்றைய நாள்ல வந்து அந்த மாலை அங்க போடுறது, அதே சமயத்துல தாலி கோர்த்து பிரிப்பது, இந்த மாதிரி நிறைய பண்பாடு நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம்.
0: ஆறுகள் ஏரிகள் குளங்கள் போன்ற நீர்நிலைகள்ல நிரம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு விவசாயம் செழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒன்றுதான். நம்ம முன்னோர்கள் இந்த தண்ணியை ஒரு தண்ணியா பார்க்காது, அதை வந்து உயிராகவும் உணவாகவும் வாழ்வியலில் ஒன்றாகவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இதை பற்றி இவ்வளவு விளக்கங்களை உங்க கூட நாங்க பகிர்ந்துட்டே இருக்கோம். இன்றைக்கு இந்த ஆடி 18 அப்படின்றதுனால நீர்நிலைகளுக்கு சென்று நீங்க வந்து புதிதாக திருமணமானவர்கள் உங்களுடைய மாலைகள் அங்க ஆத்தங்கரையில விடுவீங்க, இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, சுத்தத்தை பார்த்துக்கோங்க. நீர்நிலைகளுக்கு எந்த விதமான மாசு ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறோம்.
1: இது எங்களுடைய ஒரு அன்பான நினைவூட்டல்ங்க.

0: 2027 வரவு செலவு திட்டத்திற்கான உள்ளீடுகளை சேகரிக்க குஸ்கோப் ஆலோசனை கூட்டங்களை நடத்தும். மை ஜேபிஜே செயலி பல்வேறு நவீன தொழில்நுட்ப அம்சங்களுடன் மேம்படுத்தப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டத்திற்கான உள்ளீடுகளை நிதி அமைச்சிடம் சமர்ப்பிப்பதற்காக நாடு முழுவதும் உள்ள பங்குதாரர்களுடன் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு குஸ்கோப் ஆலோசனைகளையும் கலந்துரையாடல்களையும் தொடங்கியுள்ளது. வரவு செலவு திட்ட தயார் நிலைக்கு ஏற்ப நிறுவனங்கள், தொழில் முனைவோர், சிறு வணிகர்களை பிரதிநிதிக்கும் சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகளை உள்ளடக்கிய இந்த கலந்துரையாடல்கள் அடுத்த 1-2 மாதங்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் கூறினார். இந்நிலையில் இப்பரிந்துரைகள் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறையின் போட்டியாற்றலை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் என அமைச்சர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற RXZ மோட்டார் சைக்கிள் உறுப்பினர் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். அதேவேளையில் இத்தகைய சாலை விபத்துகள் தீவிர பொது சுகாதார சவாலாகவும் மலேசியாவில் நிகழும் அகால மரணங்களுக்கு 5வது முக்கிய காரணியாகவும் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் நாள் ஒன்றுக்கு சாலை விபத்துகளில் சராசரியாக 18 பேர் உயிரிழக்கின்றனர். அந்த இறப்புகளில் 50 விழுக்காடு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை உட்படுத்தியது என போக்குவரத்து அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. இவ்வேளை சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களின் உயிரை காப்பாற்ற கடுமையாக பாடுபட்ட சுகாதார பணியாளர்களுக்கு டாக்டர் ஜுல்கிஃப்லி தனது பாராட்டை தெரிவித்தார். இதற்கிடையில் RXZ ரக மோட்டார் சைக்கிள் உறுப்பினர்களின் பேரணியில் பங்கேற்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை சாலை போக்குவரத்துத்துறை JPJ தீவிரப்படுத்த உள்ளது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளுடன் தொடர்புடைய விபத்துகளை தொடர்ந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுடன் JPJ கலந்தாய்வை மேற்கொள்ளும் என அதன் தலைமை இயக்குநர் டத்து AD ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். மோட்டார் விளையாட்டு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தமது தரப்பு தடை விதிக்கவில்லை. எனினும் அதில் பங்கேற்பவர்கள் சாலை விதிகளையும் வாகன நுட்ப விதிகளையும் அவசியம் பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை பொதுமக்களுக்கான பாதுகாப்பு நிலையையும் சேவை தரத்தையும் உயர்த்தும் நோக்கில் மை JPJ செயலி பல்வேறு புதிய அம்சங்களுடன் நவீன தொழில்நுட்பங்களுடனும் மேம்படுத்தப்பட உள்ளது. ஏறக்குறைய 15 மில்லியன் பயனர்களை கொண்டுள்ள இச்செயலியில் அவ்வப்போது மேம்பாடுகள் செய்யப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் தொடர்ச்சியாக மை JPJ செயலி தொடர்பான பல்வேறு புதிய கூறுகளை மதிப்பீடு செய்ய ஊடகங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என டத்து AD ஃபட்லி தெரிவித்தார். இவ்வாண்டு முதல் காலாண்டில் கிழக்கு கரை மாநிலங்களுள் பஹாங் 65.3 விழுக்காடு உயர் ஆழ்பல பங்களிப்பை பதிவு செய்துள்ளது. அதேவேளையில் வேலை இல்லாதோர் எண்ணிக்கை 1.9 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டது. பெர்கிசோவின் கீழ் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் திட்டம் வாயிலாக பொதுமக்கள் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு பல்வேறு உதவிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மனிதவள துணை அமைச்சர் டத்து ஹைருல் ஃபிர்டவுஸ் அக்பர் கான் தெரிவித்தார். நாட்டின் வேலையின்மை விழுக்காட்டை குறைப்பதற்கான பெர்கோசோவின் தொடர்ச்சியான கடப்பாடு இதுவென அவர் குறிப்பிட்டார். இலக்கவியல் அறிவாற்றலை அதிகரிக்கும் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் முன்னெடுப்புகளை தொடர்பு அமைச்சு தொடர்ந்து தீவிரப்படுத்தும். பொதுமக்கள் தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாகவும் நெறிமுறையுடனும் பொறுப்புடனும் பயன்படுத்துவதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சின் வியூக தொடர்பு படைப்பாற்றல் பிரிவு துணைத் தலைமைச் செயலாளர் டது பாக்ரியா முகமது தமிழ் தெரிவித்தார். இலக்கவியல் தளங்களை தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்க இந்த முயற்சி மிக முக்கியம் என அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: ஈரானுக்கு எதிரான புதிய பேரழிவு தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்த பின்னர் திங்கட்கிழமை அந்நாட்டுடன் பேச்சு தொடங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அவர்கள் தாக்குதலை விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அதன் தீவிரத்தை நன்கு உணர்ந்துள்ளதாக ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார். நண்பகல் தொடங்கி அவர்களுடன் சமரச பேச்சு நடத்தப்படும் என்றார் அவர். ஆனால் சந்திப்பு நடத்தப்படும் இடம் உட்பட அதில் கலந்து கொள்பவர்கள் குறித்த விவரங்களை அவர் வெளியிடவில்லை. முன்னதாக சனிக்கிழமை தெஹ்ரானுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல் மீட்டுக் கொள்ளப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்தார். இவ்வேளை ஜப்பானின் யென் நாணயத்திற்கு ஆதரவளிப்பதற்காக அதில் தலையிட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். நட்பின் அடையாளமாக விளங்கும் இந்நடவடிக்கை அமெரிக்காவுக்கும் உலக பொருளகங்களுக்கும் நன்மையளிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 30 ஆண்டுகளில் முதன் முறையாக யென் நாணயத்தின் மதிப்பை உயர்த்த அமெரிக்க கருவூலத்துடன் டோக்கியோ ஒன்றிணைவதாக தி ஃபினான்ஷியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜப்பானுடன் கொண்டுள்ள நல்லுறவால் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக செய்தியாளர்களின் கேள்விக்கு ட்ரம்ப் பதில் உரைத்தார். ஒமான் கடல் பகுதியில் கொள்கலன் கப்பலை உட்படுத்திய வெடிப்பு சத்தம் கேட்டதாக பிரிட்டனின் கடல் வர்த்தக செயலாக்க மையம் UKMTO தகவல் வெளியிட்டுள்ளது. அக்கப்பலும் அதில் பயணித்த பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். ஒமான் நகருக்கு வடகிழக்கில் 37 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் புதிய தடத்தை அமைப்பது தொடர்பில் ஒமானும் ஈரானும் உடன்பாட்டை எட்டுவதில் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்ட பின் இந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவை நோக்கி யுக்ரைன் மேற்கொண்ட தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்ட நிலையில் மோஸ்கோ கியேவ் மீது நடத்திய தாக்குதலில் 5 பலியானதாக இரு நாட்டின் அதிகார தரப்புகள் கூறியுள்ளன. நாளுக்கு நாள் இரு தரப்புக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. ரஷ்யா ஏவும் நீண்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகளை இடைமறிப்பதற்கு கடினமாக இருப்பதால் இவ்வாண்டு மட்டும் யுக்ரைனில் உயிரிழக்கும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விளையாட்டு 2026 காமன்வெல்த் போட்டி. சரியான வாய்ப்பும் ஆதரவும் வழங்கப்பட்டால் உள்ளூர் பயிற்சியாளர்கள் தேசிய அணியை வழிநடத்தும் நிபுணத்துவத்தையும் திறனையும் கொண்டுள்ளனர் என்பதை இப்போட்டியில் தேசிய அணியினரின் சாதனை பறைசாற்றுகிறது. எட்மன்யோ தலைமையிலான இடைதூக்கும் போட்டி ஃபைருல் இஸ்வான் அப்துல் முயினின் திடல் போலிங், ஹர்னிசம் பஸ்ரியின் உள்ளரங்கு சைக்கிளோட்ட போட்டி உட்பட முகமது நஷ்ரிக் முகமது நசிர் தலைமையிலான ஜூடோ போட்டியின் வெற்றிகள் சான்று பகர்வதாக தேசிய விளையாட்டு மன்ற தலைமை இயக்குநர் ஜெஃப்ரின் கடிரின் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி இசை, நடனம், ஒற்றுமை சார்ந்த கலை படைப்புகளுடன் இனிதே நிறைவடைந்தது. 2030 இப்போட்டி இந்தியா அஹமதாபாத்தில் நடத்தப்படும். கிளாஸ்கோவின் இசை பாரம்பரிய அடையாளங்களை வெளிக்கொணரும் வேளையில் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களை அங்கீகரிக்கும் வகையில் கொண்டாட்ட இசை நிகழ்ச்சி என்ற கருப்பொருளில் நிறைவு விழா நடைபெற்றது. 2027 வரவு செலவு திட்டத்திற்கான உள்ளீடுகளை சேகரிக்க குஸ்கோப் ஆலோசனை கூட்டங்களை நடத்தும். மை ஜேபிஜே செயலி பல்வேறு நவீன தொழில்நுட்ப அம்சங்களுடன் மேம்படுத்தப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி இப்போ 9:13. தெய்வீகன் மோகன் உங்க கூட பேசிட்டு இருக்கோம்.
1: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். சரி, திங்கட்கிழமை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் வணிகர்களை நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக.
0: இன்றைக்கு அருண் பிரசாத் வந்திருக்கிறாரு. இவங்க வந்து இந்த சுத்தப்படுத்துற சேவை இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: இது ரொம்ப முக்கியமான சேவை மோகன். எல்லாருனாலும் இதை போய் செய்ய முடியாது. அந்த சேவையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனமா நடத்திட்டு இருக்காரு.
1: ஒரு வீட்டை சுத்தம் பண்றதே பெரிய வேலை இல்லையா? இவர் வீடு வீடா சுத்தம் பண்ற அப்ப பெரிய விஷயம். இன்னும் நிறைய விவரங்கள் இந்த துறை சார்ந்து நம்ம பேச போறோம்.
0: தொடர்ந்து வாங்க பேசலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு
0: இங்க உரிய வழி இருக்கு. உழைத்தால் மட்டுமே மேல வர முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நியதி இருக்கு இல்லையா, அது வந்து சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருண் பிரசாந்த் கிட்டதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். வந்திருக்காரு நம்ம அருண். வணக்கம் அருண்.
3: வணக்கம் பிரதர்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. அருண் பிரசாந்த் பாத்தீங்கன்னா ஹீரோக்கி எக்கோ கிளீனிங் சர்வீசஸ் நிபுணர், சரியா? ஹீரோக்கியா?
3: ஹீரோக்கி.
0: ஆமா, ஹீரோக்கி எக்கோ கிளீனிங் சர்வீசஸ் நிபுணர் அப்படின்னு சுத்தப்படுத்தும் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இந்த பேரு? இது ஆங்கில பேர் மாதிரி ஜப்பனீஸ்
3: மொழி, ஜப்பனீஸ் பேரு தான். மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணா, முதல்ல வந்து 2015 to 2016 எல்இடி லைட்ஸ் வந்து மலேசியால ஒன்றும் வரல. அப்ப எல்இடி லைட்ஸ் வந்து ரொம்ப புதுசு. ஸோ அப்ப நாங்க தங்கியிருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எப்பொழுதுமே ஹையா இருக்கும். அப்ப சரி, எல்இடி லைட்ஸ் வந்து ரொம்ப புதுசா இருக்கும்னு சொல்லி இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். இம்போர்ட் பண்ணும் போது அதுக்கு அப்ப அலிபாபா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி ஸ்கேம்லாம் கிடையாது. ஸோ அலிபாபா மூலியமா லைட்ஸை வந்து ஒரு 1000 வெள்ளி கொடுத்து லைட்ஸ் இம்போர்ட் பண்ணேன். இம்போர்ட் பண்ணி அந்த லைட்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், 2-3 அபார்ட்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி நம்மளுக்கு கரண்ட் பில் குறையதான் ஒரு 30% குறைஞ்சிச்சு அந்த டைம்ல. ஸோ இன்னைக்கு அது ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, அப்பனா இது ஒரு நம்ம பிசினஸ் எடுத்து செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம மிலேஷன்ஸ்க்கு வந்து ஒரு, நான் வந்து மார்க்கெட்டிங்ல ரொம்ப படிப்பேன் மார்க்கெட்டிங். ஸோ நம்ம மிலேஷன்ஸ்க்கு வந்து என்ன ஒன்று ரியலைஸ் பண்ணுவோம்னா, ஒரு எலக்ட்ரானிக்கல் ப்ராடக்ட்னா சைனாவும் ஜப்பானையும் வச்சோம்னா நம்ம ஜப்பான் தான் போவோம். ஆனா நம்ம ஒரு விஷயம் நம்ம ரியலைஸ் பண்ண மறுக்கிறது வந்து என்னன்னா, இன்னைக்கு எல்லாமே எக்ஸப்ட் ஃபாதர் அண்ட் மதர் எல்லாமே சைனால தான் manufactured ஆ இருக்கு. ஆனா நம்ம அப்பியும் ஜப்பான் தான் சொல்வோம். எலக்ட்ரானிக்கல் ப்ராடக்ட்ஸ்னா ஜப்பான் தான். இப்ப என்ன பண்ண, லைட்ஸ் சைனால இருந்து எடுத்து வந்து ஜப்பனீஸ் பேர் வெச்ச ஹீரோக்கி னு.
0: ஓ, அதனால அதாவது மலேசியர்களுக்கு ஜப்பான் அப்படினா ரொம்ப
3: பேர். யாருமே எங்க ப்ராடக்ட் எங்க வந்ததுன்னு கேட்டது கிடையாது. அந்த பேருக்காகவே நிறைய பிசினஸ் கொடுத்தாங்க.
0: ஓ, அர்த்தம் என்ன ஹீரோக்கி?
3: ஹீரோக்கியோட அர்த்தம் வந்து என்னன்னா ஆழமான வேறு, இன்னொன்னு வந்து ஒரு தீப்பொறி. சோ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு என் வாழ்க்கையில வந்து தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும்,
0: தீயா செயல்படணும் அப்படினு.
3: தெரிஞ்சாங்க என்னோட பேக்ரவுண்ட்

0: டைமும் இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கணும்னா பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா பிசினஸ் எடுத்தோனே வராதுல்ல, சோ அதுக்காக நிறைய எஃபர்ட் இனிஷியேட்டிவ் போட்டேன். அப்படி போட்டது தான் வந்து நான் ஆரம்பிச்சது வந்து ரெண்டு கிளீனர்ல. அப்ப எங்க அப்பா 2018ல இறந்துட்டாங்க. சோ 2019ல இறந்துட்டாங்க. சோ அந்த 2019ல இறந்த பிறகு 1 இயர் டிப்ரெஷன், ஃபுல் இயர் டிப்ரெஷன். நான் எங்க அப்பாவோட ரொம்ப அட்டாச்ச். சோ இறந்த பிறகு சரி என்ன பண்றதுன்னு தெரியலையே. 2020ல தான் பிசினஸ் வந்து கொஞ்சம் சீரியஸா பார்த்தேன். சரி இனிமே மார்க்கெட்டிங் மூலம் கோவிட் வந்து அடிச்சிருச்சு. சோ அப்ப கோவிட்லயும் சரி இதுக்கப்புறமும் வச்சிருக்கோம்.
1: கொஞ்சம்
0: வேலைக்கு போனோம், வேலை முடிஞ்சா வீடு அந்த மாதிரி. அப்போ எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் கடன் இருந்துச்சு. இப்போ எங்கள் அப்பா சொன்னது வந்து தம்பி நம்மளால கடனை கட்டணும்னா முதல் வேலைக்கு போகணும், வேலை முடிச்சு அப்புறம் பேங்க்ல வேலை செய்யணும். நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சோன்னு எங்கள் வீட்டில் என்ன எல்லாரும் எதிர்பார்த்தாங்கன்னா நான் வந்து லெக்சரிங் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ண, லோரி லைசன்ஸ் எடுத்தேன். லோரி லைசன்ஸ் எடுத்தது காரணம் வந்து நம்மளோட கெமிக்கல்ஸோ டெலிவரி குட்ஸ் எது பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஸோ ரெண்டாவது ஒரு டிரைவர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எனக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். சோ இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எப்பவுமே என்ன சொல்லுவனா, பிசினஸ் நம்மளுக்காக காத்திருக்காது. ஆல்வேஸ் டூ தி பெஸ்ட் அண்ட் மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட்.
2: கண்டிப்பா நீங்க சொல்லும்போதே அவ்வளவு பெருமையா இருக்கு. உங்க அப்பாக்கும் கண்டிப்பா அந்த தருணம் பெருமை அதிகமா ஏற்படுத்தி இருக்கும்.
0: தேங்க் யூ.

0: உங்களுடைய வியாபாரம் வந்து உங்களுடைய பணியாளர்கள் சார்ந்தது, அவங்க இல்லனா உங்களுடைய வேலையை வந்து செயல்படுத்த முடியாது. இருக்கும் போது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வேலைக்கு ஆள் எடுப்பதும் அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்களை தக்க வைக்கிறது
1: உண்மை.
0: இப்ப இந்த தக்க வைக்கிறது எடுத்துக்கோமே, இப்போ அவங்களுடைய பார்வையிலிருந்து நிறைய குறைகளையும் அவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கல அப்படின்னு. எப்படி அதை சரிப்படுத்திக்கிட்டீங்க, எப்படி எல்லாம் நீங்க அவங்களை பாத்துக்குவீங்க அருண்?
1: ஓகே, முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒர்க்கர்ஸ் தான் நம்மளோட அசெட். ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு அசெட் இருக்கும். என்னோட பிசினஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க்கர்ஸ் தான் அசெட். அவங்கள எப்படி நம்ம வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்கள முதல்ல நல்லா ட்ரீட் பண்ணணும். அவங்கள நான் என்றைக்குமே ஒரு கிளீனஸாக நான் பார்த்தது கிடையாது, என்னோடய ஃபேமிலியாக தான் பார்ப்பேன். அதாவது தவறுகள் நடக்கும், இப்போ நம் என்னையே எடுத்துங்க, நானே பெர்ஃபெக்ட் கிடையாது, நானே எத்தனையோ தவறு பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஓக்கஸும் தவறு பண்ணுவாங்க, ஆனால் அந்த பண்ண தவறை வந்து அவங்கள மனசு நோகிற மாதிரியோ இல்லை கொச்ச வார்த்தைகளோ ஏசுறதோ அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும், அவங்கள திருப்பி செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஸ்டர்ன் வார்னிங் கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஒன்று என்ன ஞாபகம், நம்மளும் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் இருக்கும் ஒரு பில்டிங். ஸோ ஒரு ஸ்டர்ன் வார்னிங் கொடுப்போம், திருப்பி நடந்துச்சுன்னா தென் அஃப்கோர்ஸ் அவங்கள நம்ம அந்த பில்டிங்ல ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒர்க்கர்ஸை ரிப்ளேஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இதை நான் மினிமைஸ் பண்றதுக்கு என்னோட ஆப்ரேஷன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், என்னோட மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், கிளீனர்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி அவங்களை ஃபில்டர் பண்ணுவேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ பொதுவாக ஒரு வேலைக்கு போனாலே அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு. அது தப்பு கிடையாது, ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸை கடைசியாக தான் பார்ப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போக போக வந்துடும். ஸ்கில்ஸ் நீங்க கத்துக் கொடுப்பீங்க, அந்த ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு ஒரு கம்பெனியில ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருந்தாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடுது ஆட்டோமேட்டிக்கா. ஆனா கேரக்டர்ன்ற ஒரு விஷயம் கத்துக் கொடுக்க முடியாத ஒரு விஷயம். நான் கேரக்டர் தான் ரொம்ப பார்ப்பேன், அவங்க நேர்மையா இருக்காங்களா, ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களா, ஒரு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கா. அப்புறம் ஆக முக்கியம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பசி இருக்கணும், அந்த சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில குரோ பண்ணணும். இப்ப என்னையே எடுத்துங்க, நான் வந்து ஏன் மற்ற இடத்துக்கு வேலைக்கு போகலாம், எனக்கு தெரியும் நான் போய் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சா எனக்கு அந்த குரோத் கிடைக்காது, அந்த மேசிவ் குரோத் நான் வேற எங்கேயாச்சும் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஓடினேன். ஸோ நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் வந்து அடுத்தது என்ன செய்யணும், எப்படி அச்சீவ் பண்ணணும்னு இருக்கணும். என்னைக்குமே மணி அடிச்சா சோறு, மாசம் முடிஞ்சா சம்பளம், இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவே முடியாது. இந்த மைண்ட் செட்ல இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால குரோ பண்ண முடியாது. ஸோ நான் ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது ஒர்க்கர்ஸை நான் வந்து மொதல் பார்ப்பேன், அவங்களுக்கு வந்து அந்த பேர்னிங் டிசைர் இருக்கா. என்னோட ஆஃபீஸ் ஃபீல்ட்ல நீங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் பாத்தீங்களா, எல்லாருமே வேற வேற பேக்ரவுண்ட் தான் வந்திருக்காங்க. யாருமே கிளீனிங் பேக்ரவுண்டோ இந்த ரெலவன்ட் பேக்ரவுண்டோ கிடையாது. எஃப்என்பி ரெஸ்டாரண்ட் எங்கெங்களோ தான் வந்திருக்காங்க. ஆனா ஏன் அவங்கள எடுத்தானா, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அந்த அந்த பேர்னிங் டிசைர் இருக்கணும், சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு எண்ணம் இருந்தா நிச்சயமா குரோ பண்ணலாம். அதே மாதிரி நான் கிளீனஸை கூட பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆர்டினரி கிளீனஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும், கிளைண்ட்ஸுக்காக வந்து எக்ஸ்ட்ரா மைல் ஒர்க் பண்ண முடியும், அவங்களெல்லாம் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து சூப்பர்வைசர், ஏரியா சூப்பர்வைசர், ஏரியா மேனேஜர்ஸ் வரைக்கும் ஆக்கியிருக்கோம்.
2: ஆக ஒரு நிறுவனம் நடத்தும் போது இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து ஆழமாக பார்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அடுக்குமாடி வீடுகள் நிறுவனங்கள்லாம் நீங்க அதிகமா சுத்தம் பண்றீங்க இல்லையா, ஒவ்வொரு வியாபாரம் துறைகளுக்கெல்லாம் வந்து சில யுக்திகள் வந்து கையாளணும், ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்ப உங்களுடைய துறையில எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க வந்து பயன்படுத்துறீங்க?
1: இல்ல பெரிய சீக்ரெட் ஒண்ணும் இல்ல, உண்மையிலே சொல்லணும்னா இன்னைக்குமே வி ஷுட் நெவர் ஸ்டாப் லேர்னிங், கத்துக்கிறது நிப்பாட்டவே கூடாது, கத்துக்கிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுல விட ஆக ரொம்ப முக்கியமானது வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ண தெரியணும். நம்மளுக்கு எங்க பிரச்சனை இருக்கோ அங்க பணம் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஐயோ அங்க அந்த கிளைண்ட் போக வேண்டாம், அந்த அந்த கொண்டோல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்,
2: அதனாலே ஒதுங்கணும்னு நினைப்பாங்க.
1: நான் வந்து பிரச்சனை இருக்கும் இடத்தில் பணம் இருக்கும்
2: நான் அதான் நினைக்கிறேன். அப்படி சொல்றீங்க, அதை வலியுறுத்தி சொல்றீங்க.
1: ஏன்னா பிசினஸே பாத்தீங்கன்னா, பிசினஸே வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராஃபிட்டுக்கு சால்வ் பண்றதா பிசினஸோட மீன். ஆமா வழியா, ஆனா நம்ம பிசினஸே வந்து பிரச்சனை இல்லாம ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சா அதை எப்படி நம்ம சம்பாதிப்போம்,
2: முடியாது, சமாளிக்க.
1: ஆமா, சோ ஒரு ஆனா அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடணும். பிரச்சனை கொட்டி கிடக்கிற இடத்துல பணம் இல்லாத இடத்துல போய் மாட்டிக்க கூடாது,
0: ரொம்ப கருத்தாய்ந்து கவனிச்சு உள்ளுக்கு நுழையணும்.
1: ஆமா கரெக்ட், காலை எடுத்து வைக்கும் போது நீங்க அனலைஸ் பண்ணிருக்கோம், இருக்கு இங்க பிரச்சனை இருக்கு ஆனா பணமும் இருக்கு, அப்படி
2: பார்த்தா படத்துல பேருமாறி.
1: ஆமா, ஆனா பிரச்சனை இருக்கு ஆனா பணம் இல்லைன்னா காலை திருப்பி எடுத்துருங்க, வச்சிருக்க கூடாது, மாட்டிக்குவோம்.
0: சரி, அப்போ இந்த இந்த யுக்திகள் தான் ரொம்ப காலம் ஒரு ஒரு வாடிக்கையாளர் இல்ல ஒரு அந்த பில்டிங்கோ இல்ல நிறுவனத்தையும் உங்க கூட வந்து சேர்ந்து பயணம் செய்யறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு.
1: ஆமா நிச்சயமா, ஏன்னா இப்ப நம்ம கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பொழுதுமே நீங்க எவ்வளோ சார்ஜ் பண்றீங்கன்னு வந்து ஒரு செகண்டரி ஒரு விஷயம். அவங்க நீங்க அவங்களோட லாங் டேர்ம் போக போறீங்கன்னா இந்த பையனை கூப்பிட்டா உடனே ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பான், நம்ம கனெக்ட் பண்ண மாட்டான், ஹி இஸ் நாட் வெரி கால்குலேட்டிவ். ஒரு விஷயத்தை வந்து ஹி வில் கோ இன் பர்சனலி அண்ட் சால்வ், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்லி ரினியூவலுக்கு போயிடும். ஏன்னா அவங்க ரினியூ பண்ணும்போது இந்த ஒரு வருஷம் நம்மளுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க, இந்த ஒரு வருஷம் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கான், ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கான், அந்த பையன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கானு பாப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அப்ப கண்டிப்பா அவங்க மனசுல நம்ம இருப்போம் இந்த ரினியூவல் டைம்ல. ஓகே, இந்த பையன் நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணிருக்கான், பரவாயில்ல இந்த வருஷம் பொழைச்சு போட்டோம் அப்படியாச்சும் யோசிப்பாரு.
0: இப்போ இதனுடைய வருமானம் வந்து மாசம் மாசம் அடிப்படையில வந்து உங்களுக்கு அவங்க கட்டுவாங்களா கட்டணும், இல்ல ஒரு வருஷத்து அடிப்படையில கட்டுவாங்களா?
1: மாசம் மாசம் கட்டுவாங்க. சோ இது எப்படின்னா ஒரு கிளீனரோட பிரைஸ் பர் ஹெட் போவாங்க. ஆமா, சோ
0: எவ்வளவு பேர் வேணும்னு அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம்.
1: பொதுவா வந்து இப்போ ஒரு பில்டிங்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிக்யூ கொடுப்பாங்க, இந்த பில்டிங்க்கு வந்து எங்களுக்கு 10 கிளீனர் தேவைப்படுதுன்னு. அப்ப அது வந்து ஒரு பொதுவா 90% ஓப்பன் டெண்டர்ஸ் தான் போடுவோம். அப்ப நிறைய கம்பெனிஸ் போவாங்க, கிளீனிங் கம்பெனிஸ் அங்க மாதிரி ஒரு கிளீனிங் கம்பெனிஸ் போவாங்க. அதுல நாங்களும் ஒரு கம்பெனியா உள்ள போவோம். உள்ள போகும்போது நாங்க அந்த பில்டிங்க நல்லா ஆடிட் பண்ணிட்டு எது எது தேவையோ அந்த கிளீனர்ஸ்க்கு தகுந்தாப்புல அந்த பிரைஸ் போட்டு அனுப்பிடுவோம். ஒரு 10 பேர்னா 10 பேரோட பிரைஸ் போட்டு அனுப்புவோம். அப்புறம் நாங்க தேர்ந்து செலக்டட்னா அப்ப எங்களை இதுக்கு கூப்பிடுவோம் இன்டர்வியூக்கு. அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் அவார்டடா இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல மந்த்லி உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும், சம்திங் லைக் செக்யூரிட்டி சர்வீஸ் மாதிரி தான். ஆனா அவங்க செக்யூரிட்டி பண்றாங்க, நாங்க கிளீனிங் பண்றோம்.
0: இப்போ இதுல நிறைய சவால் இருக்கும்.
1: ஆமா,
0: இப்ப என்னதான் அந்த நிர்வாகம் உங்ககிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தாலும் அந்த இடத்துல தங்குறவங்கனாலதான் பிரச்சனைகள் எல்லாம் வரும். சுத்தம் அப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்றீங்க? இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப ஒருத்தவங்க ஒரு அடுக்குமாடி வீட்டுல தங்குறவங்களதான் இதெல்லாம் செய்யக்கூடாது, யாராவது சுத்தப்படுத்திடுவாங்க நினைக்க கூடாது அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க நீங்க?
1: எதெல்லாம் சொல்லுவேன்னா எல்லாமே சொல்லுவேன்.
0: என்னலாம் பண்றோம், எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்?
1: एक्चुअली என்னன்னா காபாக்ல இருந்து நம்ம மிலேஷியன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹேபிட்ஸ் இருக்கு. எப்படினா நம்ம கார்ல வந்து டிஷ்யூ பேப்பர் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துருவோம். சரி, இன்னைக்கு ஆளுக்கு காடியில் ஏத்த போறேன், எல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். எடுத்துட்டு அப்புறம் டக்குன்னு பார்ப்போம் குப்பை தொட்டி இருக்கான்னு பார்ப்போம், கதவை திறந்து குப்பை தொட்டிலன்னு வச்சுக்கோ, பக்கத்துல நிப்பாட்டி இருக்கிற கார் அதுக்கு கீழே சொருவிடுவாங்க.
2: அதுதான்
1: அடுத்த குப்பை தொட்டியா மாறிடும். ஏன்னா கார் சுத்தம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும் நினைக்க மாட்டோம். அவங்க பக்கத்து கார கீழே வீசிட்டு போயிருவாங்க. மாட்ட போறது யாருன்னா நாங்க தான். அடுத்தது வந்து கிளீனர்ஸுக்கும் எங்களுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரெண்டு வாரமா டிஷ்யூ இருக்குன்னு அது போட்டு ஒரு 2 hour கூட இருக்காது, பட் அவங்க வந்து 2 வாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. மேபி அவங்க வந்து ஒரு தப்பான இன்டென்ஷன்ல சொல்ல, அப்படி சொன்னாதான் இன்னும் வேகமா ஓடுவாங்கன்னு. எங்களுக்கு வேற 2 வாரமா இருக்கான்னு சொல்லி கிளீனர்ஸை திட்டணுமா திட்டக்கூடாதான்னு ஒரு 50-50 இருப்போம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா லிப்ட்டு, அப்புறம் நிறைய காமன் ஏரியாஸ், காமன் காரிடார்ஸ், வீட்டை கூட்டுவாங்க, சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல தள்ளி விட்டுருவாங்க, வீடு சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல கூட்டி விட்டுருவாங்க. ஸோ அப்பதான் நம்மளோட கிளீனர் வந்து வாசல்ல கூட்டியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய வரும். அப்ப கமிட்டி மெம்பர்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, இப்ப அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நிறைய ப்ரெஷர் வரும். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கோத்ரூ பண்ணுவாங்கன்னா, வாசல் அழுக்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கேன் யூ லுக் இன்டு இட்னு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய வரும்.
0: ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த வீட்டு வாசல்லாம் அதெல்லாம்.
1: ஆமா, ரைட், கரெக்ட். ஆமா,
0: அது நேரம் இருக்கா?
1: ஆமா, குறிப்பிட்ட நேரம் இருக்கு. காலையிலே 9:00 ஆரம்பிச்சு ஒரு 2:00 குள்ள முடிச்சிருவாங்க மோஸ்ட் ஆஃப் த கொண்டோஸ். சில கொண்டோல பாத்தீங்கன்னா 2 shift இருக்கு, காலையில ஒரு வாட்டி மாப் கிளீன் பண்ணும், ஈவினிங் ஒரு வாட்டி மாப் கிளீன் பண்ணும்.
2: சரி, முதல்ல நீங்க சொன்னீங்கல்ல நான் கத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, 5 வருடத்திற்கு முன்னே நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு இந்த துறையை ஆரம்பிச்சிருப்பீங்க. பல வளர்ச்சிகள் ஒவ்வொருத்தரையும் கண்டுகிட்டே இருக்கு இல்லையா? நீங்க எப்படி தேடுவீங்க, நீங்க எப்படி கத்துக்குவீங்க? இப்போ இந்த துறை 5 வருஷமா நீங்க தான் சொல்லி கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்கல்ல, எப்படி எல்லாம் நீங்க உங்களை மேம்படுத்திக்கிறீங்க இந்த துறை பொறுத்த வரைக்கும்?
1: நிறைய புக் படிப்பேன். அதாவது இந்த துறையில வந்து இம்ப்ரூவ்னு சொல்றது வந்து என்னன்னா, வி மஸ்ட் லேர்ன் ஹவு டு சஸ்டெயின். ஒரு அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓடிடக்கூடாது. ஏன்னா நான் சொன்னேன்ல, இந்த பிசினஸ்ல பல விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன் ஆஃப் இட் பேமெண்ட் இஷ்யூஸ் வரும், கிளைண்ட் சம்டைம்ஸ் லேட்டா பே பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். சோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம இருக்கணும்னா, நம்ம மென்டலி வி மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நல்ல புக் படிக்கணும், நம்மள சுத்தி நல்ல நண்பர்கள் இருக்கணும். அதாவது வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், அடுத்தது என்ன செய்யணும், இந்த மாதிரி உள்ள டாபிக்ஸ் பேசுற கூட்டாளிகளா இருக்கணும். சோ அடுத்து என்ன படம் போய் பார்க்கலாம்
2: அப்படின்னு வேணான்றீங்களா?
1: இருக்கணும், ஆனா அதுவே தொழிலா
2: புரியுது.
1: லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இல்லாத லைஃப் எதுவுமே இல்ல. ஆனா வாழ்க்கை என்டர்டெயின்மெண்டா இருக்க கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: மேம்பாடு காண்றதுக்கு படிக்கணும் அப்படின்னு முதல்ல சொன்னீங்க, அப்புறம் வளர்ச்சியை பத்தி பேசக்கூடிய நண்பர்கள் இருக்கணும். இது ரொம்ப
1: இன்னொன்னு என்னன்னா, ஒன்னொன்னு ஹைலைட் பண்ணிக்கிறேன். When I'm personally doing this, but sometimes நான் டிரைவ் பண்ணிட்டு போவேன், ரொம்ப ரொம்ப டவுனா இருக்கும், என்ன பண்ணுவேன், யூடியூப்ல வந்து இந்த மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்கும், அதை பிளே பண்ணிக்கிட்டே போவேன். சோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் வந்தால் கூட அந்த சின்ன மோட்டிவேஷன் வந்து நம்மளை வந்து நம்மளை அந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும்.
0: சரி, இன்றைக்கு ஒரு பாடல் கேட்டுட்ட பிறகு இன்னும் அருண் பிரசாந்த் கூட பேசுவோம். ஹிரோக்கி எக்கோ கிளீனிங் சர்வீசஸ் அப்படின்ற இந்த துப்புரவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனத்தை தான் இவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. அது பற்றிய விவரங்கள் இன்னும் காத்துட்டு இருக்கு,
2: தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள்.

0: இன்னைக்கு எழுத்துறது தான் நாளைக்கு சரித்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கு ஹீரோகி இக்கோ கிளீனிங் சர்வீசஸ் நண்பர்கள் நடத்தக்கூடிய அருண் பிரசாந்த் கிட்ட பேசிட்டு இருக்கோம். 5 ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தது எப்படி, அந்த கதையை தான் நம்ம பகிர்ந்துட்டு இருக்காரு.
1: எந்த நேரமும் தன்முனைப்பான விஷயங்களை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்றத அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப என்னன்னா பாடல் கேட்பேன், தன்முனைப்பா பேசக்கூடிய நண்பர்கள் வட்டம், படம் கூட அதுதான் பாப்பா அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப முக்கியம் இல்ல ஒரு நிறுவனம் நடத்துறவங்களுக்கு.
2: அது ரொம்ப, அதாவது நம்ம பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேபி மாதிரி. நம்ம எப்படி ஃபீட் இன் பண்றோம், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம், எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி அதுகிட்ட காமிக்கிறோம், அதுதான் நம்மளுக்கு பெருசாகி வளர்ந்து சம்பாரிச்சு கிராஜுவேட் ஆகி சம்பாரிச்சு கொடுக்கும்.
1: ஆமா,
2: சோ நம்ம எடுத்தோனே ஒரு பேபி வந்து யூனிவர்சிட்டி போய் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்காது. பிசினஸும் அதே மாதிரி தான், எடுத்தோனே நம்மளுக்கு இன்கம் கொடுக்காது. ஆனா ஒவ்வொரு டைம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கிளைண்ட்ஸ் கிட்ட நம்பிக்கை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு இன்கம் சம்பாரிச்சு கொடுக்கும்.
1: சரி, ஒரு நிறுவனம் நடத்தினா நமக்கு வாடிக்கையாளர்கள் ரொம்ப முக்கியம். அதுவும் புது புது வாடிக்கையாளர்கள் தேடி போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க எப்படி உங்களுடைய நிறுவனத்தை வந்து நீங்க விளம்பரப்படுத்துறீங்க அருண்?
2: ஓகே, நான் உண்மையா சொல்லணும்னா எனக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஹீரோகி இக்கோ கிளீனிங் சர்வீசஸ் தட்டி பாத்தீங்கன்னா இப்பதான் நாங்க வெப்சைட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
1: ஓ அப்படியா?
2: நான் உண்மையா சொல்லிடுவேன். ஏன்னா பெரிய பெருசா நாங்க எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணதே கிடையாது. எங்களோட மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத், அப்புறம் நாங்க கால் பண்ணி அப்ரோச் பண்ண கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி தான் தவிர நாங்க சோசியல் மீடியாவிலயோ இல்ல பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஏன் இதை நான் ரொம்ப நம்பினேன்னா, ஆனா அதுக்குன்னு நான் வந்து சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் தப்புன்னு நான் சொல்ல ரொம்ப முக்கியம். ஆனா ஒருவேளை நான் வந்து மேபி அதை நான் ஃபோக்கஸ் பண்ணா உனக்கு கொஞ்சம் சீக்கிரமா க்ரோ பண்ணிருப்பேன்னு தோணுது. பட் நான் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்லயே தான் அவ்வளவு தூரம் க்ரோ பண்ணேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஒரு கஸ்டமர் நீங்க பில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமர்ஸ் பில் பண்றது ரொம்ப கஷ்டமா இல்லையா? சோ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம மேல நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வரதுக்குள்ள நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போய் பண்ணீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, உங்களுக்கு கிளைண்ட்ல எதுக்கு அட்வர்டைஸ் பண்றாங்க யோசிப்பாங்க என்ன. சோ அதுக்காக நான் என்ன பண்ண, அந்த ஃபர்ஸ்ட் 10 கஸ்டமர்ஸ் மனசுல ஆழமா பதியணும். அப்ப அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணும்னா நம்ம நேர்மையா இருக்கணும். அப்ப நேர்மை பேசும் இடத்தில் விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை அந்த பிகினிங் ஆஃப் ஸ்டேஜ்ல. அந்த 10 கஸ்டமர்ஸ் வந்து நீங்க எப்படி ட்ரஸ்ட் பண்ண வைக்கிறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, அவங்க ட்ரஸ்ட் பண்ண பிறகு அவங்க கம்பெனி மொத்த ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை தான் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. சோ அந்த கம்பெனிக்கு மொத மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க தான், உங்களை தான் மொத பார்ப்பாங்க. அப்ப என்ன யோசிப்பாங்க, இந்த பையனை எப்ப கூப்பிட்டாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவான், அவன் இல்லன்னு சொல்ல மாட்டான், கேட்டதுக்கு மேல கொடுப்பான். சோ அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவங்க இன்னொரு 10 கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ கம்பெனி க்ரோ பண்ணும்போது நம்மள திருப்பி ஓட முடியாதுல, நம்மளோட ஸ்டாஃப்ஸ் ஏரியா மேனேஜர்ஸ்க்கு அதே விஷயத்த நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் எப்படி ஓடணும் அதே மாதிரி நீங்களும் ஓடுங்க, அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பேன். அந்த அதே ஸ்ட்ராட்டஜில போனதுதான் 2 இப்ப 757 வந்திருக்கும்.
0: ரொம்ப சிறப்பு. அப்போ தேடல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்ககிட்ட இருந்து தெரிய வருது. இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த வியாபாரம் செய்யறது யாரு வேணாலும் செய்யலாம், தொழிலுக்குள்ள நுழையலாம், ஆனா இதுக்குள்ள பைனான்சியல் பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதியை சரியாக நிர்வகிக்கிறது திட்டமிடுறதுன்றது ரொம்ப முக்கியம்.
2: ஆமா,
0: ரெண்டு பேரோட ஆரம்பிச்சு இன்னைக்கு 700 பேரை தாண்டி இருக்கீங்கன்னா அதுவும் சரியான ஒன்று. என்ன சொன்னீங்க, சில நேரத்துல கட்டணங்கள் தாமதமா வரும், நம்ம அதை சரியா நிர்வகிக்கணும். அந்த ஒரு ஆலோசனை கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: ஓகே, இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ். ஓகே, அது வந்து நம்ம குறைன்னு சொல்ல முடியாது, அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் பிசினஸ். இது எப்ப நடக்கும்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன், திடீர்னு அந்த ஒரு சைன், ஒரு செக்கை சைன் பண்றதுக்கு வந்து ஒரு 3 பேர் இருக்கணும். வாங்கவே கூடாது. முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பிசினஸ் ஸ்ட்ராங் ஆக்கணும். ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்பியரன்ஸ் மாத்திக்கலாம். இப்ப நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம்னா முதல்ல ஒரு 6000 இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுன்னு 5000 டிஷர்ட் வாங்கிடுறோம், 3000 வாட்ச் வாங்கிடும். தப்புன்னு சொல்ல கிடையாது, அது அவங்க இண்டிவிஜுவலோட பெர்செப்ஷன். ஆனா நாளைக்கு பேமெண்ட் ஸ்டக் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அந்த கேஷ் ஃபுளோ இருக்கணும், இல்லைன்னா அப்ப நம்ம ரிகிரெட் பண்ணக்கூடாது, ஐயோ ஏண்டாவது வாங்கணும்னு நினைக்கவே கூடாது. சோ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் என் லைஃப்ல எதுவுமே நான் ஏர்ன் பண்ணல, அந்த காரை தவிர அந்த சொன்ன மந்த்லி கட்டணும். அந்த கார் கூட நீங்க யோசிக்கலாம், இன்கம் இல்லாம எப்படி லோன் கொடுத்தாங்க, அது ஏன் பேர்ல இல்ல. என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து என்ன நம்பி கொடுத்தாங்க, இந்த பையன் வந்து நம்பினா காசு கட்டிடுவான். சோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஒருத்தவங்க நம்பி கொடுத்துருக்காங்க, அதை கட்டி முடிக்கணும்ல. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து நான் மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் ஓவர் த டைம் பிசினஸ் பில் பண்ணோன்னே தான் கம்பெனி பேர்ல நிறைய அசெட்ஸ் மத்ததெல்லாம் வாங்க ஆரம்பிச்சேன்.
0: சரி, ஆக அதுதான் ரொம்ப முக்கியம் வெற்றிக்கு. இப்ப இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்னு கேட்கலாம் நினைச்சோம், நீங்க சொன்ன தகவலே அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம், ஓடுங்க அப்படின்னு சொன்னாரு. தேடல் நிறைய இருக்கணும், படிக்கணும் அப்படின்ற நல்ல ஒரு தன்முனைப்பாக இருந்தது. உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில் இன்னும் பெரிய அளவுக்கு போகணும்னு எங்களுடைய பாராட்டுக்கள் அருண்.
2: நன்றி, நன்றி பிரதர், நன்றி.
1: ஆமா, சில பேர் பேசும்போது அவங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்களே ஒரு பெரிய தன்முனைப்பு வரும் அப்படின்னு. உங்களை பார்க்கும்போது அப்படிதான் வருது. நம்ம இளைஞர்கள் இந்த அளவுக்கு வந்து வியாபாரத்தை புரிந்து கொண்டு செயல்படுறீங்க இல்லையா, அதற்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்களை பார்க்கும்போது இன்னும் பல பேருக்கு வந்து வியாபாரத்தில் ஈடுபடணும்ன்ற ஆசையும் வரும்.
2: நன்றி, நன்றி.
0: வாய்ப்பு இருந்தால் நம்ம மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி பிரதர், நன்றி.
0: ஆக இன்றைக்கு ஹிரோகி எக்கோ கிளீனிங் சர்வீசஸ் உடைய உரிமையாளர் அருண் பிரசாந்த் அந்த தொழில் அந்த துறையை பற்றி நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு.
1: ஆமா, மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு வணிகரோடு நம்ம பேசலாம்.
0: தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: கட இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01-09-7-29-19.
3: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: அந்த பாடலோடு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது.
1: இன்றைக்கு வணக்கம் இன்னும் நிறைய கதைகள் பேசியிருந்தோம். வாழ்க்கையில நீங்க எடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு, அந்த முடிவை மட்டும் எடுக்கலன்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும்னு சொல்லும் போது நிறைய பேர் நிறைய கதைகளோடு வந்து, ஆனா
0: பெரும்பாலும் எல்லாருமே வேலை சம்பந்தப்பட்ட முடிவை தான் சொல்றாங்க. அதுல ஈஸ்வரி அப்படின்ற அந்த புதுநேயருடைய குரல் ரொம்ப கவனத்தை ஈர்த்தது மோகன். அவங்க எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு என் வேலைனால, இதுக்கு மேல இதை செய்யணுமான்னு சொல்லும் போது கணவர் வந்து பக்கபலமா விட்டுருங்க அது வேணான்னு சொன்னார் இல்லையா, அதுல ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருந்தது.
1: அதே சமயத்தில் இன்றைய வணிகர் நிகழ்ச்சியிலும் நம்ம அருண் வந்திருந்தார் இல்லையா, அவர் பேசும்போது அவ்வளோ தன்முனைப்பா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வணிகரை அறிமுகப்படுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: இன்றைக்கு ஆடி பெருக்கு நல்லா வேண்டிக்கோங்க, நல்லது நடக்கும், இயற்கையை பாதுகாப்போம்னு சொல்லி விடை பெற்றுக் கொள்வது.
1: நான் உங்கள் மோகன்,
0: தெய்வீகன் தாமரை செல்வன், அஸ்வினி அடுத்து உங்களோட பேச காத்துட்டு இருக்காங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கெடா மாநகர் மன்றத்தால் விரைவு கட்டுமான அனுமதி செயல்படுத்தப்பட்டிருப்பது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. இது உயர் தொழில்நுட்ப முதலீட்டு தளமாக மலேசியாவின் போட்டித்திறனை வலுப்படுத்தும் என்பதை நிரூபித்துள்ளதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் குறிப்பிட்டார். விலங்குகள் மீதான கொடுமைகளை தடுப்பதற்காக அவற்றை பிடித்தல், கருத்தடை செய்தல், தடுப்பூசி போட்டு விடுவித்தல் ஆகிய அணுகுமுறைகளை பின்பற்ற விலங்குகள் நிர்வாக நெறிமுறையில் சீர்திருத்தங்களை மாநில அரசாங்கமும் ஊராட்சி தரப்பினரும் விரைந்து செயல்படுத்த வேண்டும். மனிதநேய அடிப்படையில் விலங்குகளை பிடிக்கும் முறைகளை தரப்படுத்த சுயேட்சை கண்காணிப்பு அமைப்பை நிறுவ வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் வலியுறுத்தினார். 2022 தொடங்கி கடந்த மே வரை தீபகற்ப மலேசியாவில் சாலைகளில் வாகனங்களால் மோதப்பட்டு பலியான விலங்குகளின் எண்ணிக்கை 2316 பதிவாகியுள்ளது. மலாயா புலி, தப்பீர் உட்பட ஆசிய யானைகள் இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக தேசிய விலங்கியல் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் அப்துல் கடீர் அபு ஹஷிம் குறிப்பிட்டார். கனடாவின் 2வது மிகப்பெரிய விமான நிறுவனமான வெஸ்ட் ஜெட் நிறுவனத்தின் 4000 மேற்பட்ட பெண் விமான பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 600 பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதோடு ஏறக்குறைய 250,000 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விமான பயணத்திற்கு முன்பும் பின்பும் தரையில் செய்யப்படும் பணிகளுக்கான இழப்பீட்டை கோரி அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டனர். உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றான லெக்ஸ்டைன்ஸ்டைன் மிகப்பெரிய இணைய தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளது. இதில் 31,000 மக்களின் தரவுகள் களவாடப்பட்டுள்ளதாக நாட்டு அரசாங்கம் தெரிவித்தது. சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே அமைந்துள்ள இந்நாடு சுமார் 41,000 மக்கள் தொகையை கொண்டுள்ளது. விளையாட்டு நட்பு முறை கார்பந்தாட்டம். சிகாகோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் பிற்பாதையில் டொமினிக் கெல்வர்ட் லிவின் புகுத்திய 2 லீட்ஸ் 4-2 எனும் கோல்களில் லிவர்பூலை வெல்ல வழிவகுத்துள்ளது. புதிய பயிற்றுனர் அண்டோனி ஐரோலா தலைமையில் லிவர்பூல் சந்தித்த முதல் தோல்வி இதுவாகும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மலையாள பாடல்களை ஒரு மணி நேரத்திற்கு கேட்க போறோம். தொடக்கமாக ஸ்ரேயா கோஷல் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்க போறோம். இன்றைக்கு திங்கக்கிழமை பொழுது, வாரத்துடைய முதல் தொடக்க நாள். இன்றைக்கு தான் வீட்டில் இருக்கிறவங்களா வேலைக்கு போயிருப்பாங்க, இல்லை நாமே இன்றைக்கு தான் வேலைக்கு போயிருப்போம். கொஞ்சம் பரபரப்பான நாளாக இருக்கும். இந்த பரபரப்போடு சேர்த்து எங்களுடன் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி.

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: இந்த 300 லிட்டர்ல இருந்து 200 லிட்டருக்கு பூடி 95 சலுகையை வந்து குறைச்சிருக்கிறது வந்து ஒரு தற்காலிக முடிவு, சரியான முடிவும் கூட. ஏன்னா உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. 90 விழுக்காட்டு மக்கள் மாதத்திற்கு 200 லிட்டருக்கு குறைவாகத்தான் எரிபொருளை பயன்படுத்துகிறார்கள் என்று ஆய்வு கூறுகிறது. தொடர்ந்து மக்களுக்கு 1.99 வெள்ளி காசுக்கு எரிபொருளை அரசாங்கத்தினால் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும். அண்டை நாடுகளில் எரிபொருளின் விலை ஏறிவிட்டது, நாம் இன்னும் குறைந்த விலையிலே கொடுக்க முடிகிறது. அப்படி உண்மையிலே மக்களுக்கு 200க்கு மேல் தேவைப்பட்டால் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் கோட்டான்றாங்கன்னா அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: மடானி உங்களுக்காக.

இன்றைய நிகழ்ச்சியில் டான் வின்சென்ட் மற்றும் சுஷின் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டு கொண்டிருக்கின்றோம். மலையாள பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது எப்போதுமே கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருக்கும், மெல்லிசியாவும் இருக்கும். இந்த மாதிரி கலப்படமான பாடல்களை தான் நாம கேட்க போறோம். அடுத்ததாக இந்த வகையில் மெல்லிசியான ஒரு பாடலை கேட்க போறோம். கபிலன் மற்றும் டிட்டோ கொண்டு வரும் பாடல். இந்த பாடல்களை கேட்ட பிறகு இந்த எல் நீனோ பருவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை பற்றி பேச போறோம். வாங்க தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.

கபில் கபிலன் மற்றும் டிட்டோ கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, மலேசியா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் இறுதியில ஏற்படக்கூடிய சூப்பர் அல் நீனோ நிலையை எதிர்கொள்ள இப்போதையே வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் வந்து எச்சரிச்சிருக்காங்க. பாதுகாப்பான சமுதாயத்திற்காக கூட்டணியின் தலைவர் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் முதல் சூப்பர் அல் நீனோ தொடங்கி நவம்பர் முதல் ஜனவரி வரை அதனுடைய தாக்கம் வந்து உச்சத்தை எட்டக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிக வெப்பநிலை இருக்கும், நீண்ட கால வறட்சி இருக்கும், மழைப்பொழிவு குறைந்ததால பருவமழைக்கு பிறகு காட்டுத்தீ அபாயம் இதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பொதுமக்களின் உடல் நலம், நீர்வள மேலாண்மை, விவசாயம், பொருளாதாரம் இந்த மாதிரி பாதிப்புகளை குறைக்க வந்து அரசு மற்றும் பொதுமக்கள் இப்போதே முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படின்ற செய்தியை வந்து ஸ்டார் நாளிதழ் வந்து வெளியீடு செய்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் இதற்காக நம்ம தயார் நிலையில் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓ, அதுவா? புதிய ஜாலோர் கமிலா வாங்கிட்டல, அதான். அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
0: ஒரு நிமிஷம், கொடிய ஏத்திட்டீங்களா?
1: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதான முக்கியம்.
0: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைக்கீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

அருண் முரளிதரன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, இந்த உடல் எடையை குறைக்கும் மருந்துகளை வந்து மருத்துவரின் ஆலோசனையின்றி பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சுகாதார நிபுணர்கள் வந்து எச்சரிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்ப சமூக ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா எடை குறைந்த கதைகள் அதிகம் பகிரப்படுத்துறதுனால முக்கியமா டிக்டாக் பக்கமா இது நம்ம அதிகமா பார்க்கலாம். பலரும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமற்ற இணைய தளங்கள் அல்லது மருத்துவ ஆலோசனையின்றி இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தும் நிலை ரொம்ப அதிகரித்து வருது. ஆனா GLP-1 போன்ற உடல் எடையை குறைக்கும் மருந்துகள் மருத்துவரின் பரிந்துரையுடன் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை உடலின் பல்வேறு உறுப்புகளை பார்த்தீங்கன்னா செயல்பாட்டை பாதிக்கக்கூடியவை அப்படின்றதுனால அனைவருக்கும் ஏற்ற விஷயம் கிடையாது. மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியம் உடல் எடையை குறைக்கும் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இணையத்துல அதிகமா விளம்பரம் செய்வதாலோ அல்லது சமூக ஊடகங்கள்ல ரொம்ப பிரபலமா இருக்கு, நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்றதுனால அது பாதுகாப்பானதுன்றதை யோசிக்கிறது நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதனை மனசில் கொள்ளணும் அப்படின்ற ஒரு குட்டி நினைவூட்டல நாங்க வழங்கியிருக்கோம். இப்ப அடுத்ததாக பிஜுபால் கொண்டு வரும் பாடலை வாங்க நிகழ்ச்சியில் நாம கேட்டு வரலாம்.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்திற்கான முதன்மை கடல் பாதை ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் புதிய தடம் குறித்த ஒப்பந்தத்தை எட்டும் பணியில் தெஹ்ரானும் மஸ்கட்டும் ஈடுபட்டுள்ளதாக ஈரான் ஊடக தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கூறினார். எனினும் இது குறித்த மேல் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்து உலகளாவிய எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 20% கடந்து செல்லும் அந்த முக்கிய நீர்வழியின் மீதான கட்டுப்பாடு இன்னும் நடைமுறையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான அம்சங்கள் மற்றும் விரிவான ஒப்பந்தத்தை நோக்கிய தூதரக உறவுகளை மீண்டும் தொடங்குவதை உள்ளடக்கிய உடன்பாடொன்றில் பல மாத மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தெஹ்ரானும் வாஷிங்டனும் ஜூன் மத்தியில் கையெழுத்திட்டன. வடமேற்கு அமெரிக்காவின் ஸ்போக்கின் நகரில் அதிவேகமாக பரவி வரும் காட்டுத்தீ 100+ கட்டடங்களை சேதப்படுத்தியுள்ளது. வாஷிங்டனின் கிழக்கு பகுதியில் உள்ள நகரத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 3 இடங்களில் தீ பரவியதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டது. பலத்த காற்றும் வழக்கத்திற்கு மாறான வறட்சியும் அப்பகுதியை ஆபத்தான நிலைக்கு இட்டுச் செல்லும் என தேசிய வானிலை சேவைத்துறை எச்சரித்துள்ளது. இவ்வேளை அங்குள்ள நிலைமையை உள்ளூர் ஊடகங்கள் காணொலிகளாக வெளியிட்டுள்ளன. உலகிலேயே மிகச்சிறிய பணக்கார நாடுகளுள் ஒன்றான லீக்டென்ஸ்டைன் மிக பெரிய இணைய தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இதில் 31,000 பேரின் சுய தரவுகள் கசிந்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்தது. சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையே அமைந்துள்ள இந்நாடு சுமார் 41,000 மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் பிரிகிட் ஹாஸ், நீதித்துறை அமைச்சர் எமானுவல் ஷெர்ல ஆகியோர் தலைமையில் அவசரகால குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறியது. இந்த தாக்குதல் சுய தரவுகளின் பாதுகாப்பை ஊடுருவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எகிப்தின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இஸ்மாயிலியா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ரிக்டர் கருவியில் 5.3 பதிவான மிதமான நிலநடுக்கம் உலுக்கியது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 5.47 ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்ததாக துருக்கி பேரிடர் அவசரகால நிர்வாக ஆணையம் AFAD தெரிவித்துள்ளது. தலைநகர் கெய்ரோ உட்பட பல நகரங்களில் இந்நிலநடுக்கம் உணரப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. எனினும் உயிரிழப்பு சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதனையடுத்து மக்கள் அங்கு செல்வதை தவிர்க்குமாறும் விழிப்புடன் செயல்படுவதோடு பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பது அவசியம் என்று அறிக்கை கூறியது. சூடான் எத்தியோப்பியா எல்லையில் எத்தியோப்பிய அரசாங்க படைகளுக்கும் டிகிரே வட்டாரத்தைச் சேர்ந்த கிளர்ச்சிக்காரர்களுக்கும் இடையே நடத்தப்பட்ட மோதல்களின் போது அகதிகள் முகாம்கள் மீது எரிகணைகள் வீசப்பட்டதில் பலர் கொல்லப்பட்டனர், மேலும் சிலர் காயமடைந்தனர். அங்குள்ள நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாகவும் இந்த மோதல் குறித்து சூடானின் அகதிகள் ஆணையம் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அகதிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அந்த ஆணையம் கூறியது. இந்த மோதல் இரு தரப்பினரும் ஏறக்குறைய 4 முன்பு அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டதிலிருந்து நிகழ்ந்த 2வது மிகப்பெரிய மோதல் என கூறப்படுகிறது. விளையாட்டு நட்பு முறை கார்பந்தாட்டம். சிக்காகோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் பிற்பாதையில் டொமினிக் கல்வெட் லுவின் புகுத்திய 2 லீட்ஸ் 4-2 என லிவர்பூலை வெல்ல வழிவகுத்தது. புதிய பயிற்றுனர் அண்டோனி ஐரோலா தலைமையில் லிவர்பூல் சந்தித்த முதல் தோல்வி இது. இதற்கு முன் நடத்தப்பட்ட சண்டலனுக்கும் ரெக்ஸைமுக்கும் இடையிலான ஆட்டங்களில் அவனி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவினா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இப்ப என்னங்கம், நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கம். மனசுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எண்ணத்துல ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்காக பாடலை கேட்க நீங்க தாராளமா அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நீங்க நினைச்சவங்க பிடிச்சவங்களுக்காக தாராளமா பாடலை அழைத்து கேட்கலாம். 2010 ஆண்டுக்கு பிறகு உள்ள பாடல்களை தான் கேட்கணும்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ஒன்னு எங்க அக்கா திரும்பி கால் பண்ணி கேப்பாங்க உப்போன் அடிச்சியான்னு.
2: மனசு வருது அவங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு கேக்குறதுக்கு.
1: ஹஸ்பண்ட் சைட்ல வந்து எல்லாமே சொல்லுவாங்க எமர்ஜென்சியா கொடுக்க கூடாது, ஏன்னா வந்து போன் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அன்சரே பண்ண மாட்டாரு, ஏன்னா அவர் சைலண்ட்ல போட்டுருவாரு போனை, அவர் ஐடில இருக்கிறதுனால மீட்டிங்கே இருப்பாங்களா, மாத்திரத்துக்கு மறந்துடுவாரு, அதுதான் அவரோட பிரச்சனையே.
2: உங்களுக்கு மட்டும் அந்த நிலைமையா இல்ல மத்தவங்க அடிச்சாலும் இதே பிரச்சனையா?
3: எனக்கு என்னமோ நீங்க கூப்பிட்டாலும் அது செய்யறாரு.
1: எல்லாருமே அப்படிதான் ஆபீஸ்ல எல்லாம் எல்லாருமே வந்து டீம்ஸ்ல தான் கான்டாக்ட் பண்ணுவாங்களா, ஈவன் சண்டே கூட போன் சைலன்ட்ல இருக்கா பாத்துக்கோங்களேன்.
2: ரொம்ப அமைதியை தேடி போறவர் போலயே.
3: அக்கா அக்கா 48 மணி நேரம் தாண்டிருமோ
1: அவங்க, அது அப்பையில இருந்து இப்ப இருக்கா அப்படிதான்.
3: என்ன
2: பண்றது, சமாளிச்சுதான் ஆகணும்ல,
3: ஒரு பக்கம் கணவர் ஒரு பக்கம் அக்கா.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் நீங்க தாராளமா அழைத்து உங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள்லாம் அழைத்த வண்ணம் இருக்காங்க. அடுத்ததாக விசாலாட்சி அழைப்புல இருக்காங்க. விசாலாட்சியோடு தான் நாம பேச போறோம். வணக்கம் விசாலாட்சி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கும். என்ன ஒரு மாதிரி அமைதியா மெதுவா பேசுறீங்க? வேலையில எதுவும் இருக்கீங்களா?
1: ஆமா, சரி. கதி ஒருத்தர் பாக்கி எனது

0: எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2015ல தான் ஆரம்பிச்சிச்சு.
1: சரி, எங்க சந்திச்சீங்க?
0: கிளான்ஸ்டன்ல சந்திச்சோம். அங்க एक्चुअली வந்து கெடாலே
1: எந்த வயதுல வருது எப்போ வருது எல்லாம் தெரியாது, ஆனா வரும்போது ரொம்ப அழகா அந்த நட்பு மலரும் இல்ல.
0: அப்புறம் அது முடிச்சுட்டு வந்து நான் வந்து ஹோம் பிசினஸ் செஞ்சேன், சொந்தமா அந்த ஹோம் குக் டெலிவரி. சோ அந்த பாதேஷ் நீங்க இருக்கனா சாப்பாடு போய் கொடுத்துட்டு வருது.
1: சரி, அதுதான் வந்து அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க நீங்க.
0: ஆமா, அது நம்ம வந்து ஒரு ஹிந்தி சைஸ் சென்டர் இருக்கும். சோ தர்ஸ்டே நாங்க அங்க தான் மீட் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு
1: உங்களுடைய தோழிக்காக அடுத்ததா பாடல கேக்கலாம். நன்றி.

தேவதை வம்சம் நீயோ பாடலை கேட்டிருந்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, மனசுல நினைச்சவங்களுக்காக பாடலை கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 03-22-82-5733 அல்லது 4-7-6-8 இந்த பக்கமா உங்களோடு பேச நாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். இப்ப வாங்க நிகழ்ச்சியில் பாடலை நாம கேட்டு வரலாம்.

0: நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக கோகிலா அழைப்புல இருக்காங்க. கோகிலாவோட தான் பேச போறோம். வணக்கம் கோகிலா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அஸ்வினி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா சிறப்பா இருக்கும். சொல்லுங்க கோகிலா, இன்றைக்கு யாருக்காக பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
1: என்னோட நண்பர்களுக்காக கவிதையோட பாடலை கேட்கலான் இருக்கேன்.
0: அட்டடா, என்ன கவிதை?
1: நட்பு என்பது தேடி பிடிக்கும் உறவு அல்ல, அது தானாக அமைந்துவிடும் வரம். இந்த கவிதையும் புன்னகை தேசம் படுத்தது ரோஜா தோட்டம் அந்த பாடலையும் டைப்பிங் சுந்தரேசா கான்வென்ட் ஆரம்ப தமிழ் பள்ளியில் என்னோடு பயின்ற பிரபா, புனிதன், திருமலர் செல்வி மற்றும் டைப்பிங் ஸ்ரீகோத்தா இடைநிலை பள்ளியில் என்னோடு பயின்ற அசோக் குமார், சத்யா அனைவருக்காகவும் ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.
0: நிச்சயமா மிக்க நன்றி.
1: நன்றி அஸ்வினி.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் அழைத்திருந்தாங்க. சரி, இன்றைக்கு வந்து அடுத்ததாக அழைப்புல யார் இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஞானம் இருக்காங்க. ஞானம் வணக்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க நீங்க?
1: நான் சுங்கை பக்கா ஜாயிலேந்து பேசுறேங்க.
0: அடடா, இப்படி இருக்கு வானிலை, வெயிலா மழையா?
1: ஒரு மாதிரியா மந்தமா இருக்கு.
0: மந்தமா இருக்குதா? நீங்க மந்தமா இல்ல இல்லையா? நீங்க மந்தமா இல்ல இல்ல
1: இல்ல இல்ல இல்ல,
0: அதுதான் முக்கியம். நீங்க நோடி நான் பயந்துட்டேன். சரி சொல்லுங்க, யாருக்காக பாடலை இன்றைக்கு விரும்பி கேட்க போறீங்கம்மா?
1: நான் வந்து எங்க ஃபேமிலிக்காக நான் பாட்டு விரும்பி கேக்குறேன். எங்க அக்கா சந்தன மேரி, பத்திமா, மரியதாஸ், பிலிப்பு, ரஜினா, நானு, அப்புறம் எங்க குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் இந்த பாட்டு நான் விரும்பி கேக்குறேங்க. ஒரு நல்ல பாட்டா போடுங்க குடும்பத்துல உள்ள பாட்டு.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: பாட்டிக்கு வந்து நினைவு நாள், 41 நினைவு நாள் செஞ்சோம். அப்ப எங்க அம்மாவோட அம்மாவுக்கு நினைவு நாள் செஞ்சா, அத நான் சொன்னதுனால என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாமே சேர்ந்து செஞ்சா அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு.
0: எப்போதுமே இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஒன்னா வரும்போது அது ஒரு தனி உணர்வு தான்.
1: எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சமைச்சு எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் உட்காந்து பே பண்ணிட்டு எல்லாம் சாப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நிச்சயமா. அடுத்ததா பாடலை கேட்கலாங்களா?
1: ஓகே, ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.

நெகிரி செம்பிரான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூடிய விரைவில் இருதய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள உள்ளார். தேசிய இருதய சிகிச்சை கழகம் IJNல் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என அவரின் ஊடக செயலாளர் டாக்டர் மீசியா தாயிப் அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தோ பசிபிக் பாதுகாப்பு தொடர்பான எந்தவொரு அர்த்தமுள்ள கலந்துரையாடலும் ஒற்றுமை வாய்ந்த ஆசியான் இல்லாது இடம்பெற முடியாது என தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நொர்டின் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான எந்தவொரு முக்கியமான பேச்சுக்களும் ஆசியான் உருவாக்கியுள்ள பாதுகாப்பு கட்டமைப்பை முதன்மை வழித்தடமாக கொண்டு இயங்க வேண்டும் என அவர் நினைவூட்டினார். பினாங்கு மாநிலத்தின் புதிய அரசாங்க செயலாளராக பிரதமர் துறையின் ஆராய்ச்சி பிரிவின் துணை தலைமை இயக்குநர் டாக்டர் ஜாஃப்ரி அப்துல் ஜாலில் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று முதல் அவரின் நியமனம் நடப்புக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 58 வயதான டாக்டர் ஜாஃப்ரி அரசாங்கத்தின் பல்வேறு துறைகளில் 32 ஆண்டு கால அனுபவம் கொண்டவர் என அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 2வது நாளாக காசாவை நோக்கி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18 பதிவாகியுள்ளது. காசா நகர் டேர் அல் பாலா பகுதி, தென்பகுதியான கான் யூனிஸ் ஆகியவற்றை நோக்கி யூத தரப்பு தாக்குதல்களை வலுப்படுத்தியுள்ளதாக பாலஸ்தீன சுகாதார தரப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வாய்ப்பளிக்கப்படும் என இஸ்ரேலின் ஆற்றல் அமைச்சர் அலி கோஹென் குறிப்பிட்டார். 4வது தவணைக்கான அதிபர் தேர்தல் வேட்பாளராக வலதுசாரி தொழிலாளர் கட்சியின் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலடா செல்வா அதிகாரப்படியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தாம் 57வது வயதில் முதன்முறையாக பதவியேற்றதை விட தற்பொழுது 80வது வயதில் உடற்தகுதியுடன் இருப்பதாக சவ் பவுலோவில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு. வாஷிங்டன் பொது டென்னிஸ் போட்டி. இடியுடன் கூடிய மழையின் காரணமாக அப்போட்டியின் இறுதி சுற்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகின் 3வது நிலை விளையாட்டாளர் ஜெசிகா பெகுலாவும் வளர்ந்து வரும் நட்சத்திரம் அலெக்சாண்ட்ரா ஏலாவும் வெற்றியாளரை நிர்ணயிப்பதில் சற்று காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இப்போட்டி மீண்டும் நடத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பாடல்களும் தகவல்களும் நாங்க கைவசம் வைத்திருக்கோம். இப்போ வாங்க அடுத்ததாக ஒரு விறுவிறுப்பான பாடலை நாம் நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இடம் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், இப்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம், தகவல்களை கேட்டுட்டு இருக்கோம். மை ஜிபிஜி செயலியில பாத்தீங்கன்னா கூடுதல் சலுகைகள் வழங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த ஜிபிஜியிடம் வந்து கோரிக்கையும் வைத்திருந்தாங்க. ஜிபிஜி செயலி மூலமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க நிறைய சேவைகளை பயன்படுத்தலாம். 10 விழுக்காடு தள்ளுபடிகள் வந்து உங்களுக்காக வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை வந்து தொடர்ந்து மை ஜிபிஜி செயலியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜிபிஜியும் வந்து வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பார்க்கும் போது இதில் என்னென்ன பயன்கள் இருக்கு, எந்த சாலையில என்ன பிரச்சனை இருக்குன்றத புகார கொடுக்கலாம், என்ன மாதிரியான சம்மன்கள் உங்களுக்கு இருக்கு, அபராங்கதங்கள் நீங்க கட்டணும் அப்படின்றதையும் நீங்க தாராளமா பார்க்கலாம். அதனால மை ஜிபிஜி செயலியை நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ள மறந்துடாதீங்க. இப்ப வாங்க அடுத்ததாக தனுஷ் மற்றும் அறிவு கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: ஏய், இப்படிக்கு பண்ணலப்பா?
2: அதேதான்.

மாண்புரு மங்கையே அப்படின்ற இனிமையான மெல்லிசையான பாடலை எரமான் இசையில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, அடுத்ததாக பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய இசையில் தினம் தினமும் உன் நினைப்பு அப்படின்ற பாடல். இளையராஜா அவர்களுடைய இசை அப்படின்னாலே பலரும் விரும்பி கேட்பாங்க, ஆனா இது ரொம்ப நாள் கழித்து வந்த ஒரு புது பாடல் அப்படின்னே சொல்லலாம். வாங்க பாடலை கேட்கலாம்.

0: நம்மை சுற்றி
1: புரட்சி ரவியின் உறவுகள் மேடை நாடகம் மீண்டும் நம்மை நாடி வருகிறது. நாளை நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு தலைநகர் தான் ஸ்ரீ KR சோமா அரங்கில் சுகாதார முன்னாள் அமைச்சர் தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் தலைமையில் இந்த நாடகம் அரங்கேற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் புனிதா.
2: வணக்கம் நேயர்களே, நம்மளோட இந்த மேடை நாடகம் ஏற்பாடு பண்ணிருக்க நோக்கங்கள் என்னன்னா, நம்மளோட கலைஞர்களை வாழ வைக்கணும், அதே சமயம் நம்ம கலைகள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு போகணும். எந்த நம்மளோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட ஷெல்டர் சரித்திக்காக நம்ம இது ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாரும் வந்து அன்புடன் கலந்துக்கணும்னு சொல்லி வேண்டுகிறேன்.
0: நம்மை சுற்றி
3: போடுற பாட்ட
4: ஓகே ப்ரோ.

0: யாரா நீ?
1: இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி அங்கத்திலும் வந்து நம்ம வந்து தகவலை எல்லாம் கேட்டிருந்தோம். இப்ப அடுத்ததாக முதல் நீ முடிவும் நீ அப்படின்ற பாடலை சித் ஸ்ரீராம் கொண்டு வராங்க. அதனை தொடர்ந்து காலிவுட் தகவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.

முதல் நீ முடிவும் நீ, அப்படி ஒரு நபர் எல்லா உருவலையும் நமக்காக இருப்பாங்க. அது ஒரு தனி ஒரு உணர்வு இல்லையா? சரி, நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா காலிவுட் தகவல் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சசிகுமார், நடிகர் சசிகுமார் இருக்காரு இல்லைங்களா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வதந்தி அப்படின்ற ஒரு தொடர் நாடகம் வந்து ஓடிடி தளத்தில் வெளியீடு செய்திருந்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னதாக. இந்த வதந்தி அப்படின்ற தொடர் நாடகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆங்கில தொடர் நாடகங்களுக்கு வர வரவேற்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் அதற்கு ஈடுக்கு ஈடாக காலிவுட், டாலிவுட், மாலிவுட் இதிலுமே வந்து இந்த தொடர் நாடகங்கள் வருது. அந்த வகையில வதந்தியுடைய இரண்டாவது பாகம் இப்ப வெளியீடு காண உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நடிகர் சசிகுமார் அவர்களும் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் எஸ் ஜி சூர்யாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பாங்க. இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. இந்த இரண்டாவது பாகத்தில் சசிகுமார் இருக்க போறாரு அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இதயம் முரளி அப்படின்ற திரைப்படம் ஓடிடி வெளியீடு காண உள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதே முரளி அப்படின்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதர்வா நடிக்கும் திரைப்படம். அப்பா நடித்த திரைப்பட தலைப்பிலேயே அவரும் வந்து மறுபடியும் நடிச்சிருப்பாரு. இப்போ அந்த திரைப்படம் வந்து ஓடிடி தளத்திற்கு வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த வாரத்திற்கான காலிவுட் அப்டேட். அதாவது என்னெல்லாம் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எட்டி பார்த்து வந்திருக்கோம். சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் நம்ம வந்து பாடலை கேட்க போறோம். தனுஷ் மற்றும் சரண்யா கொண்டு வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் இன்றைக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். திங்கட்கிழமை பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பரபரப்பா, சுறுசுறுப்பா, விறுவிறுப்பா அப்படியே இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதோடு சேர்த்து கொஞ்சம் மென்மையை நாங்க சேர்த்துப்போம் நினைக்கிறோம். என்னங்க, நாங்களே பரபரப்பா ஓடிட்டு இருக்கோம், நீங்களும் சேர்த்து பரபரப்பாக்குறீங்க அப்படின்னு இருக்க கூடாது இல்லையா? சரி, அடுத்ததாக இசை விஷயம் அங்கத்தில் உங்களோட பேச திரேசா லசாரு ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சி கேளுங்க. இப்பொழுது நானும் கிளமும் நேரமும் வந்தாச்சு, சரியான நேரத்துல சாப்பிட்டுருங்க. இது உங்கள் மீது உள்ள அக்கறையால் நாங்கள் கொடுக்கும் ஒரு சின்ன நினைவூட்டம் தான். அடுத்ததாக வாங்க நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை விறுவிறுப்பா நாம கேட்டு வரலாம்.

0: மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, தொழிலாளர்களின் ஊதியத்தை அதிகரிக்க அரசாங்கம் இலக்கு. அல்நினோ பருவத்தின் கண்காணிப்பு வலுப்படுத்தப்படும், இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு திட்டவட்டம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. துணை பிரதமர் டாத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் விரைவில் தேசிய இருதய சிகிச்சை கழகம் ஐஜிஎனில் இருதய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளவுள்ளார். இதனை அவரின் ஊடக தலைமைச் செயலாளர் டத்தோ மீசியா தாயிப் அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளார். டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப்பின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சிகிச்சை செயல்முறை தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யவும் அவர் முழுமையாக ஓய்வெடுக்கவும் தற்போதைக்கு பார்வையாளர் எவரும் அவரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பாதுகாப்பு தொடர்பான எந்தவொரு அர்த்தமுள்ள கலந்துரையாடலையும் ஒற்றுமை வாய்ந்த ஆசியான் அமைப்பு இல்லாமல் நடத்த முடியாது என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமத் காலித் நொர்டின் தெரிவித்துள்ளார். தென்கிழக்காசியா இந்தோ பசிபிக் வட்டாரத்தின் புவியியல் வியூகம் சார்ந்த மையத்தில் அமைந்துள்ளதால் அவ்வட்டாரத்தின் அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் ஆசியானின் நிலைத்தன்மையே அடிப்படையாக உள்ளது என்று அவர் கோடிட்டு காட்டினார். எனவே இந்தோ பசிபிக் தொடர்பான எந்தவொரு முக்கியமான கலந்துரையாடலும் ஆசியான் உருவாக்கியுள்ள பாதுகாப்பு கட்டமைப்பை முதன்மை வழித்தடமாக கொண்டிருக்க வேண்டும் என நினைவூட்டினார். அமைதி, சுதந்திரம், நடுநிலைமை ஜொப்ஃபான் மண்டலமாக தொடரும் தென்கிழக்காசியா இனியும் அவ்வாறே தொடர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சியை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாமல் அந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்துள்ளார். 2030 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழிலாளர்களுக்கான ஊதியத்தின் பங்கை 40% நடுத்தர வருமானத்தை மாதத்திற்கு 3,500 ரிங்கேட்டாகவும் உயர்த்த அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளதாக அவர் கூறினார். உயர் ஆற்றல், உயர் மதிப்பு கொண்ட தொழில்துறைகளை மேம்படுத்துதல், குறைந்தபட்ச ஊதிய கொள்கைகளை செயல்படுத்துதல், ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSS மற்றும் கொரியான் ஒருங்கிணைந்த பசுமை தொழில் பூங்கா கிகி போன்ற வியூக திட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் அந்த இலக்கு எட்டப்படும் என்றார் அவர். பராமரிப்பு அம்சங்கள், நுட்பத்திறன், செலவுகள், பசுமை தொழில்நுட்பம் ஆகியவற்றின் அடிப்படையில் சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் சாலை விளக்குகளின் பயன்பாட்டை பொதுப்பணி அமைச்சு குறிப்பிட்ட சில இடங்களில் மதிப்பீடு செய்யும் என்று அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நாந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். புறநகரங்களிலும் கம்பிவட திருட்டு சம்பவங்கள் ஏற்படும் பகுதிகளிலும் சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் சாலை விளக்குகள் நிறுவப்படுவது மிகவும் அவசியம் என அவர் கூறினார். இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு அல்நினோ பருவத்தின் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையை வலுப்படுத்தியுள்ளது. நாட்டில் வெப்பமான வானிலையின் தாக்கத்தை கையாள முன்கூட்டியே தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதை இது உறுதிப்படுத்தும் என துணையமைச்சர் சயிட் இப்ராஹிம் சைட்னோ தெரிவித்தார். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா வெப்பமான வானிலை, வறட்சி உள்ளிட்ட அடுத்த 6 தொடங்கி நீண்டகால வானிலை மாற்றங்கள் வரை கண்காணிக்கிறது. இந்நிலையில் குறிப்பாக நீர்வளம், உணவு உத்தரவாதம், பொது சுகாதாரத்தின் மீதான அல்நினோவின் தாக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த தரவுகள் அடிப்படையிலான ஒருங்கிணைக்கப்பட்ட அணுகுமுறை அரசாங்கத்துக்கு உதவுகிறது என சயிட் இப்ராஹிம் சைட்னோ தெரிவித்தார். பினாங்கின் புதிய அரசாங்க செயலாளராக பிரதமர் துறையின் ஆராய்ச்சி பிரிவின் துணை தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் ஜாஃப்ரி அப்துல் ஜாலில் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று முதல் அவரின் நியமனம் நடப்புக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 58 டாக்டர் ஜாஃப்ரி ஆராய்ச்சி, கொள்கை, வியூக திட்டமிடல் உள்ளிட்ட பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகளில் 32 அனுபவம் கொண்டவர் என அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்துள்ளார். அவரின் பன்முகத்திறன் மாநில அரசின் நிர்வாகத்தை சிறப்பாக வழிநடத்தவும் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களை உந்தச் செய்யவும் உதவும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் கூட்டரசு அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த முடியும் என தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய்த் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: தொடர்ந்து 2வது நாளாக காசாவை நோக்கி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18 பதிவாகியுள்ளது. காசா நகர் டேர் அல்பாலா பகுதி, தென்பகுதியான கான் யூனிஸ் ஆகியவற்றை நோக்கி யூத தரப்பு தாக்குதல்களை வலுப்படுத்தியுள்ளதாக பாலஸ்தீன சுகாதார தரப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வாய்ப்பளிக்கப்படும் என இஸ்ரேலின் எரிசக்தி அமைச்சர் அலி கோஹென் குறிப்பிட்டார். ஆனால் அது நடக்குமா என்பதில் தனக்கு மிகுந்த சந்தேகம் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடவில்லை என்றால் ஏற்கனவே கட்டுப்பாட்டில் உள்ள 70 விழுக்காட்டின் நிலத்தில் முழு கட்டுப்பாட்டினையும் தமது தரப்பு தன்வசப்படுத்தும் என்றார் அவர். கிழக்கு எகிப்தை ரிக்டர் கருவியில் 5.5 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதை தொடர்ந்து அதிகார தரப்பு உடனடி அவசர கால திட்டங்களை முடுக்கியுள்ளது. உடனடி அவசர உதவிகளின் தேவை தற்போது இல்லை என்றாலும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுவேஸ் நகரின் வடக்கே 40 கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தின் அதிர்வு கெய்ரோ காசாவுடனான எகிப்தின் எல்லையில் உள்ள அல் ஆரிஷ் வரை உணரப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுகாதார அமைச்சர் காலித் அப்டல் கஃபார் அவசர ஊர்திகளை உயர்நிலை தயார் நிலையில் இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். அந்த வடகிழக்கு ஆப்பிரிக்க நாட்டில் இதுபோன்ற கடுமையான நிலநடுக்கங்கள் ஏற்படுவது அரிது என கூறப்பட்டுள்ளது. 4 தவணைக்கான அதிபர் தேர்தல் வேட்பாளராக வலதுசாரி தொழிலாளர் கட்சியின் லூயிஸ் இனாசியோ லூடாரா சில்வா அதிகாரப்படியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தாம் 57வது வயதில் முதன்முறையாக பதவியேற்றதை விட தற்பொழுது 80வது வயதில் உடற்தகுதியுடன் இருப்பதாக சாவ் பாவ்லோவில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் குறிப்பிட்டார். பிரேசில் அரசியலமைப்பின்படி ஓர் அதிபர் தொடர்ந்து 2வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம். இதற்கு முன்னர் 2003 முதல் 2010 வரை அவர் பதவி வகித்த வேளை 2023 மீண்டும் அவர் பதவிக்கு திரும்பினார். அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் லூலா 4வது முறையாக பதவியேற்பார். விளையாட்டு. இளைஞர் விளையாட்டு அமைச்சிடமிருந்து ஆண்டுதோறும் குறைந்தது 1 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறு மலேசிய எடைத்தூக்கும் கூட்டமைப்பு PABM விடுத்த கோரிக்கைக்கு மலேசிய ஒலிம்பிக் மன்றம் MOM தனது முழு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. பன்னாட்டு அளவில் எடைத்தூக்கும் விளையாட்டுப் போட்டி தங்க பதக்கங்களை வெல்வதற்கு சிறந்த வாய்ப்பை கொண்டிருப்பதாக மெய்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விண்ணப்பம் மிகவும் பொருத்தமானதாகவும் வலுவான அடிப்படையை கொண்டதாகவும் உள்ளதாக MOM தலைவர் தான் ஸ்ரீ முமத் நோர்சா சக்காரியா கூறினார். வாஷிங்டன் பொது டென்னிஸ் போட்டி. இடியுடன் கூடிய மழையின் காரணமாக அப்போட்டியின் இறுதி சுற்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகின் 3 நிலை விளையாட்டாளர் ஜெசிகா பகோலாவும் வளர்ந்து வரும் நட்சத்திரம் அலெக்சாண்ட்ரா எலாவும் வெற்றியாளரை நிர்ணயிப்பதில் சற்று காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதன் முதல் சுற்றில் பகோலா 6-4, 2-1 என முன்னணி வகித்த நிலையில் மழையின் காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டது. உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இப்போட்டி மீண்டும் நடத்தப்படும். இந்நிலையில் ஆடவர் இறுதி சுற்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதில் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸ் ஸ்பெயினின் ரஃபால் ஜோடாருடன் பொருதுவார். மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி. தொழிலாளர்களின் ஊதியத்தை அதிகரிக்க அரசாங்கம் இலக்கு. எல்நினோ பருவத்தின் கண்காணிப்பு வலுப்படுத்தப்படும். இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு திட்டவட்டம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: அன்பு வணக்கம் நேயர்களே, இன்று ஆகஸ்ட் 3, புதிய வாரத்தின் புதிய தொடக்கம். இந்த மதியத்தை இனிய இசையால் நிறைக்க உங்களுக்காக மலர்ந்து விட்டது. இசையும் இசையும் வேலையின் பரபரப்பிலும் வாழ்க்கையின் அவசரத்திலும் மனதிற்கு ஒரு சிறிய ஓய்வு உங்களுக்கு இந்த தருணத்தில் தேவைப்படும், தேவைப்படணும். அதுக்காக தாங்க அந்த ஓய்வை இசை தருகிறது. ஒரு பாடல் சிரிக்க வைக்கும், ஒரு பாடல் சிந்திக்க வைக்கும், இன்னொரு பாடல் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளை உங்களுக்கு மீட்டெடுக்குங்க. இதோ மனதை வருடும் நல்ல பாடல்களோடு நீங்களும் அழைத்து எங்க கிட்ட பேச போறீங்க. இது இசையும் இசையும் இணைகின்றேன். உங்கள் நான் ட்ரேசாலா தரும்.
3: ஐயா மானே டேடி வந்தா.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ஒன்னு எங்க அக்கா திரும்பி கால் பண்ணி கேட்பாங்க,
2: மனசு வருது அவங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு கேக்குறதுக்கு.
1: ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து எல்லாமே சொல்லுவாங்க எமர்ஜென்சியா கொடுக்க கூடாது, ஏன்னா வந்து போன் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அன்சரே பண்ண மாட்டாரு, ஏன்னா அவர் சைலண்ட்ல போட்டுருவாரு போனை, அவர் ஐடில இருக்கிறதுனால மீட்டிங்லயே இருப்பாங்களா, மாத்திரத்துக்கு மறந்துடுவாரு, அதுதான் அவரோட பிரச்சனையே.
2: உங்களுக்கு மட்டும் அந்த நிலைமையா இல்ல மத்தவங்க அடிச்சாலும் இதே பிரச்சனையா?
3: எனக்கு என்னமோ நீங்க கூப்பிட்டாலும் அது செய்யறாரு.
1: எல்லாருமே அப்படிதான் ஆபீஸ்ல எல்லாம் எல்லாருமே வந்து டீம்ஸ்ல தான் கான்டாக்ட் பண்ணுவாங்களா, ஈவன் சண்டே கூட போன் சைலன்ட்ல இருக்கா பாத்துக்கோங்களேன்.
2: ரொம்ப அமைதியை தேடி போறவர் போலயே.
3: அக்கா அக்கா 48 மணி நேரம் தாண்டிருமோ
1: அவங்க, அது அப்பையில இருந்து இப்ப இருக்கா அப்படிதான்.
3: என்ன
2: பண்றது, சமாளிச்சுதான் ஆகணும்ல,
3: ஒரு பக்கம் கணவர் ஒரு பக்கம் அக்கா.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: வணக்கம் மின்னல் FM, என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. ஜனவரி 20, 23 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9-5 மாசம் 20-26 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் விதமான சாப்பாடு, நான் கூகுள் எடுத்து காட்டுவேன், மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. 3 இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், கொடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
5: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
6: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
7: என்ன கேக்குறாங்க?
6: எப்ப வரும் எப்ப வரும்னு கேக்குறாங்க.
7: எப்ப வருமா, அப்படி என்னவா இருக்கும்?
6: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க
7: கண்ணா. எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
6: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: மின்னல் எஃப்எம் என்றும் இனிமை அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறாமங்க. இந்த 2026 ஆண்டிற்கான புது பாடல் தான் அது. பிடிச்சிருக்கல்லையா? பிடிச்சிருக்கணும், மனதில் பதிய வைக்கணும். அது பதிய வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே தான் இருப்போம். சரி, இன்றைக்கு நீங்கள் அழைத்து எங்கள் கூட பேசலாம். என்ன அப்படின்னா, திங்கட்கிழமைகளில் உணவை பற்றி தானே நம்ம பேசுகிறோம். இப்போது உங்களுக்கு நெருங்கியவர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்கள்கிட்ட தான் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா. முன்பின் தெரியாதவர்களிடம் நீங்கள் உணவு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா யார் இவரும் நமக்கு வாங்கி கொடுக்குறாங்க, சாப்பிடலாமா இல்லையெல்லாம் யோசிப்பாங்க. ஒருவர் வந்து மிகுந்த மன அழுத்தத்திலோ அல்லது சோகத்தில் கவலையாக இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போது அவங்கள ஆறுதல் படுத்த, சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க எந்த உணவை வாங்கி கொடுப்பீங்க, ஏன் அப்படின்றத அழைத்து எங்ககிட்ட சொல்ல போறீங்க. அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க அவங்க சோகமா இருக்காங்க இல்ல உங்க மேல கோபமாவே இருக்காங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்க இந்த உணவை வாங்கி கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட இன்றைக்கு நாங்கள் கேட்பதற்கு. என்னன்றத அப்புறம் சொல்றோம். இப்ப நீங்க அழைக்கலாம் 03-2282-5733 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு. ஒருவேளை உங்களோட குழந்தைகள் கூட இருக்கலாம், அவங்க கோபமா இருக்கும்போது இந்த ஒரு உணவு தாங்க நான் கொடுத்தோன்னே அப்பா முகத்துல வரும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றீங்களா, அழைத்து சொல்லுங்க கேட்கலாம்.
1: Yeah, you feel the heat, baby, blazing. Yeah, you feel it too, right?

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: இது நம்ம நேரம், 1 மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஊர் பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
3: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தமல்ல. இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள், உயிரினங்கள், காட்டில் இருக்கும் விலங்காக இருக்கட்டும், அல்லது செல்ல பிராணிகள், தெருவில் தெரியும் நாய்களாக கூட இருக்கட்டும், அது மீது நம்ம காட்டும் அன்பு அப்படின்றது. ஒன்று வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அல்லவா, பொதுவில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இந்த விலங்கினங்களை வதை செய்வது அப்படின்றது, அது மனிதம் வந்து குறைந்து கொண்டு போகிறது தான் நம்மளால் பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் தான் இந்த சமீபத்தில் உள்ள காணொளி நம்ம எல்லாருமே வந்து கண் கலங்க வைத்தது. கிள்ளான் துறைமுகத்தில் உள்ள தம் அந்தலுக்கடுங் இந்தாவில் வீதியில் உள்ள நாய்களை பிடிக்கும் நடவடிக்கையின் போது தான் ஒரு நாய் வந்து உயிரிழந்திருக்கு. இது தொடர்பான விசாரணை முழுமையாக நேர்மையாக எந்தவித பாரபட்சமும் இன்றி நடத்தப்படும் அப்படின்னு ஸ்லாங்கூர் கால்நடை சேவைத்துறை ஜேபிவி வந்து உறுதி அளித்திருக்கின்றது. இப்போ இந்த சம்பந்தப்பட்ட நாய் இருக்கும் வரை ஒரு குழு என்ன செய்திருக்காங்க, கயிற்றை அந்த நாயோட கழுத்தில் கட்டி இழுப்பது போன்ற காணொளி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல இப்படி நடந்து கொள்வதே ஒரு மனிதாபிமான ஒரு செயலே கிடையாது, மனிதம் அங்கே கிடையாது. அதையும் காணொளியாக எடுத்து பதிவு செய்து அது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதனால வந்து இது கண்டிப்பாக வந்து இப்போ அவங்களை கூட்டு விசாரணை நடத்தப்பட்டு இருக்கின்றது, தண்டனையும் வழங்கப்படும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு சொல்லும் ஒரே ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, நம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள், அது மனிதர்களாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன பூச்சி வகைகளோ அல்லது செடி கொடி எதுவாக கூட இருக்கட்டும், எல்லாருக்கும் உயிர் இருக்கு, அதுதான் நம்புறோம். அதனால உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, துன்புறுத்தாம இருந்தாதாங்க இந்த பூமி இன்னும் இந்த பூமியில மழை பெய்யுது, நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா இது போன்ற மனிதம் தானே. அதனால தொடர்ந்து மனிதத்தை வாழ வைப்போம். ஒருவேளை நம்ம யாரையாச்சும் பார்க்குறோம் தீவில்லாமல் இந்த மிருகங்களை வதை செய்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் முன் வந்து புகார் கொடுப்போம். நம்மளால பேச முடியுது, அதுங்களால பேச முடியல இல்லையா, அவங்களுக்காக குரல் கொடுக்கலாம்.

0: கிஷன்
1: நீங்க எடுத்த செல்ஃபில கொடி தலைகீழா இருக்கிறது பாக்கலையா?
2: அது எடுக்கும் போது அப்படி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன்.
1: அதான் சொல்றேன், ஜாலர் குமிலாங் அடையாளம் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுடைய பெருமையும். சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, சரியா பதிவு செய்யணும்.
2: இந்த தேசிய மாதத்தில் ஜாலர் குமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

சித் ஸ்ரீராய் குரலில் ஒழித்த இனிமையான பாடல். இந்த தருணத்தில் கேட்கும்போது மனத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இப்போ இருக்கிற பரபரப்பான இந்த காலகட்டத்தில் மனம் அப்போ அப்போ சோர்வு அடையதான் செய்யும். ஆனால் அதை அப்படியே சோர்ந்துட நம்ம விடக்கூடாது. ஒருவேளை நம்ம மனதை எப்படி உற்சாகப்படுத்தணும் நமக்கு தெரியும். பிடித்த விஷயங்கள், இசை, நல்ல உணவு, அதற்காக தான் உங்ககிட்ட இன்றைக்கு அந்த கேள்வி கேட்டிருந்தோம். யாரையாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னா என்ன உணவை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னு. அறிவியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் பலரும் ஒருத்தவங்க பிடித்தவங்களோ அல்லது முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களாக கூட இருக்கலாங்க. அவங்க அந்த மாதிரி சோகத்திலேயோ கவலையிலையோ இருக்கும் போது அவங்களுக்கு இந்த சாக்லேட் இருக்கலையா, இதை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அவங்களுடைய தேர்வாக வந்து முதல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்கு ஒரு காரணமும் இருக்குது. இதை சாப்பிடும் போது மூளையில் மகிழ்ச்சி உணர்வு தூண்டும் வேதிப்பொருட்கள் அதிகமாக சுரக்க உதவுகின்றதான். அதனால இதை உடனே வாங்கி கொடுக்கிறாங்களாம். மேலும் அதில் உள்ள அந்த மெக்னீசியம் என்ற தாது சத்து இருக்கு இல்லையா, இது மன அழுத்தத்தை குறைத்து உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த உதவுகின்றது. அதனாலதான் அன்போடு கொடுக்கப்படும் ஒரு சிறிய இந்த சாக்லேட் கூட ஒருவருடைய மனநிலையை சற்றே இலகுவாக்க ஆய்வுகள் கூறுகின்றன. சில தருணங்களா யோசிப்போம், எப்படி அவங்களை சமாதானப்படுத்துறது, இல்லை எப்படி சிரிக்க வைக்கிறது, எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கையிலேயே நீங்கள் அந்த சாக்லேட்லாம் வாங்கி வைத்துக்கலாம். எது எதையோ வாங்கி வச்சுக்கிறோம் இல்லையா, யாரோ ஒருத்தவங்க சோகமாக இருக்கிறப்ப அவங்களுடைய மனசோர்வை போக்குறதுக்கு இந்த சாக்லேட் வந்து ஒரு காரணமாக இருக்கு. அதை நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களே, இவ்வளோ பெரிய விஷயம். சில நேரங்களில் வயிற்று நிறைக்கும் உணவை விட மனதை நிறைக்கும் அன்பு தான் பெரிய மருந்து. ஒரு அன்பான நினைவூட்டல், அதனால வாங்கி வச்சுக்கோங்க.

0: வணக்கம், நான் செஃப்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர் கும்மிலங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர் கும்மிலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: உற்சாக இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
4: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
5: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
4: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
5: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
3: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
5: நினைத்தாலே இனிக்கும்.
6: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
5: கேளுங்க, ரசிங்க,
3: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த ஸ்கேம் மோசடி, இணைய மோசடி, பண மோசடி, இதில் இந்த மோசடி செய்கின்றவர்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த AI செயற்கை நுண்ணறிவு இருக்கு இல்லையா, இதன் வாயிலாக இந்த அழைப்புகளை, தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்துகின்றனர். அப்படின்னா உங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத எண்களில் இருந்து அழைப்பு வந்தால் உடனடியாக நீங்க எடுக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படின்னா முதல்ல அவங்க அழைத்து பார்ப்பாங்க, அல்லது உங்களுக்கு குறுந்தகவல் அனுப்புவாங்க. என்னுடைய பெயர் இது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு ரொம்ப நாகரிகமா அவங்கள அறிமுகப்படுத்திப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி மோசடி செய்கின்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா உடனடியாக அழைப்பு, உங்களுக்கு அழைப்பு விடுப்பாங்க. நீங்க வந்து பரபரப்பா இருக்கும்போது என்ன செய்வீங்கன்னா உடனே எடுத்து ஹலோ சொல்வீங்க. அந்த முதல் ஓரிரு வினாடிகள் இருக்கல்லவா, அப்போ நீங்க சொல்லும் அந்த ஹலோ உங்களுடைய குரல் அந்த செயற்கை நுண்ணறிவுல வந்து பதிவாகி, அதற்கு பிறகு உங்க குரல் மாதிரி ஒரு மாதிரி குரலை அது தயார் செய்து உங்க வீட்டில் உள்ளவங்களோ அல்லது குழந்தைகள், நண்பர்கள், எந்த இடத்துல இருந்து பணம் அவங்களுக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு நீங்க பேசுற மாதிரி, ஒரு அவசரமா எனக்கு இவ்வளவு தேவைப்படுது, உடனடியாக நீங்க வந்து இதை வந்து இந்த வங்கி கணக்குக்கு நீங்க மாற்றி விடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மும் என்ன செய்வோம், ஆமால இவங்க தானே என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, அண்ணன், தம்பி, அவங்களுடைய குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவசரத்துல செய்துருவோம். அதற்கு பிறகுதான் செய்ய வரும். அதனாலதான் வந்து காவல்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்பின் அறிமுகம் இல்லாத அழைப்புகள் வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல என்ன அப்படின்னா இந்த மோசடி செய்யறாங்களே அவங்களுக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லாம அடுத்தவர்களுக்கு இது போன்ற துன்பங்களை விளைவிக்கிறாங்க. ஆனா இந்த தொலைபேசி அழைப்பு வந்து சரி நம்ம மோசடி செய்யலாம் நினைச்சு என்ன வேணுமோ பேசிடுறாங்க. எம்சிஎம்சி இருக்கிறாங்க, இந்த பக்கம் நம்முடைய போலீஸ் இருக்கிறாங்க, சட்டமும் இருக்கு. அதனால நீங்க அழைத்து இவங்க கிட்டேந்து இந்த மாதிரி பணத்தை மோசடி செய்யலாம் அல்லது அவங்களை காயப்படுத்தலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா முடியாது. நம்ம நாட்டில் உள்ள இந்த சட்டங்கள் வந்து இன்னமும் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. அதனால ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கணும். அழைப்பு வரும்போது தெரியாத எண்களா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியாதவங்களோ இல்ல முன்பின் அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட அழைத்து பேசும் போது ஒரு நாகரிகமா என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம் தெரிஞ்சு பேசுறோம். நம்ம பாட்டுக்கு பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், விளைவுகள் வரும்போது அது அந்த எண்கள் வந்துருமே, பதிவாயிருமே, அதை வச்சு நம்ம போலீஸ் நிலையத்துல புகார் கொடுக்கலாம். அதனால தைரியமா முன் வந்து புகார் கொடுங்க. ஒருவேளை ஆலோசனை தேவைப்பட்டால் 1599999 இந்த எண்களுக்கு அழைத்து தலையன் கசு இருக்கு, ஆலோசனை தாராளமா கேளுங்க. முடிந்த அளவுக்கு யாருக்கும் உதவி செய்யலனா கூட பரவாயில்லைங்க, ஆனா அவங்கள காயப்படுத்தாம இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், அதுதான் மனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. புடி மடானி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகையை பெறும் 16.7 மில்லியன் பேரில் 14.2 மில்லியனுக்கும் அதிகமானோர் இதன் மூலம் பயனடைந்துள்ளனர். இது 13.4 பில்லியன் லிட்டருக்கும் அதிகமான எரிபொருளை உள்ளடக்கியுள்ளதாக 2ம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் 1280 தகுதி பெற்ற சமூக இடைத்தரகர்களை உருவாக்க ஒற்றுமை அமைச்சர் இலக்கிட்டுள்ளது. இது நாடு முழுவதும் சமூக சிக்கல்களின் நிர்வாகத்தை வலுப்படுத்தும் வேளை அமைதியான முறையில் விவாதங்களை தீர்ப்பதை கலாச்சாரமாக்கும் என அமைச்சர் டாக்டர் அரன் அகோடாகாங் கூறினார். 13ம் மலேசிய திட்ட பேரவாவுக்கு ஏற்ப சமூக இடைத்தரகர் சேவையை வலுப்படுத்தும் அமைச்சின் கடப்பாட்டில் ஒன்றாக இது உள்ளது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் ஈரானுடன் புதிய சுற்று பேச்சு நடத்தவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இன்று காலை ஆசிய வர்த்தகத்தில் எண்ணெய் விலைகள் சரிந்தன. செப்டம்பர் மாத விநியோகத்துக்கான பிரெண்ட் நார்த் சி எண்ணெய் விலை 4.69 விழுக்காடு சரிந்து கலனுக்கு 83.81 டாலராக பதிவு செய்யப்பட்டது. இவ்வேளை வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் 4.67 விழுக்காடு குறைந்து 80.72 டாலருக்கு விற்கப்பட்டது. கியூபாவின் மின்சார விநியோக கட்டமைப்பு மீண்டும் செயலிழந்ததால் நாடு முழுவதும் மீண்டும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் எரிபொருள் தடைகள் காரணமாக மின் நிலையங்களுக்கான வழக்கமான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் அந்நாடு மின் தட்டுப்பாட்டால் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. தென் ஆஸ்திரேலியாவில் கடற்பறவைகள் மடிந்து கிடந்த சம்பவம் H5 பறவை காய்ச்சலுடன் தொடர்புடையது என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கேப் ஜாஃபா நகருக்கு அருகில் உள்ள தீவில் இறந்தும் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட பறவைகளுக்கும் அத்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் ஜூலி காலின்ஸ் தெரிவித்துள்ளார். இதனுடன் ஜூன் தொடங்கி H5 பறவை காய்ச்சலுடன் தொடர்புடைய 74 நேர்வுகள் பதிவாகியுள்ளன. விளையாட்டு. இம்மாதம் 15ம் நாள் தொடங்கி 24 வரை நடைபெறவுள்ள 2026 ஸ்லாங்கூர் சுக்மா போட்டியில் தேசிய அதிவேக ஓட்டக்காரர் இசாத்துல் முஸ்வீரா அஹ்மத் கமால் அசீரா தங்கப்பதக்கத்தை வெல்ல இலக்கு நிர்ணயித்துள்ளார். அத்துடன் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் தனது சொந்த சாதனையையும் புதுப்பிக்கவும் அவர் எண்ணம் கொண்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பசுமையான பழமையான நினைவுகளை நீங்க மீட்டெடுக்க தயாரா இருக்கீங்கன்னா உங்களுக்கான தருணம் தாங்க இது. ஆமா, பசுமையான இனிய பழம் பாடல்களை நாம் தாராளமாக கேட்டு ரசிக்கலாம். பொதுவாக எல்லாருமே வாழ்க்கையில ஆசைப்படுறது என்னன்னு சொல்லுங்க. இளமையா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், மனதிற்கு பிடித்தவர்களோடு இருக்கணும்னு சொல்லுவாங்களே. இந்த இளமைக்கு ஒரு ரகசியம் சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வயதை மறைப்பது அல்லங்க, வாழ்க்கையை ரசிக்கும் மனதை பாதுகாக்கிறது மட்டும்தான். ஆக இளமையா இருக்கணும் இப்போ இந்த வயதிலும் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் மனதார சிரித்து மன அழுத்தத்தை குறைத்து முகத்துல இயற்கையான ஒளியை தரும். அதை விட்டுட்டு பிடிக்கல, வெறுப்பு அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் முற்றிலும் தவிர்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ஆசையா இருக்குன்னு மனதார சொல்லி சிரிச்சு பாருங்க. இப்படிதான் இருப்பீங்க.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்வளவு பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம்.
1: யாரது இந்த இனிமையான குரலுக்கு சொந்த
0: சரஸ்வதி? தந்தையில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சரஸ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா ட்ராவல் பண்ணி இன்னைக்கு கிடைச்சிருக்கு.
1: உங்களுக்கு கிடைக்கலையா?
0: எனக்கு தெரியாது பாருங்க, கண்ணு தெரியாது. ஆனா எங்க வீட்டுக்காரு எனக்கு அடிச்சு கொடுத்தாரு அந்த நம்பர் வச்சு, அதுலயே அமுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா திரும்ப கட்டி கொடுத்தா நீ என்ன செய்யற அப்படின்னு
1: கேட்பாரு.
0: சரி, அவர்கிட்ட கேட்டீங்க, அடிச்சும் கிடைச்சதே இல்லை எனக்கு. இந்த பாட்டு ஏனுங்க?
1: என்ன பாட்டு சொல்லுங்க.
0: கடவு இருக்கின்றிக்கு தெரியின்ற அந்த
1: இல்ல, இது எப்படி உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்தது?
0: இல்லங்க, அந்த பாட்டு எல்லாம் அந்த ரேடியோல இந்த டிவில எல்லாம் பாக்குறேன்னா அவங்க வாய்ஸ் அங்க எஸ் நம்ம காதுல தானே கேக்குறோம். படம் தெரியாத
1: உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்களுடைய அந்த பட்டியல்ல இந்த பாடல் இருக்கு. அதுதான் சொன்னேன், கடவுள் இருக்கின்றார் அது ஒண்ணு கண்ணுக்கு தெரிகின்றதா முக்கியம் இல்ல, எங்க கிட்ட இந்த பாடல் இருக்குன்னு உங்க கண்ணுக்கு எப்படி தெரிந்தது?
0: ரொம்ப நாள் அந்த பாடல்
1: இல்ல எங்களுக்கு ஒரு எண்ணம். சரி பரவாயில்ல, யாராவது ஒருவருக்கு கடவுள் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களா இந்த பாடலை கொடுக்கலாமேனு. எங்களுக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும். சரியா,
0: 78 வேலைக்கு போனேன், அந்த பிளைண்ட் ஸ்கூல்ல இருந்தேன். அதுல ஒரு 76 இருந்திருப்பேன். அப்ப 78 என்ன வேலைக்கு விட்டாங்க. அப்போ இருந்து இந்த ரேடியோ கேக்குறேன். எங்க வாட்ச் கூட என்னது, நீ ரேடியோவே வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இதுதான் எனக்கு உயிர், எனக்கு உதவி. டைம் எல்லாம் கேக்குறதுக்கு
1: அப்படியா
0: எல்லாமே இதத்தான் கேப்பேன். சார் கிட்ட கூட எனக்கு அப்பப்ப டைம் சொல்லுங்க, நான் அப்பதான் டைம் தெரியும் எனக்கு. ஃபார்ம் 1 வரைக்கும் படிச்சேன். அந்த டீச்சர் சொல்லிட்டாங்க, நீங்க நின்னுருங்க, உங்களுக்கு தெரியல, நீங்க கிட்ட கிட்ட போய் பாக்குறீங்க, தெரியல சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க மாமா வந்து என்ன ஒரு 16 வயசுல அந்த பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. அதுல இருந்து அப்புறம் நான் வேலைக்கு ஒரு 20 வருஷம் போனேன். 22 வருஷம் போனேன். அப்புறம் எனக்கு என்ன ஒருத்தர் வெறுமனாரு, அவரு கல்யாணம்
1: பண்ணிக்கிட்டேன். பாருங்க, நம்ம சரஸ்க்கு
0: கல்யாணம் பண்ணன பிள்ளைங்கல்ல என்ன நல்லா பாத்துக்கு வரு.
1: நீங்க தான் அவருக்கு குழந்தையா இருக்கீங்களா? அப்புறம் என்ன?
0: எனக்கு ரொம்ப ரேடியோ இந்த மின்னலேசம் ரொம்ப பிடிக்கும்.

0: பத்திரிகையிலிருந்து லீலா பேசுறேன். உங்களால் படைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்பேன்.
1: அப்படியா? ஆனா எங்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா இல்லையா?
0: யார பிடிக்கும்?
1: உங்களதான். அதனால எந்த நாளும் சந்தோஷம் என்ற ஜமுனா ராணி குரலில் உள்ள பாடல் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க நீங்க கேட்டு மாதிரி.
0: ஓகேம்மா,
1: நன்றிம்மா.

0: நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரி.

0: என் பேரு பாரதி, போட்டிச்சேரியில இருந்து பேசுறேன்.
1: பாரதிக்கு கண்ணம்மா, நீங்க தானே அது?
0: ஆமா, எங்க அம்மா பேரு கண்ணம்மா தான்.
1: என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப போர்டிக்ஸ்ல பாரதி கண்ணம்மானா நீங்க தானா? குத்தகை கெடுத்துக்கிட்டீங்க. போர்டிக்ஸ்ல வானிலை எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்குமா, சரியான வெயில. உள்ளுக்க உட்கார்ந்து கிடக்குறேன்.
1: ஓ அப்படியா, மழை அந்த பக்கம் இல்லையா?
0: மழையெல்லாம் இல்லம்மா, அது என்னமோ எங்க கம்பத்து போயிட்டு மழையே வர மாட்டேங்குது.
1: ஓ சரி, காற்று எல்லாம் நல்லா வீசுதா?
0: காத்துக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல.
1: அதுதானே, வெயிலா இருந்தாலும் அந்த கடலோர வாழ்றப்ப இருக்கிற சுகமே தனிதானே. அந்த சுகத்தோட சேர்ந்து உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: பாட்டு வரும், அந்த பாட்டு போடுங்க.

0: வரும் வரும் பாட்டு வரும் கட்டாயம் வரும் கேளுங்க.
1: நான் என்ன இல்ல போன் அடிச்சு முத முத பேசுனது உங்ககிட்ட தான்மா. அது ஜூலை 1st தான் நான் ஆரம்பிச்சேன்.
0: அப்படியா?
1: ஒரு நாள் காலையில அன்னைக்கு எனக்கு சரியான களி காற்றுல அடிச்சு பார்த்தேன், நீங்க தான் பேசுனீங்க, நான் பொறுமையா பேசுனீங்க, ரொம்ப நன்றிமா.
0: நன்றிமா, உடம்ப பாத்துக்கங்க. நன்றிமா.

0: சொல்லுங்க பரமேஸ்வரி, உங்களுக்கு என்ன பாடல்?
1: அன்னையை போல என்னை காத்த அந்த தெய்வமே, அந்த
0: மனைவி திரைக்காக ஒழித்த பாடல். பாடலாகவே பாடி கேக்குறீங்க பாத்தீங்களா,
1: அருமையா இருக்கும் அந்த பாட்டு, ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த பாட்டு.
0: பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒளிபரப்பு நான் பாடல்கள் எல்லாமே சிறப்பா இருக்கு.
0: உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்குமா. உங்க குரலும் ரொம்ப இனிமையா இருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, உங்களுடைய அன்பிற்கே நம்ம எல்லாம் சேர்ந்து கேக்கலாம்.
1: சரிமா, சரி,
0: நன்றிமா.

0: பாட்டு வந்து என்ன என்ன இன்னைக்கு இது ஏன் கேக்குறேன்னா, அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் ஏன்னா இனிப்பான செய்தி கிடைக்கிறதுக்காக நான் எல்லாத்துக்கும் கேக்குறேம்மா.
1: அப்படியா?
0: உங்களுக்கும் சேர்த்து, ஏன்னா அது என்ன என்ன ஏன்னா ரொம்ப துன்பத்துல இருந்தாலும் அந்த இனிப்பு வேணும்ல நம்மளுக்கு பேசுறேன்.
1: உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுங்களா?
0: சொல்லுங்க.
1: பாட்டை கேட்டோம் கலம்பு ரோடுற மாதிரியே இருக்கீங்க, இருக்கீங்க.
0: எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு, எங்க வீட்டுலதான் அடிச்சு கொடுத்தாங்க. நானும் எனக்கு அடிக்க தெரியாது, அடிச்சு கொடுத்தாங்க. அதுதான் பேசுறேன், ஏன்னா எனக்கு போன் பண்ணவே தெரியாதுமா.
1: பரவாயில்ல,
0: எனக்கு என்ன சின்ன பிள்ளைந்து ரேடியோ தான்.
1: அப்படியா? அது நாங்க இருக்கிறோமா? எதுக்கு தொலைபேசி? தொலைபேசி இப்ப வந்து தொல்லை பேசியா மாறி இருந்துச்சு, அதனால வேண்டாம்.
0: ஆமா ஆமா.

அவ்வளவுதாங்க. எது நடந்தாலும் நம்மால் மாற்ற முடியாது. அதாவது நடந்தவைகளை, நடந்து முடிந்தவைகளை, நடந்து கொண்டிருப்பதை மாற்ற முடியாது. ஆனால் நடக்க போகிறது வேணாம், நம்ம இப்படிலாம் திட்டமிட்டு நம்ம வழியில் அதையும் மீறி நடந்துருச்சுன்னா வெற்றிடலாங்க. இந்த மனம் இருக்கு இல்லையா, மனம், அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மகிழ்ச்சியாக வைத்துக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஏதாவது இந்த மனத்தை காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தள்ளி இருப்போம், மனம் விட்டு மற்றவரோட பேசலாம். அவ்வளோதான், இந்த வாழ்க்கை போகிற போக்கில் அப்படியே நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், அது சில நேரங்களில் நம்ம காயப்படுத்தும். காயம் வந்தால் பரவாயில்ல, என்ன தான் நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். அந்த வகையில் பழம் பாடல்கள் தொகுப்பின் நிறைவு பாடல் அடுத்து வருகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இதையும் செய்யும் இசையோ. Thank you.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கோலாலம்பூர் காரா நெடுஞ்சாலையின் ஆபத்தான இடங்களில் 297 சூரிய கதிரியக்க எல்இடி விளக்குகள் பொருத்தப்படும். குறிப்பாக இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். இந்த எல்இடி விளக்குகளை பொருத்தும் பணி கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். பள்ளி சமூகத்தினரிடையே மனநல விவகாரத்தில் தொடர்ந்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியுள்ளது. இதன் மூலம் கற்றல் நடவடிக்கை பாதுகாப்பானதாகவும் ஆக்ககரமானதாகவும் நீடிப்பதை உறுதி செய்ய இயலும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிதேக் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் அமைச்சு தொடர் கடப்பாடு கொண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் உள்ள உடற்பேறு குறைந்தோர் ஓகேயூ தரப்பினரை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக மேலும் அதிகமான நிறுவனங்கள் தங்களின் நிறுவன கடப்பாட்டு திட்டங்களை வகுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக இத்தரப்பினருக்கு உதவும் வகையிலான வசதிகள், பயிற்சிகள், ஆதரவுகள் ஆகியவை அவர்களின் ஆற்றலையும் நல்வாழ்வையும் அதிகரிக்கும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணையமைச்சர் லிம் ஹோயிங் தெரிவித்தார். அத்தரப்பினரை வலுப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்தை மட்டும் சார்ந்ததன்று, மாறாக தனியார் துறை, சமூகம், சமூக அமைப்புகள் உட்பட பொதுமக்களின் ஆதரவும் தேவைப்படுவதாக அவர் கூறினார். மியான்மரில் தடுப்பு காவலில் உள்ள மக்கள் தலைவர் ஆங் சாங் சூச்சி நாட்டின் செஞ்சிலுவை சங்க பிரதிநிதியை சந்தித்துள்ளதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2021 நிகழ்ந்த ராணுவ புரட்சியை தொடர்ந்து பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் முதல் முறையாக அவர் பொது சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளார். பிரிட்டனில் 100,000 அதிகமான தேசிய காவல்துறை அதிகாரிகளின் பெயரும் அவர்கள் தொடர்பான விவரங்களும் நிழல் உலக அகப்பக்கத்தில் கசிந்துள்ளதாக அனடோலு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சட்ட செயலாக்கத்தின் முதன்மை தரவு தளத்தை இணைய குற்றவாளிகள் ஊடுருவியதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக குற்றவாளிகளை கண்காணித்து வந்த அதிகாரிகளையும் அவர்கள் விசாரித்த அச்சுறுத்தல்களையும் அந்த குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்று உங்களுக்கு பிறந்த நாளா திருமண நாளா? வாழ்த்து சொல்லணும்னு ஆசையா இருக்கா? ஏன் காத்திருக்கீங்க? அழைக்கலாம் சொல்லிய 3228255 அல்லது 4768 என்ற எங்களுக்கு அழைத்து உங்களுடைய வாழ்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

0: பயிற்சி பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
1: ஒரு போட்ல போயிட்டே இருக்க, திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்ட போட்டு தண்ணியெல்லாம் வழியாச்சு.
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
2: ஒருவன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
3: இது நம்ம நேரம். ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
0: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, சாலையில் பயணம் செய்யும் போது சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். சில தருணங்களில் அவசரம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவசரமாக செல்லலாங்க. ஆனால் நம்முடைய உயிரையும் அன்பிற்குரியவர்களுடைய உயிரையும் சாலை பயனர்களின் பாதுகாப்பையும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். போதுமான அளவு எண்ணெய் இருக்கின்றதா, கருப்பெண்ணெய், டயர்களில் காற்று இருக்கின்றதா, டச் அண்ட் கோ அட்டையில் இருப்பு தொகை சரியா இருக்கா, இது போன்ற சூழலெல்லாம் கொஞ்சம் சரிபார்க்கலாம். அதை விட ரொம்ப முக்கியம், நமக்கு தூக்கம் வருதா, சோர்வா இருக்கா அப்படின்னு. ஒருவேளை நமக்கு சோர்வா இருக்கு, தூக்கம் வர மாதிரி இருந்தா நிறைய வந்து ஓய்வெடுக்கும் இடங்கள் வந்து சாலை இடையிடையே இருக்கிறதுலவா, அங்க நிறுத்தி ஓய்வு

அதுக்கு பின்னர் நான் என்னால் வந்துட்டு நல்ல தெளிவான தெளிந்த மனநிலையில் வாகனத்தை செலுத்த முடியும் என்று உணர்ந்துவிட்ட பிறகு திட்டமிட்டு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளலாங்க. சரி, தொடர்ந்து உள்ளூர் பாடல் உங்களுக்காக வருகின்றது.

0: வணக்கம், நான் சஸ்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவுதான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர்க்கு மீளங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: தாண்டிருமா?
1: அவங்களா அது அப்பையில இருந்து இப்ப இருக்கு அப்படிதான்.
0: என்ன பண்றது, சமாளிச்சுதான் ஆகணும்ல. ஒரு பக்கம் கணவர், ஒரு பக்கம் அக்கா.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
5: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
6: என்ன கேக்குறாங்க?
5: எப்ப வரும், எப்ப வரும்னு கேக்குறாங்க.
6: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
5: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
6: கண்ணா, எப்ப வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
5: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: அன்பான வாழ்த்தும் கூட எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியா ஆரோக்கியமா அவரும் இருக்கணும். அவ்வளவுதான்.
1: ரொம்ப நன்றி திரேசா.
0: நன்றி நன்றி மகேஷ்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படிலாம் இருக்கு, விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இடம் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், இப்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரி.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் மூலம் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வாரம் சூரத்துல் பக்ராவுடைய முதல் வசனம் அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அலிஃப் லாம் மீம் என்பதின் அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே வருகிறது, அல்லாஹு அஅலமு பி முராதிஹி. இதன் கருத்தை அல்லாஹு நன்கு அறிந்தவன். மேலும் அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு இதனுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு வ ரசூலுஹு அஅலமு பி முராதிஹி. அலிஃப் லாம் மீம் என்பதின் கருத்தை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நன்கு அறிவார்கள் என்று திருக்குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லுவார்கள். அலிஃப் லாம் மீம் என்பது ஹுரூஃபுல் முகத்தஆத், தனித்தனி எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள். இதுபோன்று குர்ஆனில் பல சூராக்களின் ஆரம்பத்தில் நூன், ஹாமீம், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், சாத், காஃப், ஹா, யா, ஐன், சாத் என்று தனித்தனி எழுத்துகள் வந்திருக்கிறது. அதிகப்படியான 5 எழுத்துகள் வரைதான் வந்திருக்கிறது. அதற்கு மேல் தனித்தனி எழுத்துகள் என்பது குர்ஆனில் இல்லை. இத்தகைய எழுத்துகளுக்கு முத்தஷாபிஹாத், இனத்தை சேர்ந்தவை என்று கூறுவார்கள். அதாவது இவற்றின் சரியான கருத்தை யாராலும் கூற முடியாது. அல்லாஹுவிற்கும் அவனால் அறிவித்து கொடுக்கப்பட்ட அவனுடைய தூதர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹு தஆலா சூரத்து ஆலி இம்ரான் 7 வசனத்தில் கூறுகிறான், நபியே, அவனே இவ்வேதத்தை உங்களின் மீது இறக்கி வைத்தான். இதில் தெளிவான கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன. அவைதான் இந்த வேதத்தின் அடிப்படையாகும். உதாரணத்திற்கு மார்க்க சட்டங்கள், மறுமையை பற்றி நினைவூட்டுதல், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட வசனங்கள், இதுபோன்று எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கிய வசனங்கள் மிக அதிகமாக குர்ஆனில் இருக்கிறது. மற்றவை பல இரகசியமான அர்த்தங்கள் மற்றும் பொருள் உள்ள வசனங்கள் இருக்கின்றது. இதனுடைய இரகசியமான அர்த்தங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எவர்களுடைய இதயங்களில் சருகுதல் இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இரகசியமான வசனங்களின் விளக்கத்தை தேடி தொடர்கிறார்கள். மேலும் இதன் உண்மை கருத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்ட கல்வி அறிவில் நிலையானவர்கள் அதன் கருத்து தங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் விளங்காவிட்டாலும் இவ்விரு வகை வசனங்கள் அனைத்தும் எங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனிடமிருந்துதான் வந்தது, நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அறிவுடையவர்களை தவிர மற்றவர்கள் இதுபோன்ற வசனங்களை கொண்டு நல்லுபதேசம் பெறமாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம், திருக்குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் என்பது இருக்கிறது. ஒன்று, அந்த வசனத்தை நேரடியாக படித்து அதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனம், அதனுடைய அர்த்தத்தை நேரடியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதனுடைய இரகசியங்கள் அனைத்தும் அல்லாஹுவிற்கும் அவனுடைய ரசூலுக்கும் மட்டும்தான் தெரியும். அதை ஈமான் கொள்வது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. சில வசனங்கள் தெளிவாக இருக்கிறது, சில வசனங்களுடைய அர்த்தமும் கருத்தும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற வசனங்களை அல்லாஹு தஆலா ஏன் இறக்கி வைக்க வேண்டும்? மனிதனுக்கு கல்வி ஞானம் என்பது பரிபூர்ணமான முறையில் கிடையாது. சில மனிதர்கள் மக்காவில் வாழ்ந்த சமயத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு கல்வி ஞானம் என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது. எங்களுக்கு எல்லா விளக்கமும் தெரியும் என்று அவர்கள் கூறினார்கள். எவர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று வாதிட்டார்களோ அவர்களால் இந்த அலிஃப் லாம் மீம் என்ற வசனத்திற்கு விளக்கம் கூற முடியவில்லை. அதனால் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், மனிதனுடைய கல்வி ஞானம் என்பது மிக குறைவு, அல்லாஹுடைய கல்வி ஞானம்தான் பரிபூர்ணமானது என்று உணர்ந்து தங்களுடைய பலகீனத்தை ஒப்புக்கொண்டார்கள். ஒவ்வொரு மனிதரும் கல்வி அறிவில் குறைந்தவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சில வசனங்களை அல்லாஹு தஆலா அர்த்தமும் கருத்தும் மறைக்கப்பட்டதாக இறக்கி வைத்திருக்கிறான். மனிதர்கள் யாரும் கல்வி அறிவில் பரிபூர்ணமானவர்களாக இருக்க முடியாது. ஒருவர் மருத்துவராக இருந்தால் அவருக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. சில சமயம் ஒரு மருத்துவருக்கு விவசாயம் பற்றி தெரிந்து இருந்தால் ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையையும் அறிந்தவர்களாக இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் சில துறைகள் அறிந்ததாக இருக்கும், சில துறைகளில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். எல்லா மனிதர்களும் எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்று எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை. எல்லா கல்வி ஞானமும் எல்லா அறிவும் அல்லாஹு ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். நம்பி அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டு நம்முடைய பலகீனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து அலிஃப் லாம் மீம் என்பதின் கருத்து இப்படி இருக்கலாம் என்று திருக்குரானுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திருக்குரானுடைய விளக்க உரையாளர்கள் அலிஃப் லாம் மீம் என்பதற்கு சரியான அர்த்தம் அல்லாஹுவிற்கும் அவனுடைய ரசூலுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் இப்படி இருக்கலாம் என்று குரானை ஆய்வு செய்து ஹதீஸை ஆய்வு செய்து சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபி தோழர்கள் இதற்கு பல வகையான விளக்கங்களை கூறியிருக்கிறார்கள். முதலாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், தனித்தனி எழுத்துகள் என்பது அல்லாஹுவின் பெயராக இருக்கலாம். அல்லாஹுடைய பெயராக இருப்பதினால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், யா காஃப் ஹா யா ஐன் சாத் என்று அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள். அதே போன்று யா அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹுவை அழைத்து அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். திருக்குரானுடைய சூராவின் ஆரம்பத்தில் வரக்கூடிய தனித்தனி எழுத்துகள் என்பது அல்லாஹுடைய பெயராக இருக்கலாம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அலிஃப் லாம் மீம் என்பதுடைய கருத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறத்தாழ மூன்று விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது விளக்கம், அலிஃப் என்பதின் கருத்து அல்லாஹுவின் அருள் கொடைகள் என்பதை குறிக்கும், லாம் என்பதின் கருத்து அவனுடைய கிருபையை குறிக்கும், மீன் என்பதின் கருத்து அவனுடைய அரசாட்சியை குறிக்கும். அதாவது அல்லாஹுவின் அரசாட்சியில் எத்தனை அருள் கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் அவனது கிருபையால் அடியார்களின் நன்மைக்காக அருளப்பட்டுள்ளது என்பதாகும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது விளக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அலிஃப் என்று சொன்னால் அல்லாஹ் என்பதை குறிக்கும், லாம் என்று சொன்னால் ஜிப்ரஈல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும், மீம் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும். அதாவது இந்த திருக்குர்ஆன் அல்லாஹுவிடம் இருந்து ஜிப்ரஈல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறங்கியது என்ற கருத்து வரலாம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்து மூன்றாவது கருத்தாக அலிஃப் என்று சொன்னால் அன நான் என்பதை குறிக்கும், லாம் என்று சொன்னால் அல்லாஹ் என்பதை குறிக்கும், மீம் என்று சொன்னால் அலமு நன்கு அறிந்தவன் என்று குறிக்கும். அல்லாஹுவாகிய நான் நன்கு அறிந்தவன் என்ற கருத்து வரலாம் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த விளக்கம் பைலாவி என்ற திருக்குரானுடைய விளக்க உரையிலே வந்திருக்கிறது. ஆக குர்ஆனில் பல வகையான விஷயங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். ஒரு சில வசனங்களை அல்லாஹு தாலா அதனுடைய கருத்தை புரிய முடியாத அளவிற்கு இறக்கி வைத்து எவர்களெல்லாம் இந்த குர்ஆனுக்கு எதிராக எங்களால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் என்று சவால் விட்டார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹு தாலா தோற்கடித்தான். அல்லாஹுவிற்கு மட்டும்தான் பரிபூர்ணமான கல்வி ஞானம் இருக்கிறது. எந்த கல்வி ஞானத்தை அவனுடைய தூதர்களுக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்தானோ அவர்களுக்கு அந்த அறிவு என்பது அல்லாஹு கற்றுக் கொடுத்த அளவிற்கு பரிபூர்ணமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக சூரத்துல் பக்கராவுடைய இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இது அல்லாஹுடைய வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, இது பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது என்று சூரத்துல் பக்கராவுடைய இரண்டாவது வசனத்தை அல்லாஹு கூறுகிறான். தாலிக்கல் கிதாபு, இது வேதமாகும். இது வேதமாகும் என்று சொன்னால் இதுவே உண்மையான வேதமாகும். ஏன் உண்மையான வேதம் என்றால் இது அல்லாஹுவால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கப்பட்டது. அதனால் இது உண்மையான வேதமாக இருக்கிறது. மேலும் இந்த வேதம் உண்மையானதாக இருப்பதினால்தான் இதில் எந்த முரண்பாடும் கிடையாது. இந்த வேதம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருப்பதினால்தான் இந்த வேதத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வேதத்தை அல்லாஹு தாலா எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினானோ அது முதல் கியாமத்து நாள் வரை இந்த வேதம் பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருக்கும். பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருப்பதினால் இது உண்மையான வேதமாக இருக்கிறது. மேலும் இதில் யாராலும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இதற்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களில் சில மாற்றங்களை மனிதர்கள் செய்து விட்டார்கள். ஆனால் குர்ஆனில் மட்டும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியவில்லை. அதன் காரணமாக இது உண்மை வேதமாக இருக்கிறது. ஏன் குர்ஆனில் மட்டும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இந்த குர்ஆனை மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனை ஓதினால் உள்ளத்தில் மனப்பாடம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை எளிமையாக அமைத்திருக்கிறான். கண் தெரியாத மனிதர்கள் கூட அடுத்தவர்கள் ஓதுவதை கேட்டு குர்ஆனை மனப்பாடம் செய்து விடுகிறார்கள். எவர்கள் தவறான முறையில் அந்த குர்ஆனை திருத்தி எழுதினாலும் உடனே மனிதர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதன் காரணமாக யாராலும் எந்த மாற்றமும் செய்ய முடியாத உண்மை வேதமாக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய சத்தியமான உண்மை வேதமாக இருக்கிறது. சூரத்துல் நஹல் 89வது வசனத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தை உங்களின் மீது நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு சொல்கிறான். அனைத்து விளக்கங்களையும் பொதிந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் உண்மையானதாக இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான வேதமாக இருப்பதினால் இது உண்மையான வேதம். சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு அதிகமான கருத்துக்களை உள்ளடக்கி இருப்பதினால் இது சத்தியமான உண்மையான வேதமாக இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை புரிந்து நற்செயல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
0: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இசையும் இசையும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். விடை பெறுகின்றேன், உங்கள் தான் ட்ரைசா லசாரு. மனம் பாரமாக இருந்தா உதவி கேட்பது பலவீனம் கிடையாதுங்க, அது நம்மீது நாம் கொண்ட ஒரு அன்பை தான் வெளிக்காட்டுகின்றது. அதனால எப்போதுமே நினைவில் கொள்வோம், இருள் எவ்வளவு நீண்டாலும் வெளிச்சம் நிச்சயமா வரும். தயக்கம் வேணாம், உங்களுக்கு பேச யாரும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கவே இருக்கு தலையன் காசி 15999 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்க தாராளமா ஆலோசனை பெறலாம். உங்கள் குரல் கேட்கப்படும், உங்கள் ரகசியமும் காக்கப்படும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதுங்க. சில நேரங்கள்ல மனதுல இருக்கும் வலி வார்த்தைகளால வெளியே வராம உள்ளேயே தங்கி விடுகிறது. ஆனா அந்த சுமையை தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. பேச வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றினால் தயங்காமல் யாரிடமாவது பேச, ஒரு நண்பர், குடும்ப உறுப்பினர் அல்லது நம்பிக்கையான ஒருவர் உங்க மனதை கேட்க எப்போதும் இருக்கிறாங்க இல்லையா? தயவு செய்து ஒரு நிமிட வேதனையில வாழ்க்கையை மாற்றும் எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்காதீங்க. அதையும் தாண்டி உங்களோட 24 மணி நேரமும் நாங்க இருக்கோம். எங்களுக்கு அழைச்சி நீங்க பேசலாம். இன்று திங்கட்கிழமை மௌன ராகத்திலும் நீங்க பேசலாம், தீரா இசையிலும் நீங்க பேசலாங்க. மௌன ராகத்தில் உங்களுக்காக இன்றைக்கும் ஒரு சூழல் காத்திருக்கின்றது. என்ன சூழல், என்ன முடிவெடுக்க போறீங்க? நாங்களுமே ஆவலா காத்திருக்கின்றோம். அடுத்த தீரா இசையில் மௌன ராகத்தோடு உங்களை சந்திக்கின்றார் எஸ் குமரன். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே, நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. உலக வல்லரசுகள் தங்களது ராணுவ ஆற்றலை பொறுப்புடன் கையாள வேண்டும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நொர்டின் கூறியுள்ளார். அத்துடன் பன்னாட்டு சட்டத்தை பாகுபாடின்றி சீராக நிலைநிறுத்துவதும் அவசியம் என்றார் அவர். உலக நிலைத்தன்மையையும் அமைதியையும் காக்கும் முக்கிய தரப்பாகவே ராணுவ ஆற்றலுடைய நாடுகளை மலேசியா கருதுகிறது என அவர் கூறியுள்ளார். 37வது பன்னாட்டு சட்டம் ராணுவ நடவடிக்கை மாநாட்டில் வரவேற்புரையாற்றியபோது அவர் இவ்வாறு கூறினார். அல்நினோ பருவநிலை கிளாந்தானில் தீ ஏற்படும் ஆபத்தை அதிகரிக்கக்கூடும் என மாநில மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை எச்சரித்துள்ளது. இவ்வாண்டு இறுதியில் அல்நினோ தாக்கம் தீவிரமடையும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் கிளாந்தானில் கூடுதலான வெப்பமும் வறட்சியும் நிலவும் என அதன் இயக்குநர் ஃபர்ஹான் சோஃபியான் போர்ஹான் கூறியுள்ளார். பொதுமக்கள் திறந்த வெளியில் எரியூட்டுவதை தவிர்க்கும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார். லபுவான் கூட்டரசிலும் 8 மாநிலங்களிலும் மாலை 6 மணி வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. கடா, பேரா, கிளாந்தான், தரங்கானு, பஹாங், ஜொஹூர் உட்பட சபா சரவாக்கின் சில பகுதிகளிலும் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்காக உளவு வேலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 2 ஆடவருக்கு ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. இவ்வாண்டு பிப்ரவரியில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் தொடங்கியதிலிருந்து தெஹ்ரான் மரண தண்டனைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. போரின்போது ராணுவ பாதுகாப்பு தகவல்களை இஸ்ரேலுக்கு வழங்க அவர்கள் உதவியதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. கிரீஸில் காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 உலங்குருதிகள் ஒன்றை மற்றொன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் அதிலிருந்த பணியாளர்கள் 2 பலியானார்கள். ஏதன்ஸ் வடமேற்கே 100க்கும் அதிகமான வீடுகளை அழித்துக் கொண்டிருந்த காட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவ்விபத்து நிகழ்ந்தது. 2026 சுக்மா போட்டி. கிளாந்தான் 16 தங்கமும் 7 வெள்ளியும் 11 வெண்கலமும் வெல்ல இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மாநில இளையோர் விளையாட்டு அரசு சாரா நிறுவனம் சமூக ஒற்றுமை செயற்குழு தலைவர் ஜமக்ஷாரி மொஹமட் தெரிவித்துள்ளார். இம்முறை 37 பிரிவுகளில் 35 கிளாந்தான் பங்கிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை. வணக்கம் நேர்களே, ஹலோ நேர்களே. ஹலோ சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா ஹலோ மின்னல் நிகழ்ச்சி இருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 தொடங்கி 11 மணி வரை சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி, பிள்ளைகளை கேட்குவீங்க. நிறைய கதைகள், நிறைய விளையாட்டு போட்டிகள், அப்படி இப்படின்னு அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக திரேசா தயாரிப்பில் இடம்பெற்று வருகிறது. சரி, இன்று நமது நிகழ்ச்சிக்கு வருவோமா? தீரா இசை இன்று இரவு 8 மணி வரை கேட்க போகிறீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போனது? ஆகஸ்ட் 3 தேதி ஆகிவிட்டது பாருங்க, நேர காலம் எப்படி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. ஆனால் நேரத்தை திட்டமிட்டு செலவீடு செய்தால் வாழ்க்கை சிறப்பாக நிதானமாக இருக்கும். அப்படி இன்று உங்களுக்கு களைப்பாக இருந்தால் அதுதான் நாங்கள் இருக்கோம்ல. இனிமையான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. 8 மணி வரை என்னோடு தான் உங்கள் பயணம், சரியா?

அப்படிதான் நல்லா ஆடுனாங்களே. சரி, தை மாதம் திருமணம் செய்தவர்கள் எல்லாம் இன்று ஆடி பிறகு கடலுக்கு போயிருப்பீங்க, எல்லாம் சமமாக சரியாக முடிந்ததா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். களைப்பாக இருந்தீர்கள் என்றால் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல காஃபியை குடிச்சிட்டு, டீயா உங்களுக்கு டீனா, டீயை குடிச்சிட்டு மகிழ்ச்சியா இருங்க. சரி, இன்று இசைஞானி இளையராஜாவின் இசையிலும் பிறகு ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்த பாடல்களையும் அடுத்தடுத்து நம்ம கேட்க போறோம். ராஜாவா ரகுமானா, இல்லை இருவருமேவா, இல்லை ராஜாவும் ரகுமானுமா? நீங்க அப்படிதான் சொல்ல போறீங்க. 6 மணி வரை நிகழ்ச்சியை கேட்ட பிறகு இல்லை சார் ராஜா தான் அப்படின்றீங்களா, இல்லை ராஜாவும் ரகுமானும் இருவருமே நல்ல பலே அருமையான பாடல்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்றத 6 மணிக்கு முன்னாடி அழைத்து சொல்லிடுங்க, சரிங்களா? இப்பொழுது ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வந்த ஒரு நடன பாடல் கேளுங்களேன்.

0: அப்புறம் ராஜாவும் ரகுமானுமா இல்லை ராஜாவும் ரகுமானுமா? எப்படி? சரி, இன்று என்ன செய்ய போகிறோம்? நம்ம பேசணும்ல, ஏதாவது செய்யணுமே. சரி, இன்று நீங்கள் கொஞ்சம் நடிக்க போகிறீங்க. நடிக்கலாமா? மௌனராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு புகழ்பெற்ற வசனம். இந்த வசனத்தை ஆண் நேயர்களும் சொல்லலாம், பெண் நேயர்களும் சொல்லலாம். முதல்ல அந்த வசனத்தை கேளுங்க, குறிப்பு எடுத்து வச்சுக்கிங்க, அதன் பிறகு நீங்கள் நடித்து காட்ட போகிறீங்க. இன்று நடிக்க போகின்றோம்.
1: அப்படி இல்லை, என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா?
0: சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க, நடிங்க. நான் உங்களுக்காக மறுபடியும் என்ன பேசினாங்க அவங்க அப்படின்னு. ஆனால் அண்ணா, நான் அப்படி அல்ல. அப்படிதானே? ஆமாம். ஆனால் நான் அப்படி அல்ல, என்கிட்ட நிறைய குறை இருக்குது. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன் மாதிரி நடிக்காதீங்க, நீங்கள் நல்லா நடிப்பீங்க. கொஞ்சம் நடிங்க. இந்த பாடல்களுக்கு பிறகு நம்ம பார்ப்போம், சந்திப்போம்.

0: என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமறு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா?
1: நான் சொல்ல விரும்புகிறேன், தொலைபேசி எண்களை சொல்ல மறந்துட்டு பக்கத்தில் உள்ளவர் சொன்னார். எல்லாம் சொன்னீங்களே, தொலைபேசி எண்களை சொன்னீங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி நீங்கள் நடிப்பீங்க? சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8 ரொம்ப சுலபமான வசனம். ஆனால் நான் அப்படி அல்ல, அப்படி இல்லை, என்கிட்ட நிறைய குறை இருக்குது. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதுதான் நீங்கள் அழைக்கணும். சற்று முன் ஏக்க குரலோடு எஸ் ஜானகி முதல் மரியாதையில் பாடினார். அவருக்கு பிடித்த பாடகர் சாதனா சர்கம் அதே ஏக்க குரலோடு வராங்க. கேளுங்களேன், ராஜாவும் ரகம்.

0: என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க தான் சொல்ல வரீங்களா?
1: வணக்கம் குமாரன், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
2: நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்.
2: நடிப்போமா? நடிப்போமா? இந்த நடிகையின் பெயர் என்ன?
1: தேவதி. எனக்கு பிடித்த படம் மௌனராஜா.
2: ஐசி. இல்ல, உங்க பெயர் என்ன?
1: நடிக்க பேர் தானே கேட்டீங்க.
2: ஓ, நீங்க நடிக்கவே ஆயிட்டீங்க. சொல்லுங்க, சொந்த பெயர் அம்மா அப்பா வச்ச பேர் இருக்கோல்ல, அந்த பேரு சொல்லுங்களேன்.
1: மகேஸ்வரி.
2: மகேஸ்வரி எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: அயர்த்தா.
2: சரி, அயரித்தா மகேஸ்வரி இப்ப நடிக்க போறாங்க. தொடங்கலாமா? ஒன்று, இரண்டு, மூன்று.
1: எனக்கு கோபம் வரும், பொறுப்பு கிடையாது, ஆணவம், ரொம்ப திமிரு எல்லாமே இருக்கு என்கிட்ட. எனக்கு பொறுப்பே இல்லையே, என்ன எப்படி நீங்க கல்யாணம் பண்ணலாம்? ரொம்ப தம்பா பண்ணிக்கிறேன்.
2: நீங்க இப்ப நடிச்சீங்களா இல்ல ஏதோ யாரு மேலும் உள்ள ஆத்திரத்தை வந்து காட்டினீங்களா?
1: சரி,
2: ரொம்ப நன்றி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:43.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
3: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலம் குறைந்தவர்களை பற்றி கவலையா? உங்கள் இல்லத்திற்கே அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 01 09 2 2 2 2 6 5 9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
4: ஆனா அப்படி இல்ல, என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலையும் நீங்க தான் சொல்ல வரும்பீங்களா?
5: இதுக்கு மேலேயும் நான் காத்துட்டு இருக்க உங்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு நேர்களே. என்ன நடிக்க மாட்டீங்க? கூப்பிடுங்க, நம்ம நடிக்கலாம், சேர்ந்து நடிக்கலாம். சின்ன வசனம் தான், நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் நான் அப்படி இல்லை, என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அவ்வளோதான், நீங்கள் கூப்பிட்டுட்டு பேசுனீங்கன்னா நம்ம வந்து ராஜாவும் ரகுமானும் இசைக்குள்ளார பூந்துடலாம்ல. அதை ஒரு நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த போட்டியை. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 03-22-82-5733 அல்லது 03-22-82-4768. உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன், கூப்பிடுங்களேன்.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன். மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
1: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்து விடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனஸ் இ டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்காம விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக் கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்ளோ ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
0: குறித்த விவரங்களை 9072 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
2: நல்ல இளமை, புதுமை, இனிமை.
3: தீரா இசையில் நடிகை ரேவதியாக மாறிய பவளக்கொடிய கேளுங்க, இப்போ அவ்வளவு மோசமாவா நடிச்ச? நீங்க சொல்லுங்க. அப்படியா? சரி, இந்த நடிகையின் பெயர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: பவளக்கொடி.
3: பவளக்கொடி, சரி பவளக்கொடி, நீங்க இப்ப நடிக்க போறீங்க. 1 2 3
4: அப்படி இல்ல, என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோவம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது,
3: நல்லது தானே,
4: அக்கறை கிடையாது, இப்படி நிறைய. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
3: ஆமா, உங்களை கவுன்சிலிங் தான் அனுப்பணும். நல்லா நடிச்சீங்க, நீங்க தான் நடிகை ரேவதிக்கு சரிசமமா நடிச்சு முடிச்சீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.
4: Thank you. ஏன்னா அவங்க என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ்.
3: அப்படியா? ரொம்ப நன்றி.

0: என் பேரு கௌரி கோவிந்தராஜு.
1: ரொம்ப அமைதியான நடிகையோ?
0: அப்படி கிடையாது, இன்னைக்கு முதல் முறையில உங்ககிட்ட ட்ரை பண்ணலாம்னு கால் பண்ணேன்.
1: அப்படிங்களா? எனக்கு நடிக்க தெரியாதுமா, நீங்க தான் நல்லா நடிக்கணும். நிகழ்ச்சியில வந்து இன்றைக்கு அழகு சேர்க்கிற ஒரு பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. உங்க பேர் என்ன?
0: என் பேரு கௌரி.
1: கௌரி, கௌரி எங்கிருந்து கூப்பிடுறீங்க? கௌரி,
0: நான் வந்து தமன் சொல்லு கால் பண்றேன். தமன் சரால இருந்து.
1: தமன் சரால இருந்தா? சரி, நடிப்போமா?
0: சரி, ஆரம்பிக்கலாம்.
1: ஆரம்பிக்கலாம். 1, 2, 3.
0: ஆனா நான் அப்படி இல்ல, என்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. கோபம், குடிபாதம், திமிரு எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலயும் நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா?
1: எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ரொம்ப நல்லா நடிச்சீங்க, சிறப்பா நடிச்சீங்க. எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்களோ?
0: இல்ல, நீங்க சொன்னத முதல்ல இருந்து எழுதிக்கிட்டா.
1: அப்படியா?
0: அப்ப கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்.
1: நீங்களும் பவுல குடியும் அப்படியே உணர்ச்சியை கொட்டி நல்லா நடிச்சீங்க. ரொம்ப நன்றி இந்த செக்மெண்ட காப்பாத்தினதுக்கு. கௌரி இவ்வளவு நல்லா நடிச்சாங்க பாத்தீங்களா? சரி, இந்த அங்கத்துக்கு நம்ம இப்ப விடை கொடுக்கின்றோம். கலந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் நம்முடைய நன்றி. இப்பொழுது தேவர் மகன் திரையிலிருந்து ராஜாவின் இசையில் மாசறு பொன்னை வருக அப்படின்னு வரும். செய்திகளுக்கு பிறகு ரஹ்மான் இசையில் அதே பாணியிலான பாடல் என்ன வருது அப்படின்னு கேளுங்க. ராஜாவா ரகுமானா, இல்லை ராஜாவும் ரகுமானும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாலை 6 மணி செய்திகளுக்கு முன்பு அழைத்து சொல்லுங்க.

0: தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: சமையல் செய்திடும் வேளையில்
2: என்னமோ சொல்ல வரீங்க?
1: சுமையிலும் மகிழ்வா என்றால் நான் லிங்கம்ஸ் என்பேன்.
3: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்ஸ்.
4: புடி மடானி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை முனைப்பு 14 மில்லியனுக்கும் அதிகமானோர் நன்மை. உலக வல்லரசுகள் பன்னாட்டு சட்டத்தை பாகுபாடின்றி சீராக நிலைநிறுத்த வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. புடி மடானி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகையை பெறும் 16.7 மில்லியன் பேரில் 14.2 மில்லியனுக்கும் அதிகமானோர் இதன் மூலம் பயனடைந்துள்ளனர். இது 13.4 பில்லியன் லிட்டருக்கும் அதிகமான எரிபொருளை உள்ளடக்கியுள்ளதாக இரண்டாம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 பெட்ரோல் விலை சந்தை விலைக்கேற்ப மாறுபடும். இது உதவித்தொகை பெறாதவர்களையும் புடி 95 தகுதியை நிறைவு செய்யாத குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என அவர் கூறினார். இவ்வேளை கடந்த ஆண்டு அக்டோபர் தொடங்கி இவ்வாண்டு ஜூன் வரை புடி 95 திட்டத்தின் பயனர்களில் 1 விழுக்காட்டிற்கும் குறைவானவர்களே தொடர்ந்து 200 லிட்டருக்கும் அதிகமான RON 95 எரிபொருளை பயன்படுத்தியுள்ளதாக தத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். அதேவேளையில் தற்போதைய RON 95 எரிபொருள் வரம்பு பெரும்பான்மையினரின் தேவைகளை நிறைவு செய்ய போதுமானதாக உள்ளதை காட்டுவதாக அவர் கூறினார். உலக வல்லரசுகள் தங்களது ராணுவ ஆற்றலை பொறுப்புடன் கையாள வேண்டும் என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நொர்டின் கூறியுள்ளார். பன்னாட்டு சட்டத்தை பாகுபாடின்றி சீராக நிலைநிறுத்த வேண்டுவது அவசியம் என்றார் அவர். உலக நிலைத்தன்மையையும் அமைதியையும் காக்கும் முக்கிய தரப்பாகவே ராணுவ ஆற்றலுடைய நாடுகளை மலேசியா கருதுகிறது என அவர் கூறியுள்ளார். 37வது பன்னாட்டு சட்டம் ராணுவ நடவடிக்கை மாநாட்டில் வரவேற்புரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். 4 நாட்களுக்கு நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்தோ பசிபிக்கையும் இதர பகுதிகளையும் சேர்ந்த தற்காப்பு தலைவர்களும் ராணுவ அதிகாரிகளும் தேசிய பாதுகாப்பு நிபுணர்களும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டுள்ளனர். 2030ஆம் ஆண்டுக்குள் 1280 தகுதி பெற்ற சமூக இடைத்தரகர்களை உருவாக்க ஒற்றுமை அமைச்சர் இலக்கிட்டுள்ளது. இது நாடு முழுவதும் சமூக சிக்கல்களின் நிர்வாகத்தை வலுப்படுத்தும் வேளை அமைதியான முறையில் விவாதங்களை தீர்ப்பதை கலாச்சாரமாக்கும் என அமைச்சர் டாத்தோ அரன் அகுடாகாம் கூறினார். 13ஆம் மலேசிய திட்ட பேரவாவுக்கு ஏற்ப சமூக இடைத்தரகர் சேவையை வலுப்படுத்தும் அமைச்சின் கடப்பாட்டில் ஒன்றாக இது உள்ளது. இவ்வேளை நீதிமன்றம் வரை செல்லாமல் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் முக்கிய கட்டமைப்பாக இச்சேவை அமைகிறது என அவர் குறிப்பிட்டார். இது துரிதமாக செயல்படுவது மட்டுமல்லாமல் செலவுகளையும் குறைக்கும். சம்பந்தப்பட்ட தரப்பினரின் நல்லுறவை பாதிக்காமல் சமூக நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கிறது. இந்த இலக்கையெட்ட 2027ஆம் ஆண்டுக்குள் 12 புதிய சமூக இடைத்தரகர் மையங்கள் அமைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் காரா நெடுஞ்சாலையின் ஆபத்தான இடங்களில் 297 சூரிய கதிரியக்க LED விளக்குகள் பொருத்தப்படும். குறிப்பாக இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நாத்தாலிங்கி தெரிவித்தார். இந்த LED விளக்குகளை பொருத்தும் பணி கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். இத்திட்டம் கந்திங் சம்பா சுரங்கப்பாதை தொடங்கி மும்பாகா சாலை சந்திப்பு வரையிலான பகுதிகளை உட்படுத்தியிருக்கும் என அமைச்சர் கூறினார். நாட்டில் உள்ள உடற்பேறு குறைந்தோர் OKU தரப்பினரை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக மேலும் அதிகமான நிறுவனங்கள் தங்களின் நிறுவன கடப்பாட்டு திட்டங்களை வகுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக இத்தரப்பினருக்கு உதவும் வகையிலான வசதிகள், பயிற்சிகள், ஆதரவுகள் ஆகியவை அவர்களின் ஆற்றலையும் நல்வாழ்வையும் அதிகரிக்கும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணையமைச்சர் லிம் ஹோயிங் தெரிவித்தார். அத்தரப்பினரை வலுப்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்தை மட்டும் சார்ந்ததன்று, மாறாக தனியார் துறை சமூகம், சமூக அமைப்புகள் உட்பட பொதுமக்களின் ஆதரவும் தேவைப்படுவதாக அவர் கூறினார். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படும் போது வசதிகளை நல்ல முறையில் ஏற்படுத்தி தர முடிவதோடு ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் என துணையமைச்சர் மேலும் கூறினார். எல் நீனோ பருவநிலை கிளாந்தானில் தீச்சம்பவங்கள் ஏற்படும் ஆபத்தை அதிகரிக்கக்கூடும் என மாநில மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை எச்சரித்துள்ளது. இவ்வாண்டு இறுதியில் எல் நீனோ தாக்கம் தீவிரமடையும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் கிளாந்தானில் கூடுதலான வெப்பமும் வறட்சியும் நிலவும் என அதன் இயக்குநர் ஃபர்ஹான் சுஃபியான் போர்ஹான் கூறியுள்ளார். பொதுமக்கள் திறந்த வெளியில் எரியூட்டுவதை தவிர்க்கும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஜனவரியிலிருந்து இதுவரை தீச்சம்பவம் தொடர்பிலான 1197 அழைப்புகளை தமது தரப்பு பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடாவை தொடர்ந்து கிளாந்தானில் மிக அதிகமாக திறந்த வெளியில் எரியூட்டும் நடவடிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
5: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
2: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
4: மியான்மரில் தடுப்பு காவலில் உள்ள மக்களாட்சி தலைவர் அங் சாங் சூச்சி நாட்டின் செஞ்சிலுவை சங்க பிரதிநிதியை சந்தித்துள்ளதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2021 நிகழ்ந்த ராணுவ புரட்சியை தொடர்ந்து பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் முதல் முறையாக அவர் பொது சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளார். சூச்சியும் பன்னாட்டு செஞ்சிலுவை சங்க செயற்குழு ICRC பிரதிநிதி ஆர்னோ டே பெக்கே உடனான சந்திப்பின் போது எடுத்துக் கொள்ளப்பட்ட புகைப்படத்தை அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் சுச்சி பிறந்தநாள் அணிச்சலை வெட்டுவது போன்ற புகைப்படமும் பகிரப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்காக உளவு வேலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 2 ஆடவருக்கு ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. அந்த இஸ்லாமிய குடியரசு அண்மைய காலமாக உளவு வேலையில் ஈடுபட்டு வருவோருக்கு எதிராக நிறைவேற்றி வரும் மரண தண்டனைகளில் இது ஆக அண்மைய நடவடிக்கையாக உள்ளது. இவ்வாண்டு பிப்ரவரியில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் தொடங்கியதிலிருந்து தெஹ்ரான் மரண தண்டனைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. அவ்வகையில் ஒமித் பசாட், பௌரியா சஃப்வாட் ஆகிய இருவரும் இன்று காலை தூக்கிலிடப்பட்டனர். போரின்போது ராணுவ பாதுகாப்பு தகவல்களை இஸ்ரேலுக்கு வழங்க அவர்கள் உதவியதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. பிரிட்டனில் 100,000 அதிகமான தேசிய காவல்துறை அதிகாரிகளின் பெயரும் அவர்கள் தொடர்பான விவரங்களும் நிழல் உலக அகப்பக்கத்தில் கசிந்துள்ளதாக அனடுலு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சட்ட செயலாக்கத்தின் முதன்மை தரவு தளத்தை இணைய குற்றவாளிகள் ஊடுருவியதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக குற்றவாளிகளை கண்காணித்து வந்த அதிகாரிகளையும் அவர்கள் விசாரித்த அச்சுறுத்தல்களையும் அந்த குழுவினர் வெளியிட்டுள்ளனர். மேற்கத்திய நிறுவனங்களை இலக்கிட்ட அண்மைய தரவு ஊடுருவலை மேற்கொண்ட ஆக்ஸ்வில் ஸ்குவாட் இணைய குற்றவாளி கும்பல்தான் இதற்கும் காரணமாக இருக்கும் என செயலாக்க தரப்பு சந்தேகிக்கிறது. விளையாட்டு 2026 மலேசியா சுக்மா. சிலாங்கூரில் நடைபெறும் இப்போட்டியில் பர்லீஸ் 20 தங்கப்பதக்கங்களை வெல்ல இலக்கிட்டுள்ளதாக மந்திரி பசார் அபுபாக்கர் ஹம்சா தெரிவித்துள்ளார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராகியுள்ள விளையாட்டாளர்கள் மீதான மாநிலத்தின் நம்பிக்கையை இந்த இலக்கு பிரதிபலிக்கின்றது. எனினும் இது அவர்கள் மீதான அழுத்தம் கிடையாது என அவர் கூறியுள்ளார். இம்முறை பர்லீஸ் 379 விளையாட்டாளர்களை அனுப்புகிறது. போட்டி முழுவதும் விளையாட்டாளர்கள் ஒழுக்கத்தையும் உயர் நெறியையும் நல்லுணர்வையும் கொண்டிருக்க வேண்டும் என அவர் நினைவூட்டியுள்ளார். இவ்வேளை கிளாந்தான் 16 தங்கமும் 7 வெள்ளியும் 11 வெண்கலமும் வெல்ல இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மாநில இளையோர் விளையாட்டு அரசு சாரா நிறுவன சமூக ஒற்றுமை செயற்குழு தலைவர் ஜமக்ஷாரி மொமட் தெரிவித்துள்ளார். இந்த இலக்கை அடையும் நோக்கில் கடந்த ஆண்டு பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். புதிய முகங்களை தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட கிளாந்தான் விளையாட்டு நிகழ்ச்சியும் அதில் அடங்கும். மேலும் விளையாட்டாளர்கள் போட்டியிடும் அனுபவத்தை பெறுவதற்காக பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். பூடி மடானி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை முனைப்பு 14 மில்லியனுக்கும் அதிகமானோர் நன்மை. உலக வல்லரசுகள் பன்னாட்டு சட்டத்தை பாகுபாடின்றி சீராக நிலைநிறுத்த வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
6: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
7: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே

இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப களைப்பாக வீடு போயிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு கர்நாடக பாணிகளான ரஹ்மானின் இசையில் இந்த பாடலை கேட்டீர்கள். அலைப்பாய்தி திரையில் இடம்பெற்ற பாடல். அந்த திரைப்படம் வரும் பொழுது வீட்டில் பார்த்தீங்களா இல்லை திரையரங்கில் போய் அந்த படத்தை பார்த்தீர்களா? அதெல்லாம் ஒரு காலகட்டம் இல்லையா? அப்போ உங்களுக்கு வயசு என்ன அப்படிலாம் நான் கேட்கக்கூடாது. சரி, இப்பொழுது நேரம் மாலை மணி 5:15 ஆகிவிட்டது நேர்களே. இன்று ராஜாவா ரஹ்மானா அப்படின்ற பாணியில் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடலையும் இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடலையும் அடுத்தடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் 6 மணிக்கு முன் ராஜாவும் ரஹ்மானும் இருவருமே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? ராஜா ராஜா தான், ரகுமான் ரகுமான் தான் அப்படின்னு சொல்கிறீங்களான்னு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா 4 மணியிலிருந்து இப்பொழுது வரை இந்த பாடல் தொகுப்புகளை கேட்டு வருகின்றோம். அடுத்து சின்ன சின்ன தூரல் என்ன என்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடும் பாடல் வருகின்றது. அதற்கு பிறகு ரோஜா.

பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301 9079 219.

0: அப்படியே மனசுக்குள்ளே ஒரு பனித்துளி மழைத்துளி ஓடுற பெய்கின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பாடல். சரி, நீங்கள் தான் சொல்லணும், ராஜாவா ரஹ்மானு. இப்பொழுது நேரம் மாலை மணி 5:27. நீங்கள் தீரா இசையில் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இருவருடைய பாடல், ராஜா பாடலையும் ரஹ்மான் பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி நேர்களை, உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலத்தில் நமக்கு இந்த பரீட்சைகள் தேர்வுகள் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வாழ்க்கையிலேயே. ஆனால் இன்னைக்கு இந்த வயசில் உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள், அதுக்கு அந்த பரீட்சையே எவ்வளையோ பரவாயில்லன்னு தானே தோணுது. சரி, அடுத்து எஸ்பிஎம் மாணவர்களுக்காக குறிப்பாக கணித பாடம் சம்பந்தமாக ஆசிரியர் மனோகரன் சில வழிமுறைகளை வழிகாட்டுதல்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் கூறுகின்றார். அவர் சொல்வதை கேட்போம்.
1: வணக்கம், நான் ஆசிரியர் மனோகரன் பேசுகிறேன். எஸ்பிஎம் ட்ரையல் நேரம் முடிஞ்சிருக்கோம். ரொம்ப பேர்த்துக்கு இந்நேரம் ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கோம். நல்ல ரிசல்ட் கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்காதவங்களுக்கு தோன்று போவாதீங்க, இன்னும் 3 மாசம் இருக்கு நமக்கு, அதை பத்தி கவலைப்படாதீங்க, இன்னும் டைம் இருக்கு. பல மாணவர்கள் என்ன நினைச்சிருக்கீங்கன்னா மேத்ஸ் பாடம் வந்து ரொம்ப கஷ்டம்னு. அப்படிலாம் அது வந்து ரொம்ப கஷ்டமான பாடம் இல்லை. இப்பயும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்பிஎம்குள்ள நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சில மாதங்களே இருக்கு. ஓகே, உங்களுக்கு புரியாத

0: புரிஞ்சுக்கிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் இன்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரசமான் சிரந்தா, இந்த மாதிரிலாம் மறக்காமல் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து எஸ்பிஎம் அவனோட குவெஸ்டின் உங்களால் செய்ய முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு எது கேள்விகள் எதில் இருந்தாக்கா தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னோட நம்பர் வந்து 011-2181-1159. அதாவது 011-2181-1159. நாங்கள் இங்கே பிஜியில் ஃப்ரீ கிளாஸஸ் எவ்ரி சாட்டர்டே கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு இங்கே பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பை தயவுசெய்து பயன்படுத்திங்க.
1: ஆசிரியர் மனோகரனுக்கு நம்முடைய நன்றி. குறிப்பாக எஸ்பிஎம் மாதிரி சோதனைகள் எழுதும் எல்லா மாணவர்களுக்கும் நான் அந்த வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். சிறப்பாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் வந்து அந்த பரீட்சை எழுதிட்டா மறந்துருப்பேன், புதிய பாடத்திட்டங்கள் இல்லையா. சரி, இளையராஜாவின் இசையில் அடுத்து ஒரு அருமையான பாடல் சுவர்ணலதா குரலில் வருகிறது. அதன் பிறகு பொம்பி கண்ணாலனே சித்ரா குரல் இசையில் வருகின்றது. ராஜாவா ரகுமானா, இல்லை ராஜாவும் ரகுமானுமா, சொல்லுங்கள் பார்ப்போம்.

0: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கு அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் சுழியம் 1-2-9-2-2-2-6-5-9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9-7-2-9-1 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: எங்க கண்ணாலினே காணும் அப்படின்னு வீட்டுல எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க உங்களை. சீக்கிரமா வீட்டுக்கு போயிருங்க. கண்ணாலினே அப்படின்னா கண்ணுக்குள்ளேயே வைத்திருக்கின்றவர் அப்படின்ற மாதிரி, கண்ணுக்குள்ளேயே. சரி, இப்பொழுது நம்ம வணிகர் நிகழ்ச்சி, அது சம்பந்தமாக நமது சகோதரி பரமேஸ்வரி சுப்பையா பேச போறாங்க. இன்று பத்து கேஃபில் சிறப்பாக உணவகம் ஒன்றை நடத்தி வரும் ரெஸ்டாரண்ட் மாமா பெஸ்ட் ஃபுட் பரமேஸ்வரி சுப்பையா, அவர் கடையில் என்ன இருக்குது அப்படின்றத பேச போகிறாங்க. ஆனால் அவர் ஒரு வாசகத்தை, ஒரு டேக்லைன் மாதிரி சொல்லியிருக்காங்க, ரசம் இலவசம், பாயாசம் இலவசம் அப்படிங்களா பரமேஸ்வரி? பத்து கேஃபுக்கு நாங்கள் வரோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் பரமேஸ்வரி சுப்பையா. நான் ஒரு சிறு தொழில் வியாபாரி. நான் வந்து ஒரு உணவகம் வச்சு நடத்திட்டு இருக்கேங்க. இப்போ சமீப காலமாக நான் வந்து டிக்டாக் தளத்தில் வளம் வந்துக்கிட்டு இருக்கேன். காலை 11:00 மதியம் 2 வரையிலும் அதில் வந்து நான் என்னென்ன உணவு வச்சுருக்கேன், அதுக்கு நம்ம எவ்வளோ என்னென்ன விலை போடுன்றதை நான் வந்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதை முன்னிட்டு எனக்கு வந்து வற்றாத ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்மளோட பயணிட்டாளர்கள். அதை முன்னிட்டு நம்மளும் வந்து இலவசமாக வழங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம உணவகத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் இலவசம். சாப்பாடு வாங்கினா தான் ரசமா? கிடையாது. எதுவுமே வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்கும் ரசம். அது போக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பிரியாணியை வந்து நம்ம கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இலவச பாயாசமும் வழங்கிக்கிட்டு இருக்கோம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் வழங்குறோம் இலவச பாயாசம். தினந்தோறும் வழங்குறோம் நம்ம வந்து இலவச ரசம். இதுதான் நம்ம உணவகத்தின் சிறப்பு. அது போக தினந்தோறும் சிக்கன் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து நம்மளோட கோழி பிரட்டல் வறுவல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சோயா சாறு கொண்ட கோழி மற்றும் மீன், அதாவது கிச்சா, அந்த மாதிரி பல விதமான வித்தியாசமான உணவுகளை வந்து நம்ம கொண்டுட்டு வரோங்க. நம்ம உணவகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் மாமா பெஸ்ட் ஃபுட். ரெஸ்டாரண்ட் மாமா பெஸ்ட் ஃபுட் 3/5 லக்ஷமணா 2 கம்பூங் லக்ஷமணா பத்து கேஃபில் அமைஞ்சிருக்கு நம்ம உணவகம். உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். எனக்கு இந்த ஆதரவு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு நான் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேங்க. நம்மளோட உணவகத்தில் நம்ம தினந்தோறும் மின்னல் எஃப்எம் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வாய்ப்பு அளித்த அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வாங்குங்க, வாங்க மாமா பெஸ்ட்ங்க.
0: நல்லா பேசுனீங்க பரமேஸ்வரி சுப்பையா, ரசம் இலவசம். சரி நேர்களே, மாலை 4 தொடங்கி இப்பொழுது வரை ராஜா பாடல்களையும் ரஹ்மான் பாடல்களையும் நாம் மாறி மாறி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அப்புறம் நீங்கள் எப்படி அழைத்து நம்மோடு பேசலாமே, ராஜாவா ரஹ்மானா இல்லை இருவருமே ராஜாவும் ரஹ்மானுமா? 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 கடைசியாக நிறம் சம்பந்தமான பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையிலும் இசைஞானி இளையராஜா இசையிலும் 2 பாடல்களும் எப்படி இருக்குது அப்படின்ற கேட்டுட்டு உடனே அழையங்க பார்ப்போம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079719.

0: துரை பேசுறேன், கிளைங்கில இருந்து. ராஜா பக்கம்
1: தான். ஏன் அப்படி?
0: சிம்பிளா சொல்லணும்னா, இல்ல ரெண்டு பேரும் சிறப்பா இசையமைக்கிறாங்க, இல்ல ஆனா இப்ப வர காலகட்டத்துல வந்து நம்ம அந்த மெட்டுக்கள் அந்த இசையெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போதா மனசுல நிக்காது.
2: ஈரோடு நகரில இருந்து சதீஷ் பேசுகிறேன். என்ன படிச்சிருக்கீங்க கேட்டா எனக்கு
1: ஏ ரஹ்மான் தான். ஏன் உங்களுக்கு உங்க வயது அப்படின்னா ஒரு 30-க்குள்ளாறு 40? சரி, வயசு சொல்ல வேண்டாம், வயசு சொல்ல வேண்டாம். 28 தானா? ஆக நீங்க வளர்ந்த காலம் வந்து ரஹ்மானோடு.
2: முத முறையில வந்து நாங்க கேட்ட பாடல் தான் அது, ஏஆர் ரஹ்மானோட பாடல் தான். சிறு வயதுல இருந்தே நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் அவர் ஒரு தீவிர ரசிகர்
3: சொல்லலாம். தம்போய்.
1: தம்போயில இருக்கீங்களா? சரி சரி, நீங்க சொல்லுங்க. ராஜாவா ரஹ்மானா?
3: இளையராஜா தான்.
1: ஆக ஏறக்குறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் இல்லை, உண்மைக்குமே தலைமுறை மாறும் பொழுது விருப்பங்கள் மாறும், அவ்வளவுதான். இன்றைய நிகழ்ச்சியில் ராஜாவா ரகுமானா அப்படின்னு கேட்டிருந்தோம். இல்லை என்றால் ராஜாவும் ரகுமானும், அதாவது இருவருமே அப்படின்ற மாதிரி. ஒருவர் அப்பா, இன்னொரு சிறந்த மகன். தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவர்களின் விருப்பங்கள் மாறும். அதனால விருப்ப பாடல்கள் இசையமைப்பாளர்கள் மாறுவார்கள். பாடலுக்கும் வயதாகும் இல்லையா? அந்த அடிப்படையில் பலர் கற்றுக்கொள்கின்ற இடமாக, பாட புத்தகமாக அமைவது பலருக்கும் இவருடைய பாடல் தானே.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். இலக்கிடப்பட்ட RON 95 உதவித்தொகையை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் ஈட்டப்படும் 2.5 பில்லியன் ரிங்கிட் முதல் 4 பில்லியன் ரிங்கிட் வரையிலான நிதி சேமிப்பு மக்களுக்கு வகுக்கப்பட்ட உதவிகளை வலுப்படுத்த வழிவகுக்கும் என்று 2 நிதியமைச்சர் டதோஸ்ரி அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். பர்லிஸ் புக்கிட் சாபாங்கில் அமைந்துள்ள மலேசிய விளையாட்டுப் பள்ளியின் கட்டுமான பணிகள் 2013 முதல் முடங்கியிருந்த நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரியில் முழுமையாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அதன் நிர்மாணிப்பு பணிகள் 85 முதல் 90 விழுக்காட்டை எட்டியுள்ளதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் கூறினார். எதிர்கால சவால்களை கையாள தயாராக உள்ள உயர் திறன் கொண்ட புத்தாக்கமிக்க ஆற்றல்மிக்க மனித மூலதனத்தை உருவாக்குவதில் நுட்பத் தொழிற்கல்வி திவேத் முக்கிய பங்காற்றுவதாக பெர்லிஸ் ஆட்சியாளர் துவான் குசை சிராஜுடின் ஜமாலுலில் தெரிவித்தார். வெகுவேகமாக மாறி வரும் உலகில் புத்தாக்கம் இனி வரும் ஒரு தேர்வு மட்டுமல்ல, அது நாட்டின் முன்னேற்றத்திற்கும் போட்டி திறனுக்கும் அடிப்படையாக மாறியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தல் உட்பட மாநில தேர்தல்களுக்கான தயார் நிலை குறித்து பினாங்கு நம்பிக்கை கூட்டணி PH கட்சி வரும் August 8 கூட்டத்தை நடத்தவுள்ளது. மாநில நிர்வாகத்தில் அம்னோ தேசிய முன்னணி BN கட்சிகளின் நிலைப்பாடுகள் உட்பட தற்போதைய அரசியல் மேம்பாடு தொடர்பான பல விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மாநில PH தலைவர் சௌகன்யோ தெரிவித்தார். தாய்லாந்து நராத்திவாட்டில் அண்மையில் நிகழ்ந்த மோதலை தொடர்ந்து நாட்டின் தெற்கு எல்லை பகுதிகளில் உள்ள குற்றவியல் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்துமாறு பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அந்த மோதலில் 2 காவல்துறை உறுப்பினர்கள் பலியான வேளை 4 காயமுற்றனர். தெஹரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக புதிய கலந்துரையாடல்கள் தொடங்கப்படும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடன் பேச்சு நடத்தப்பட்டு வருவதை ஈரான் மறுத்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நேரம் மாலை மணி 6:04. மௌன ராகம், திராயிசையில் மௌன ராகம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சூழல் கொடுக்க போறோம். அந்த சூழலில் யாரு சரி அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். இன்று மகன், அப்புறம் அம்மா, அப்புறம் மனைவி, இந்த மூவரில் யாரோ ஒரு ஆள் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். இதற்கிடையில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8 இந்த எண்களை சொல்லியே எனக்கு வயசாயிரும் போல. நீங்கள் இனிமேல் பதிவு பண்ணிடுங்க. மின்னல் FM தொலைபேசி எண்கள் இதுதான் அப்படின்ற மாதிரி. சரியா, நிகழ்ச்சியின்குள்ளே போவதற்கு முன் இந்த சூழலை கேளுங்களே.
1: என்னடா இது, உன் மனைவி இன்னும் இவ்வளவு கட்டையா உடுத்திட்டு இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சு தானே, நீ எதுவும் சொல்ல மாட்டியா?
2: அம்மா விட்டுங்கம்மா, இப்பதெல்லாம் ரொம்ப சாதாரணம், காலம் ரொம்ப மாறிடுச்சு.
1: என்னையா அநியாயம் இது? உன்ன பேர் சொல்லி வாடா போடான்னு பேசுறா, அதுவும் எல்லாரும் முன்னாடியும் பேசுறா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை வேணா? நாளா உங்க அப்பாவை இன்னைக்காவது பேர் சொல்லி கூப்பிட்டு பாத்திருக்கியா?
2: அம்மா இதெல்லாம் இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல எல்லாருமே பேசுறதுதாம்மா, நாங்க இத பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டோம். நீங்களும் அதே மாதிரி கண்டுக்காதீங்க.
1: ஓ அப்படி போதா? சரி சரி, நாளைக்கு உன் பிள்ளையும் உன்ன பேர் சொல்லி கூப்பிட்டு வாடா அப்பா போடா அப்பான்னு கூப்பிட்டா அதையும் மாடர்ன் சொல்லி ஏத்துக்குவியா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, ஒரு முறை இருக்கு. மரியாதைன்னு ஒரு விஷயம் காலம் மாறினாலும் மாறக்கூடாது தானே?
0: அஸ்வினி சண்டை போடுற மாதிரியே பேசுறாங்க, ஏதோ ஒரு சீரியல் நாடகம் பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு. சரி நேர்களே, நான் கொஞ்சம் நகைச்சுவையா செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அஸ்வினி உண்மையான மாமியாராக மாறிய தருணத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். சரி, இந்த சூழலில் என்னை பொறுத்தவரை அம்மா ஏன் கணவன் மனைவி விவாகரத்தில் வந்து உள் மூக்கை நுழைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி கணவனும் அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கலாமே, மனைவிட்ட கொஞ்சம் சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? தப்பு இல்லையா? அம்மா நல்லதுக்கு தான் சொன்ன மாதிரியும் எனக்கு தோணுது. அதே மாதிரி மனைவி கொஞ்சம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படலாம்ல. நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 பேரில் ஆக சரியில்லாதவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8 இதுக்கு பிறகு இந்த தொலைபேசி என்ன நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு இல்லைன்னா தொலைபேசியில் பதிவு செய்த பிறகு அழையுங்கள். இப்பொழுது மன்மதனை அழைப்போமா? வாங்க சார்.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19

0: தியா வேலை செய்றீங்களா? தியா, உங்க முழு பெயர் என்ன? தியா
1: முழு
0: தியா தானா? தியா தியா வேலை செய்யறாங்க.
1: ஆமா, எல்லாரும் அப்படிதான் எனக்கு தியா வேலை செய்யணும், தியா வேலை செய்யணும். யாரதான் கூப்பிடுறாங்க தியான்னு?
0: சரி சரி தியா, நீங்க சொல்லுங்க, அந்த சூழல்ல யாரு சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? மனைவி. ஏன் இப்படி?
1: ஏன்னா நம்ம ஹஸ்பண்டுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறோமோ அந்த மாதிரிதான் வந்து மத்தவங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுப்பாங்க.
0: ஆனா டா போட்டு சொன்னா செல்லம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு பாடல் வரி கூட வரும்ல?
1: அது பாடல் வரி படத்துக்கு கணக்கா இருக்கும், வாழ்க்கைக்கு கரெக்டா இருக்காது.
0: ஏன்னா இப்போ அது ரொம்ப சகஜமா ஆயிருச்சு. அதுவும் அம்மா முன்னாடிக்கு அவங்க அப்படி பேசுறதும் கொஞ்சம் நல்லா இல்லல்ல? பொதுவுல
1: பேசலாம், ஆனா வந்து அது எப்படி சொல்லுவாங்க, அது பர்சனலா வச்சுக்கிட்டோ இல்ல மெசேஜ்லயோ அந்த மாதிரில பேசுறது தவறு கிடையாது. ஆனா வந்து எல்லாத்துக்கும் பேசணும்னா ஹஸ்பண்டுக்கு மரியாதை இருக்காது அந்த இடத்துல. வந்து இவன் மரியாதைன்றது ஒரு முக்கியமான ஒன்று.
0: தியா, தீயை கொண்டு அந்த மனைவியை என்ன செய்யலாம் நம்ம சொல்லுங்க. சரி, நன்றி தியா, தியா வேலை செய்யுங்க.

0: நீங்களும் அதே மாதிரி கண்டுக்காதீங்க.
1: ஓ அப்படி போதா? சரி சரி, நாளைக்கு உன் பிள்ளையும் உன்ன பேர் சொல்லி கூப்பிட்டு வாடா அப்பா போடா அப்பான்னு கூப்பிட்டா அதையும் மாடர்ன் சொல்லி ஏத்துக்குவியா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, ஒரு முறை இருக்கு. மரியாதைன்னு ஒரு விஷயம் காலம் மாறினாலும் மாறக்கூடாது தானே?
2: அப்படியா சமத்து நீங்க சொல்லுங்க.
3: இந்த மனைவி அம்மா அப்புறம் கணவன்,
2: கணவர் மேலதான்
3: தவறு. அவரு யாரு? அவரு பக்கத்துல பேசுறவரு யாரு? அப்படியா? சரி, அவங்களும் கருத்து சொல்ல போறாங்களோ என்னமோ. சரி சொல்லுங்க.
2: கணவர் மேலதான் தவறு என்ன? ஏன்னா அவங்க கூட்டு குடும்பமா இருக்கும் போதே அந்த மனைவி வந்து இடம் மறிந்து உடுத்தி இருக்கணும். தனியா இருக்கும் போது அவங்க எப்படி இருக்குமா இருக்கலாம், ஆனா அந்த கூட்டு குடும்பமா இருக்கும் போது வயதானவங்க இருப்பாங்க, சிலவங்களுக்கு அதை பிடிக்காது. சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க அவங்க வைஃப் கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிருக்கலாம், சொல்லி இருக்கலாம்.
3: ஆனாலும் அவங்க அவங்களா இருக்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல.
2: தப்பு இல்ல தானே? இல்ல, இருந்தாலும் சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. சோ நம்ம இடம் மறிஞ்சி உடுத்துறது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: சரி, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அந்த மனைவிக்கு?
2: நன்றி.

0: உங்களுடைய பார்வை என்ன?
1: பார்வை மனைவிதான்.
0: மனைவிதான் சரியில்லைன்றீங்களா? ஏன் அப்படி? அவங்க அவங்க விருப்பப்படி இருக்கிறாங்க, அதுல என்ன தப்பு?
1: விருப்பப்படி கணவன் மனைவி தனியா இருந்தா பரவாயில்ல. அம்மா கூட இருக்கும்போது அம்மா வந்து அம்மா மின்னுக்கு தன் கணவனை வந்து மரியாதை எல்லாமே பேசுறதும் அது அவங்களுக்குள்ள பாசமா கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனா அது அம்மாவுக்கு முன்ன உள்ளவங்களாம் வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்களே. என்ன தன் மகனை வந்து இப்படி பேசுறாங்கன்னு நினைப்பாங்களே.
0: ஆனா பொண்ணு சொல்லுதுன்னு மனைவி சொல்றாங்கன்னு வைங்களேன், உங்க அம்மா மாற வேண்டியது தானே எனக்கு ஏத்த மாதிரி, காலத்துக்கு ஏத்த மாதிரினா?
1: அப்படி மாற மாட்டாங்க, மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மாற முடியாது இல்ல, அவங்க வந்து மரியாதைக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பாங்க. அப்ப இப்ப உள்ளங்க அது வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி இருக்கு. கணவர் இல்லையா, தன் அம்மா மண்ணுக்கு அவங்க வந்து பேசும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், மித்தவங்க மண்ணுக்கு பேசும்போது கணவருக்கும் வருத்தம் இருக்கும். அது வந்து அவங்க இருவரும் இருக்கும் போது பேசிக்கிட்டா அது வேற.
0: சரி, நீங்க எங்க இருந்து கூப்பிடுறதா
1: சொன்னீங்க?
0: சரி, நான் உங்களை அங்க அனுப்பி வைக்கிறேன், நீங்க அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருங்க. சரிங்களா? நன்றி
1: நன்றி நன்றி.

0: ரொம்ப வேலையோ லட்சுமிக்கு?
1: உங்களுடைய
0: கருத்தை சொல்லுங்க. நாட்டாம யாரு, மனைவியா, கணவனா, அம்மாவா?
1: ஆக்சுவலா வந்துட்டு யாருமே தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மனைவின்றது வந்துட்டு ஹஸ்பண்ட உரிமையோட அது எங்க வந்துட்டு நம்மளுக்கு அந்த உரிமை இருக்கோ அங்கதான் வந்துட்டு நம்மளுடைய இதை நம்ம பாசத்தை காட்ட முடியும். ஓகேங்களா? சோ மனைவி வந்துட்டு வாடா போட கூப்பிடறதுல இப்ப உள்ள காலத்துக்கு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா
0: அதாவது நீங்க அந்த உடைய கொடுத்து வேற புதுசு மாத்திக்கலாம்ன்றீங்களா?
1: அப்படி இல்ல, அப்படி இல்ல. இப்ப ஷார்ட்டா போடுறது வந்து ஒரு இஷ்யூ இல்ல.
0: இடம் பொருள் ஏவல் அறிந்து உடுத்தணும்ன்றீங்க.
1: ஆமா, எதுவுமே வந்து தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சோ நம்ம பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாக்குற கண்ணுக்கு வந்து அழகா தெரியணும்.

0: கண்ணன் பேசுற பிணைங்கிலிருந்து.
1: கண்ணன் பிணைங்கிலிருந்து கூப்பிடுங்க. சரி கண்ணன், நீங்க சொல்லுங்க, எந்த கணவன், அவரு தவறா இல்ல அம்மாவா இல்ல மனைவியா, நீங்க சொல்லுங்க.
0: இல்ல என்ன கேட்டீங்க, மனைவிதான்.
1: மனைவிதான். ஆனா மனைவி அவங்களா இருக்க விருப்பப்படுறாங்க இந்த காலத்து பொண்ணுன்னு வைங்களேன். அப்ப அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க, என்னது என்னுடைய சுய உரிமையில கை வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க?
0: சுய உரிமை, நவீனம், அதெல்லாம் நாகரிகம் எல்லாமே சரிதான். அதுக்காக வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப அதிகரிச்சு போக கூடாதுல்ல,
1: அத்துமீறக்கூடாதுன்றீங்க.
0: ஆமா, அத்துமீறக்கூடாது. நமக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு, அது நவீனம்ன்ற பேர்ல, நாகரிகம்ன்ற பேர்ல வந்து அவங்க அதுக்கெல்லாமே வந்து இந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு அதை மீறி போக கூடாது.
1: அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, சமூக அமைப்பு ஒண்ணு இருக்கு, அந்த குடும்ப அமைப்பின் பிரகாரம் நம்ம செயல்படுறோம்.
0: ஊரோடு ஒற்று வாழணும்னு சொல்லுவாங்க, அது இங்க ரொம்ப பொருந்தும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து அந்த ஒரு ஆளோட அந்த ஒரு பார்வை, அவங்க செய்யற செயல்னால அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய மரியாதையும் மற்றவங்க முன்னாடி வந்து கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு.
1: சரியா சொன்னீங்க. ஏன்னா அவங்க வந்து இப்ப ஒரு குடும்பம் இல்லையா, அவங்க தனியா யோசிக்க முடியாது. சரி, ஆனா இருந்தாலும் நான் இன்னும் குழப்ப நிலையில தான் இருக்கேன். ஏன்னா காலம் மாறுது, கருத்து மாறுதுன்றது பழைய பாடல். ஆனா அந்த சூழலுக்கான வாழ்க்கையை நடத்த முடியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க மனைவி மாறி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே வேளையில கணவனும் சில பேர் சொல்றாங்க தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இருவருமே தனியா போயிட்டா சுமூகமான பிரச்சனை வருமா? ஆனா அம்மா அப்பாவும் தனியா இருந்திருப்பாங்களே. இதுதான் நேர்களே, குழப்பத்தின் மேல் குழப்பம் வந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொருடைய குடும்ப அமைப்பும் வேறு. எது எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் ஆரம்ப காலத்திலேயே தன்னுடைய குடும்ப அமைப்பு இப்படி தான் அப்படின்றத தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்தினால் மிக சிறப்பாக இருப்போம். அம்மாவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கனால ரொம்ப பேசிட்டனோ இல்லையா? சரி, எது எப்படியோ நமது வாழ்க்கை நமது கையில். பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் நன்றி. அடுத்து வரும் பாடல் ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல், கேளுங்களேன்.

0: யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த தீபாவளி திரைப்பாடல். ரொம்ப சோகமா இருக்குல்ல, வெளியில மழையா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரி நேயர்களே, கடைசியா இரண்டு நேயர்கள் கொடுக்கலாம் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி, ஏன்னா மேகலா ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க பேசியே ஆகணுன்ற மாதிரி. ஏன்னா அதே மாதிரி ராதிகா கிடாலிருந்து நமது அக்கால் ராதிகா அவர்களும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இருவருடைய தொலைபேசி அழைப்புகள் அவருடைய கருத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்றன, கேளுங்களேன்.
1: எப்போதுமே ஒரு திருமணமாகி போற பெண் ரெடியா இருக்கணும் இதுக்கு எல்லாமே. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து தாய் வீட்டுல இருந்தே வரணும். உடுத்த வேணான்னு சொல்லல, நம்மளோட கல்ச்சரோட அழகே அதுதான்.
0: சரி அக்கா, அந்த நெறிமுறைகளை ஒரு திருமணத்துக்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய விஷயத்த கடைபிடிச்சே ஆகணும்ன்றீங்க.
1: கண்டிப்பாக.

0: உதவி செய்கிறது. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7291 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ராதிகா பேசுறேன்.
2: ராதிகா, நீங்க அந்த ராதிகா இல்ல? சரி, அந்த சம்பவத்தை கேட்டீர்களா? அந்த சூழலை கேட்டீங்களா?
1: ஆமா. ஓகே, என்னோட கருத்து என்னன்னாக்கா, ரெண்டு பேர் மேல தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு நான் சொல்ல வரல.
2: அப்ப யாரு கையில ரோத்தான் கொடுத்தனா யாரு கையில அடிப்பீங்க?
1: ரெண்டு பேரு கையிலயும் அடிக்கணும். ஏன்னா ஒரு கால அவங்க காதல் பண்ற நாள்ல வந்து வாடா போடா அப்படி எல்லாம் பேசிருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டாக்கா ஒன்னு அவங்க ரெண்டு பேர் பேசி வச்சிருக்கணும். மேபி நம்ம பர்சனலா நீ என்ன வாடா போடான்னு கூப்பிடுறது, வாடி போடி கூப்பிடுறது அப்படி எல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா மரியாதைன்றது ரொம்ப முக்கியம். அம்மா வந்து தன் மகனை வந்து ஐயா வாயா போயா வாங்கயா அப்படி எல்லாம் கூப்பிட்டு இருக்கலாம். மேபி அவங்க முன்னுக்கு வந்து மனைவி வந்து வாடா போடான்றது வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே சமயத்துல பிள்ளைங்கன்னு ஒண்ணு வந்துட்டாக்கா அம்மா வந்து அப்பா வாடா போடா வாடா அப்படி எல்லாம் கூப்பிடுற டைம்ல அப்பாவே அம்மாவே வாடா போடா கூப்பிடுறாங்க. நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணா நம்ம மத்தவங்களை வாடா போடா வாடி போடுன்ற கூப்பிடுறது வந்து தப்பு இல்லைன்றது என்னோட கருத்து.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். இவ்வாண்டின் முதல் 7 மாதங்களில் மோசடி தொடர்பான ஏறக்குறைய 100,000 உள்ளடக்கங்கள் இணையத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அகற்றப்பட்ட உள்ளடக்கங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகம் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். ஜூலை 31 வரை இணையத்திலிருந்து மொத்தம் 99,693 மோசடி உள்ளடக்கங்கள் அகற்றப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் ரயில் வசதிகளில் கம்பிவட திருட்டில் ஈடுபடும் குற்றவாளிக்கு 100,000 ரிங்கிட் வரை தண்டம் விதிப்பதன் மூலம் கடுமையான தண்டனை வழங்கும் வகையிலான சட்ட திருத்தத்தை மேற்கொள்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. தற்போதைய தண்டத்தொகை 1,000 ரிங்கிட்டாக உள்ள நிலையில் அது மிதமான தண்டனையாக பார்க்கப்படுவதாக போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ ஹஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்தார். ஜூலை 24 பேராக் இபோ சுங்கை பாரியில் உள்ள பாலடைந்த அடுக்கக வளாகத்தில் 2 மாணவிகளின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் காவல்துறை இதுவரை 10 பேரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. இதில் உயிரிழந்த மாணவிகளின் நண்பர்களும் ஆசிரியர்களும் அடங்குவர் என பேராக் காவல்துறை தலைவர் டத்தோ முகமது அல்வி சைனல் அபிடின் தெரிவித்தார். வெனிசுவேலா ஐநாவுடன் இணைந்து தேசிய நிலையிலான சீரமைப்பு திட்டத்தை வரைகிறது. அடுத்த 60 நாட்களில் அது அறிவிக்கப்படும். இதுவரை அவசரகால மனிதநேய நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த வெனிசுவேலா தற்போது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சியில் கவனம் செலுத்தியுள்ளது. தென்கொரியா சோலில் கடும் வெப்ப அலை எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சோலின் சில மாவட்டங்களில் உள்ள சுமார் 9 மில்லியன் மக்கள் அதீத வெப்ப தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அங்கு 2வது நாளாக வெப்பம் 35 பாகை செல்சியஸை எட்டியுள்ளது. விளையாட்டுத் தகவல். 2027-2031 தவணைக்கான ஃபீஃபா தலைவர் போட்டியில் மீண்டும் போட்டியிடும் ஜானி இன்ஃபந்தினோவுக்கான ஆதரவை மீட்டுக்கொண்ட முதல் நாடாக வேல்ஸ் உள்ளது. நல்லாட்சி, தலைமைத்துவம், விழுமியங்கள், பங்குதாரர் மேலாண்மை தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு கூறுகளில் அவர் தோல்வியடைந்துள்ளதை சுட்டிக்காட்டி வேல்ஸ் கார்பந்து சங்கம் இந்த முடிவை அறிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பாட்டுக்கடை அப்படின்னு வாயை திறப்பதற்கு முன்பு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் புதிய நேயர்கள் அழைக்கணும். ஏன்னா அடிக்கடி அழைக்கின்ற நேயர்கள் நிறைய பேசும் பொழுது புதிய நேயர்கள் மின்னல் மீது அதிருப்தி கொள்கின்றார்கள். ஆக நமது பழைய நேயர்கள் புதிய நேயர்களுக்கு வழிவிட வேண்டும். இதுதான் உண்மை. சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 புதிய நேயர்கள் பதிவு பண்ணிக்கிங்க. இந்த தொலைபேசி எண்களை 3-2-2-8-2-4-7-6-8. இனி என்ன, இப்பொழுது தொடங்கி 8 மணி வரை பாட்டு கடை திறக்கப்படுகிறது.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301-7219-19.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:29. கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:29.
3: என்ன
4: பட்டு
3: எனக்கு வந்து அந்த பாட்டு

0: நீங்க பேரா நீயரா?
1: ஆமாம்.
0: பேராக்கில் எங்கே?
1: ஈப்போ.
0: ஈப்போவா?
1: பாட்டு
0: கடையில் அழைத்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கல்யாண தேனீலா.
0: ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: இதனுடைய எதுகை மோனிங் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாம் லாலி முடியும்.
0: நீங்க கவிஞர், கவிதை எழுதுவீங்களா?
1: இல்ல இல்ல. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: ஃப்ளோரன்ஸ்.
1: ஃப்ளோரன்ஸ் எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஃப்ளோரன்ஸ்? இப்போ வந்து ரொம்ப வாகன நெரிசலா இருக்குமே. சரி, இப்படி நடுவுல இருக்கிற ஃப்ளோரன்ஸ்க்கு என்ன பாடல் வேணும்? அரண்மனை கிளி. சரி சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி ஃப்ளோரன்ஸ்.
0: தேங்க் யூ.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
0: ஜோஹர் பாலிருந்து பொன்மணி பேசுறேன் சார்.
1: பொன்னுமணி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கிறது இல்லையா?
0: ஆமாங்க சார்.
1: நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு திரு பொன்னுமணி?
0: சார் எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். 75 வயசுயா.
1: அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்ட்ட பேசுனது.
0: நன்றியா, நன்றியா.
1: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
0: இனிமையா இருக்குங்க.
1: அப்படிங்களா, ரொம்ப நன்றி. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
0: சார்? மழை காற்று வந்து தமிழ் பேசுது, மழைச்சாரல் வந்து இசை பாடுது.
1: என்னைக்காகவும் விரும்பி கேளுங்களேன். ரொம்ப நல்ல பாடல், நன்றி.
0: நன்றி சார், நன்றி.

0: ஜெயா சிரம்பான இருந்து பேசுறேன்.
1: ஜெயா சிரம்பான இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க ஜெயா, என்ன பாடல் வேணும்?
0: முதல்ல ஹாப்பி பிலேட்டட் பர்த்டே உங்களுக்கு தம்பி.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
0: ஓகே, வறுமையின் நிறம் சிவப்புல இருந்து சிப்பி இருக்குது முத்து இருக்கு.
1: சிப்பி இருக்குது முத்து இருக்குது,
0: அது பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஜானகி குரலாமோட குரல் அப்படி செம்மையா இருக்கும். அது பாட்டு
1: செம்மையாக இருக்கும். இருக்கு இருக்கு. சரி, உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.
0: அந்த பாடலியா
1: ரொம்ப நன்றிமா. நன்றி
0: நன்றியா.

0: அம்மாடியோ
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்.

0: செல்வி பேசுறேங்க, கிளாங்ல இருந்து பேசுறேன்.
1: அப்ப நீங்க என்ன மின்னல் எஃப்எம் சொன்னீங்க, நான் உங்களை செல்வி எஃப்எம் சொல்றேன்.
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வருஷம் 16ல இருந்து பழம்புதிர் சோலை உனக்காக தான் எனக்காக தான்ற பாட்டு வேணுங்க.
1: எனக்காகயா உங்களுக்காகவா? நீங்க முதல்ல அதை சொல்லுங்க. பழமுதிர் சோலை உனக்காகத்தானா நமக்காகத்தானா? நானே குழம்பிட்டேன், நீங்க என்ன குழம்பிட்டீங்க செல்வி. கேஜி யேசுதாஸ் பாடிய பாடல் தானே, மந்திக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. குடும்பத்தோட கேளுங்க.
0: சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசினது.
1: அப்படியே, எனக்கும் மகிழ்ச்சி, நன்றிங்க.

0: யாரு பேசுறீங்க?
1: ஷாலினி பேசுறேன். சாரி, அடிச்சோன்னு எவ்வளவு நாள் கிடைச்சாலும் லைன் கிடைக்கல, யாரு கிடைச்சாலும் ஷாக் ஆயிட்டேன்.
0: ஷாலினி, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? ஷாலினி,
1: ஜோஹர்ல இருந்து பேசுறேன்.
0: சரி, இப்போ உங்களை வந்து கடத்தி வச்சு ஒரு இருட்டு அறையில வச்சிருக்காங்க, உங்க கை தொலைபேசி கொடுக்கறாங்க. அப்ப எப்படி பேசுவீங்க? எவ்வளவு மெதுவா அந்த மாதிரி பேசுங்க. வெறும் ஷாலினி,
1: ஹலோ
0: சொல்லுங்க. ஷாலினி,
1: ஷாலினி, எனக்கு வந்து ஒரு விருப்பப்படல் வேணும்.
0: என்ன விருப்பப்படல்?
1: அந்த படம் பேரு தெரியல, அந்த பாட்டு பேரு தெரியும். மெட்ரோ சென்னல் என்ன பாரு, என்ன பாரு, அந்த பாடல் வேணும்.
0: அந்த பாடல் வேணுமா?
1: ஆமா.
0: ஆனா இது ரேடியோல ஒளிபரப்பானா? நீங்க உலகம் ஃபுல்லா சொல்றீங்களே.
1: அனுப்பி வைக்கிறேன்.

0: அப்படிங்களா, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு.
1: 72ல இருந்து வானொலிக்கு கடிதம் மூலம் 72ல இருந்து எழுதிட்டு வரையா.
0: அப்படியா?
1: ரெண்டாவது உங்க குரல் சின்ன குரல்.
0: ஆமா,
1: குரல் எல்லாம் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டு சின்ன குரல், அமைதியா இருக்கு, நம்ம பிரீவன் ராஜ் மாதிரி.
0: அப்படிங்களா, ரொம்ப சாந்தமா இருக்கு.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு ஐயா?
1: கல்யாணமாலை.
0: நல்ல பாடல்.
1: கல்யாணமாலை கொண்டாடும் பெண்ணு என்னோட வாழை படம் பேசுறீங்க.
0: புது புது அர்த்தங்கள். ஆனா உங்க மனைவிக்கு இந்த பாடல் ரொம்ப பொருந்தும்.
1: ஐயோ, எங்க மனைவி தான் அந்த பாடல் கேட்கணும்.
0: அப்படிங்களா, அவங்களையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க.

0: பேரு ஹேமா.
1: ஆ ஹேமாவா இல்ல ஹேமாவா? களைப்புக்கு ஒரு ஆறுதலாக என்ன பாடல் வேணும் சொல்லுங்க? சொல்லுங்க விருப்ப பாடல். அப்படியே
0: எனக்கு நீ காற்று நான் மரம் அந்த பாட்டு
1: நல்ல பாடல். நிலாவைவா?
0: நிலாவைவா.
1: ஓ விஜய் ரசிகர் நீங்க. சரி சரி, காற்று அலூர் காஜாக்கு அனுப்பி வைக்கிறோம், அனுப்புவீங்க. நன்றி. இன்றைய பாட்டுக்கடையின் இறுதி நேயர் அவர். சரி நேயர்களே, நானும் விடைபெறுகின்ற நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அதற்கு முன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகின்றேன். குமரன், எனக்கு உதவி புரிந்த பிரவீன் குமாருக்கும் நமது நன்றியை தெரிவிப்போம். அதே வேளையில் அடுத்த அறிவிப்பாளர் பொன் கோகிலம் அவர்களை வரவேற்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பேராக்கில் மாணவர் அடர்த்தியை கையாளும் வகையில் 34.2 மில்லியன் ரிங்கிட் செலவில் 29 கேபின் வகை வகுப்புகள், பல்நோக்கு மண்டபம் கட்டும் திட்டம் இவ்வாண்டு டிசம்பரில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாம் மாணவர் எண்ணிக்கை அடுத்த ஆண்டு அதிகரிப்பதை முன்னிட்டு மாணவர் அடர்த்தியை எதிர்கொள்ள இத்திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டதோசரி டாக்டர் அஹமத் மஸ்லான் தெரிவித்தார். ரஹமா அடிப்படை உதவி சாராவில் காய்கறி இறைச்சி வகை உணவுகளையும் இணைக்கும் பரிந்துரை தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக இரண்டாம் நிதியமைச்சர் டதோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன் உணவு பாதுகாப்பையும் தரத்தையும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த முழுமையான ஆய்வு செயல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் விமானிகள் விமான பணியாளர்களை உட்படுத்திய பாதுகாப்பு சோதனை முறைகள் மேம்படுத்தப்படும் என மலேசிய எல்லைக்கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம் AKPS தலைமை இயக்குநர் டதோஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் தெரிவித்தார். மலேசிய விமானி ஒருவர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் இந்தோனேசியாவில் தடுக்க வைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவுடன் தற்போதைக்கு எந்த ஒரு பேச்சும் நடத்தவில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஹோர்மோஸ் நீரிணை மேலாண்மை குறித்து ஓமானுடன் கலந்துரையாடப்படுவதாக அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தில் தட்டமை நோய் பரவல் தீவிரமடைந்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் தொடங்கி தட்டமை நோயால் 844 சிறார் உயிரிழந்தனர். 112,000 அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பெரும்பான்மை குடும்பங்களின் மருத்துவ செலவுகளை ஈடுகட்ட கடன் பெற தொடங்கியுள்ளதாக பன்னாட்டு செஞ்சிலுவை சம்பிரை சங்க கூட்டமைப்பு IFRC கூறியுள்ளது. விளையாட்டு 7026 மலேசியா சுக்மா 45 தங்கப்பதக்கங்களை வென்று முதல் 3 நிலைகளில் வெற்றி பெறும் உயரிய இலக்கை ஜோஹோர் நிர்ணயித்துள்ளது. இவ்வாண்டு மொத்தம் 629 விளையாட்டாளர்களுடன் ஜோஹோர் அணி களமிறங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருண்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அன்பு வணக்கம் அன்பான நேர்களை மீண்டும் நாம காற்றின் வழியில சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? திங்கட்கிழமை பொழுது அப்படின்னாலே நிச்சயமா பொன் கோகிலத்தோட குறையில தான் நீங்க கேட்பீங்க, உங்களுக்கும் தெரியும். அதே வழியில உங்களையும் நானும் சந்திக்கிறதுல ரொம்ப ஆவலா இருப்பேன். சரி, இன்றைக்கு நாம இப்பொழுது தொடக்கம் தெலுங்கு பாடல்கள் இடம்பெற போகின்றன. 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இஸ்லாமிய நிகழ்ச்சி, அதுக்கு பிறகு அருமையான பாடல்கள் இருக்கின்றன. 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு கேள்வி, ஒரு தலைப்பு காத்துட்டு இருக்கு, நீங்க பேச போறீங்க. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழைய பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்துக்கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், டிக்டாக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்க போறீங்க. சரி, இப்படியாக நம்முடைய வரிசையில் காற்றின் மொழியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்க வேண்டும். தொடக்கமாக ஜெசிகேட் கே கே சுஜாதா கொண்டு வரக்கூடிய பாடல்

சித்தார்த்தா கௌசியா கௌசல்யா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 8:26 தெலுங்கு பாடல்களை இந்த வேளையில் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். சரிங்க, எங்க பயணம் இப்பொழுது? அதே வேளையில பசியுதா, சாப்பிட்டீங்களா? 8:30 ஆயிடுச்சு. வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கு? குறிப்பா திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே அதிகமான வேலை பழுவா இருக்கலாம், அல்லது நிறைய முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாமே நிறைய இருக்கும். அந்த திங்கட்கிழமை தொடக்க நாள் அப்படின் போதே நிறைய நம்ம ஒரு பட்டியலாம் வைத்து கொண்டிருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வேலைகளை எடுத்து வந்துருவாங்க. அப்புறம் வீட்லேயும் அந்த வேலைகளை, வீட்டு வேலைகள்ன்றது ஒரு புறம் இருந்தாலும், அலுவலக வேலைகளையும் வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் அதை தொடர்ந்து ஒரு 10-11 அப்படிங்கிறத நம்ம உறக்க நேரத்தையெல்லாம் தாண்டி எப்போ தூங்குவாங்கன்னே தெரியாது, பின்னிரவு வேலையாக ஆகிடும். அப்புறம் திருப்பியும் காலையில் அரக்க பறக்க அவசரமாக திரும்பவும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வேலைப்பழுவெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரி, எப்படி இருந்தாலுமே பெரும்பாலும் ஆய்வாளர்களுடைய கணிப்புப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், வேலை அப்படின்னு சொல்லும்போது வேலை இடத்து வேலையை நீங்கள் வேலை இடத்துலையே முடித்து விட வேண்டும், அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏனென்றால் உங்களுக்கான நேரமே அப்படி கிடைக்காம போயிடும். அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் மும்முரமாக இருப்பீங்களே தவிர, உங்களுக்கான வேலைகளையோ அல்லது உங்களுக்கான நேரமோ அங்க வந்து பறிபோகுது அப்படிங்கறத உங்களால கொஞ்சம் யோசிக்க முடியாத ஒரு சூழலா இருக்கலாம். அதே வேளையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சரி அப்படின்னா என்னதான் செய்ய முடியும், நாங்க வந்து வேலையை முடிச்சாகணுமே அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வேலைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா, குறிப்பாக இப்ப நாளைக்கு உங்களுக்கு முடித்தாக வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்பாக 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே சென்று விட்டு அந்த வேலையை நீங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால முடிந்த அளவுல உங்களுடைய அலுவலக வேலைகளா இருக்கட்டும், அல்லது வேலை நேர வேலைகளே அந்த நேரத்திலேயே முடித்து விட்டு, அல்லது முழுக்க முடித்து விட்டு நீங்கள் வீடு திரும்புவதோ ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும். அதிகமான உளைச்சலை நீங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:42.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9 மாசம் 2026 மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். திரும்பிக்க சொல்ல ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு விதமான சாப்பாடு, நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதும் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல போறதுக்கு
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்.

0: ரஹ்மா அடிப்படை உதவி சாராவில் புதிய வகை உணவுப் பொருள்களை இணைப்பதில் அரசாங்கம் முனைப்பு. ரயில் கம்பிவட திருட்டு 100,000 ரிங்கிட் தண்டம் பரிசீலிக்கப்படுகிறது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ரஹ்மா அடிப்படை உதவி சாராவில் காய்கறிகளையும் இறைச்சி கடல் வகை உணவுகளையும் இணைக்கும் பரிந்துரை தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக 2 நிதியமைச்சர் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன் உணவின் பாதுகாப்பையும் தரத்தையும் உறுதிப்படுத்துவதோடு பயணிட்டாளர் தற்காப்பு நிலைநிறுத்தப்பட இந்த முழுமையான ஆய்வு செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆயினும் கடந்த பிப்ரவரி தொடங்கி அரசாங்கம் சாராவில் பதப்படுத்தப்பட்ட பொருள்களை இணைத்துள்ளதை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோக இவ்வாண்டுக்குள் சிறுரக சில்லறை வணிகங்களின் எண்ணிக்கையை 10,000 அதிகரிக்க அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. அவை 7 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது உறுதிப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மேற்காசிய நாடுகளிலுள்ள மலேசிய மாணவர்களின் பாதுகாப்பு அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்துள்ளார். அந்த வட்டாரத்திலுள்ள நாட்டு மக்களை வெளியேறும்படி அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து நிலவும் அண்மைய நிலவரங்களை அமைச்சு அறிந்துள்ளது. மலேசிய மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். வெளிமாநில அமைச்சின் வழிகாட்டு பின்பற்றி அங்கு பயிலும் மாணவரின் நிலைமை உறுதிப்படுத்தப்படும் என அமைச்சர் கூறினார். நாட்டின் ரயில் வசதிகளின் கம்பிவட திருட்டில் ஈடுபடும் குற்றவாளிக்கு எதிராக 100,000 ரிங்கிட் தண்டம் விதிப்பதை கடுமையாக்கும் சட்டத்திருத்தத்தை அரசாங்கம் ஆராய்கிறது. தற்போதைய தண்டத்தொகை 1,000 ரிங்கிட்டாக உள்ள நிலையில் அதனை அதிகரிக்கும் பரிந்துரை நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரில் முன்வைக்கப்படும் என போக்குவரத்து துணை அமைச்சர் டத்து ஹஸ்பி ஹபிபுல்லா கூறியுள்ளார். இத்தகைய திருட்டு சம்பவங்களால் ஏற்படும் பழுதுக்கும் காலதாமதத்திற்கும் எதிரான நடப்பு தண்டனை எளிமையானதாக பார்க்கப்படுவதால் அச்சட்ட திருத்தம் அவசியமானதாக உள்ளதென துணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திருத்தம் செய்யப்பட்ட 2026 தொடர்பு பல்லூடக ஆணைய சட்ட வரைவு இன்று மேலவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யின் பங்களிப்பையும் செயல்பாட்டையும் நிர்வாகத்தையும் மேம்படுத்துவதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது என தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறியுள்ளார். அத்துடன் அந்த ஆணையத்தின் தலைவர் நியமனத்தில் அமைச்சர்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதையும் அது நோக்கமாக கொண்டுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார். இவ்வேளை இவ்வாண்டின் முதல் 7 மாதங்களில் மோசடி தொடர்பான 100,000 உள்ளடக்கங்கள் இணையத்திலிருந்து அகற்றப்பட்டன. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அகற்றப்பட்ட உள்ளடக்கங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகம் என தியோனி சிங் தெரிவித்துள்ளார். ஜூலை 31 வரை இணையத்திலிருந்து மொத்தம் 99,693 மோசடி உள்ளடக்கங்கள் அகற்றப்பட்டன. இது இணைய பாதுகாப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவேளை இவ்வாண்டின் முதல் 7 மாதங்களில் மோசடி தொடர்பான 100,000 உள்ளடக்கங்கள் இணையத்திலிருந்து அகற்றப்பட்டன. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அகற்றப்பட்ட உள்ளடக்கங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகம் என தியோனி சிங் தெரிவித்துள்ளார். ஜூலை 31 வரை இணையத்திலிருந்து மொத்தம் 99,693 மோசடி உள்ளடக்கங்கள் அகற்றப்பட்டன. இது இணைய பாதுகாப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளது. 2024 63,652 உள்ளடக்கங்களும் 2023 6,097 2022 உள்ளடக்கங்களும் அகற்றப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பேராக்கில் 34.2 மில்லியன் ரிங்கெட்டிலான 29 கேபின் வகை வகுப்புகளையும் பல்நோக்கு மண்டபத்தையும் உட்படுத்திய நிர்மாணிப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் மாஸ்லான் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதலாம் ஆண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் இடச்சிக்கலை தவிர்க்க இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அவற்றுள் 25 திட்டங்கள் கட்டுமானத்தில் உள்ள நிலையில் எஞ்சிய 4 திட்டமிடல் நிலையில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். பேரா இப்போ சுங்கைப்பாரியில் உள்ள பாழடைந்த அடுக்கக வளாகத்தில் கடந்த ஜூலை 24ஆம் நாள் இரு மாணவிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை இதுவரை 10 பேரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட மாணவிகளின் நண்பர்களும் ஆசிரியர்களும் அடங்குவர் என பேரா காவல்துறை தலைவர் நதோ முகமது அல்வி சைனால் அபிடின் கூறியுள்ளார். விசாரணை தொடர்வதால் தற்போதைக்கு இந்த தகவலை மட்டுமே தங்களால் பகிர முடிவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அந்த மாணவிகளின் உடைமைகள் பல தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ள வேளை அவற்றின் முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை என அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: அமெரிக்காவுடன் தற்போதைக்கு எந்தவொரு பேச்சும் நடத்தப்படவில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஹோர்மஸ் நீரிணை மேலாண்மை குறித்து ஓமானுடன் கலந்துரையாடப்படுவதாக அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் கூறியுள்ளார். அந்த பகுதியில் புதிய தடத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வை எட்டுவதை நோக்கமாக கொண்டு ஓமானுடன் பேச்சு நடைபெறுகிறது. இதனிடையே ஈரானிய துறைமுகத்தில் அமெரிக்க கடற்படை முற்றுகை நிலைத்திருக்கும் வரை ஹோர்மஸ் நீரிணையின் நிலைமையில் மாற்றம் இருக்காது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தில் தட்டம்மை நோய் பரவல் தீவிரமாகியுள்ளது. இவ்வாண்டு மார்ச் தொடங்கி தட்டம்மை நோயால் 844 சிறார் உயிரிழந்தனர். 112,000 அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 10 இல் 9 குடும்பங்கள் மருத்துவ செலவுகளை ஈடுகட்ட கடன் பெற தொடங்கியுள்ளதாக பன்னாட்டு செஞ்சிலுவை செம்பிறை சங்கங்களின் கூட்டமைப்பு IFRC கூறியுள்ளது. பலர் நிதி நெருக்கடியை எதிர்நோக்கி உள்ளதாக டாக்காவில் உள்ள IFRC தலைவர் ஆல்பர்டோ போகா நெக்ரா கூறியுள்ளார். பொது சுகாதார அவசர காலத்தில் மனிதநேய உதவியும் வலுவான சமூக தற்காப்பு அமைப்பும் அவசியமாகிறது என்றார் அவர். வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் மீண்டும் அவரது ஆதரவாளர்களால் கலவரம் ஏற்படக்கூடும் என ஐயுறப்படுவதால் அந்நாடு முழு விழிப்பு நிலையில் உள்ளது. August 5ஆம் நாள் நாடு முழுவதும் அமைதியும் பாதுகாப்பும் நிலைத்திருப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் சலஹுதீன் அஹமேத் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து இயங்கக்கூடிய தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் நடவடிக்கைகளை உளவு பிரிவும் செயலாக்க நிறுவனங்களும் அணுக்கமாக கண்காணிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜப்பான் டோக்கியோவில் உள்ள வனவிலங்கு பூங்கா ஒன்றில் 3 சிங்கங்கள் மடிந்தன. ஜூலை இறுதியிலிருந்து நிகழ்ந்த உயிரிழப்புகளுக்கு வெப்ப அலை காரணம் என கியோடோ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேற்கு டோக்கியோ ஹினோ பகுதியில் அமைந்துள்ள அந்த வனவிலங்கு பூங்காவில் இந்த 3 சிங்கங்கள் உட்பட 16 மிருகங்கள் உள்ளன. கடுமையான நீரிழப்பு, 1-க்கும் மேற்பட்ட உடலுறுப்பு செயலிழப்பு ஆகிய காரணங்களால் அந்த சிங்கங்கள் உயிரிழந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. உடல்நலம் குன்றிய அறிகுறிகளை அறிந்த வனவிலங்கு பூங்கா நிர்வாகம் கூடுதல் காற்றாடி வைத்தல், நீர் தெளித்தல் போன்ற உத்திகளை பயன்படுத்தியும் அவை பலனளிக்கவில்லை என கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 மலேசிய சுக்மா 45 தங்க பதக்கங்களை வென்று முதல் 3 நிலைகளில் வெற்றி பெறும் உயரிய இலக்கை ஜொஹூர் நிர்ணயித்துள்ளது. அத்துடன் 55 வெள்ளியும் 43 வெண்கல பதக்கங்களும் இலக்கிடப்பட்டுள்ளதாக மாநில இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாடு செயற்குழு தலைவர் முகமது ஹைரி மாத்சா கூறியுள்ளார். இவ்வாண்டு மொத்தம் 689 விளையாட்டாளர்களுடன் ஜொஹூர் அணி களமிறங்குகிறது. இவ்வேளை செப்டம்பர் 5 தொடங்கி 10 நாள் வரை நடைபெறும் பாரா சுக்மாவில் ஜொஹூரின் 110 போட்டியாளர்கள் பங்கேற்பதாக அவர் கூறியுள்ளார். போட்டியாளர்களுக்கு உத்வேகமாக சுக்மாவிலும் பாரா சுக்மாவிலும் ஒற்றையர் இரட்டையர் பிரிவுகளில் தங்க பதக்கங்களை வெல்பவர்களுக்கு தலா 10,000 ரிங்கிட் ஊக்கத்தொகையை மாநில அரசாங்கம் நிலைநிறுத்தியுள்ளது. ரஹ்மா அடிப்படை உதவி சாராவில் புதிய வகை உணவுப் பொருள்களை இணைப்பதில் அரசாங்கம் முனைப்பு. ரயில் கம்பிவட திருட்டு 100,000 ரிங்கிட் தண்டம் பரிசீலிக்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: அப்துல் மாலிக் மைடின் இங்கிலீஷ் கால்வாய் இங்கிலீஷ் சேனலை நீந்தி கடந்த முதல் மலேசியர் என்ற சாதனையை படைத்தார். இங்கிலாந்தின் ஜோவர் பகுதியில் உள்ள அபோர்ட் கிளீஃபில் இருந்து பிரான்சின் கலாய்ஸ் நகருக்கு அருகில் உள்ள கேட்ரிஸ் நேஸ் வரை 32.8 கிலோமீட்டர் தூரத்தை அவர் 17:35 நீந்தி கடந்தார். 28 அப்துல் மாலிக் தனது இந்த பயணத்தின் போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டார். இறுதி நேரத்தில் நீந்தும் பாதையை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதோடு பேரலைகளும் அவரது வேகத்தை பாதித்தன. அவரது இந்த பயணத்தின் போது கால்வாய் நீச்சல் வழிகாட்டிகள் கூட்டமைப்பின் அதிகாரிகள் ஏஜென்ட் ப்ளூ என்ற படையில் இருந்து வழிகாட்டி குழுவினரும் அவருக்கு துணையாக இருந்தனர்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்வு.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் மூலம் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வாரம் சூரத்துல் பக்ராவுடைய முதல் வசனம், அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அலிஃப் லாம் மீம் என்பதின் அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே வருகிறது, அல்லாஹு அஅலமு பி முராதிஹி, இதன் கருத்தை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். மேலும் அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு இதனுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு வ ரசூலுஹு அஅலமு பி முராதிஹி. அலிஃப் லாம் மீம் என்பதின் கருத்தை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நன்கு அறிவார்கள் என்று திருக்குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லுவார்கள். அலிஃப் லாம் மீம் என்பது ஹுரூஃபுல் முகத்தஆத், தனித்தனி எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள். இதுபோன்று குர்ஆனில் பல சூராக்களின் ஆரம்பத்தில் நூன், ஹாமீம், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம், சாத், காஃப், ஹா, யா, ஐன், சாத் என்று தனித்தனி எழுத்துகள் வந்திருக்கிறது. அதிகப்படியான 5 எழுத்துகள் வரைதான் வந்திருக்கிறது. அதற்கு மேல் தனித்தனி எழுத்துகள் என்பது குர்ஆனில் இல்லை. இத்தகைய எழுத்துகளுக்கு முத்தஷாபிகாத், இனத்தை சேர்ந்தவை என்று கூறுவார்கள். அதாவது இவற்றின் சரியான கருத்தை யாராலும் கூற முடியாது. அல்லாஹுவிற்கும் அவனால் அறிவித்து கொடுக்கப்பட்ட அவனுடைய தூதர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹு தஆலா சூரத்து ஆலி இம்ரான் 7 வசனத்தில் கூறுகிறான், நபியே, அவனே இவ்வேதத்தை உங்களின் மீது இறக்கி வைத்தான். இதில் தெளிவான கருத்துடைய வசனங்களும் இருக்கின்றன. அவைதான் இந்த வேதத்தின் அடிப்படையாகும். உதாரணத்திற்கு மார்க்க சட்டங்கள், மறுமையை பற்றி நினைவூட்டுதல், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட வசனங்கள், இதுபோன்று எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கிய வசனங்கள் மிக அதிகமாக குர்ஆனில் இருக்கிறது. மற்றவை பல இரகசியமான அர்த்தங்கள் மற்றும் பொருள் உள்ள வசனங்கள் இருக்கின்றது. இதனுடைய இரகசியமான அர்த்தங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எவர்களுடைய இதயங்களில் சருகுதல் இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இரகசியமான வசனங்களின் விளக்கத்தை தேடி தொடர்கிறார்கள். மேலும் இதன் உண்மை கருத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்ட கல்வி அறிவில் நிலையானவர்கள் அதன் கருத்து தங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் விளங்காவிட்டாலும் இவ்விரு வகை வசனங்கள் அனைத்தும் எங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனிடமிருந்துதான் வந்தது, நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அறிவுடையவர்களை தவிர மற்றவர்கள் இது போன்ற வசனங்களை கொண்டு நல்லுபதேசம் பெறமாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம், திருக்குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் என்பது இருக்கிறது. ஒன்று, அந்த வசனத்தை நேரடியாக படித்து அதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனம், அதனுடைய அர்த்தத்தை நேரடியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதனுடைய இரகசியங்கள் அனைத்தும் அல்லாஹுவிற்கும் அவனுடைய ரசூலுக்கும் மட்டும்தான் தெரியும். அதை ஈமான் கொள்வது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. சில வசனங்கள் தெளிவாக இருக்கிறது, சில வசனங்களுடைய அர்த்தமும் கருத்தும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற வசனங்களை அல்லாஹு தஆலா ஏன் இறக்கி வைக்க வேண்டும்? மனிதனுக்கு கல்வி ஞானம் என்பது பரிபூர்ணமான முறையில் கிடையாது. சில மனிதர்கள் மக்காவில் வாழ்ந்த சமயத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு கல்வி ஞானம் என்பது பரிபூர்ணமாக இருக்கிறது. எங்களுக்கு எல்லா விளக்கமும் தெரியும் என்று அவர்கள் கூறினார்கள். எவர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று வாதிட்டார்களோ அவர்களால் இந்த அலிஃப் லாம் மீம் என்ற வசனத்திற்கு விளக்கம் கூற முடியவில்லை. அதனால் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், மனிதனுடைய கல்வி ஞானம் என்பது மிக குறைவு, அல்லாஹுடைய கல்வி ஞானம்தான் பரிபூர்ணமானது என்று உணர்ந்து தங்களுடைய பலகீனத்தை ஒப்புக்கொண்டார்கள். ஒவ்வொரு மனிதரும் கல்வி அறிவில் குறைந்தவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சில வசனங்களை அல்லாஹு தஆலா அர்த்தமும் கருத்தும் மறைக்கப்பட்டதாக இறக்கி வைத்திருக்கிறான். மனிதர்கள் யாரும் கல்வி அறிவில் பரிபூர்ணமானவர்களாக இருக்க முடியாது. ஒருவர் மருத்துவராக இருந்தால் அவருக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. சில சமயம் ஒரு மருத்துவருக்கு விவசாயம் பற்றி தெரிந்து இருந்தால் ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையையும் அறிந்தவர்களாக இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் சில துறைகள் அறிந்ததாக இருக்கும், சில துறைகளில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். எல்லா மனிதர்களும் எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்று எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை. எல்லா கல்வி ஞானமும் எல்லா அறிவும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். நம்பி அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டு நம்முடைய பலகீனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து அலிஃப் லாம் மீம் என்பதின் கருத்து இப்படி இருக்கலாம் என்று திருக்குரானுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திருக்குரானுடைய விளக்க உரையாளர்கள் அலிஃப் லாம் மீம் என்பதற்கு சரியான அர்த்தம் அல்லாஹுவிற்கும் அவனுடைய ரசூலுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் இப்படி இருக்கலாம் என்று குரானை ஆய்வு செய்து ஹதீஸை ஆய்வு செய்து சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபி தோழர்கள் இதற்கு பல வகையான விளக்கங்களை கூறியிருக்கிறார்கள். முதலாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், தனித்தனி எழுத்துகள் என்பது அல்லாஹுவின் பெயராக இருக்கலாம். அல்லாஹுடைய பெயராக இருப்பதினால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி துவா செய்வார்கள், யா காஃப் ஹா யா ஐன் சாத் என்று அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள். அதே போன்று யா அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹுவை அழைத்து அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். திருக்குரானுடைய சூராவின் ஆரம்பத்தில் வரக்கூடிய தனித்தனி எழுத்துகள் என்பது அல்லாஹுடைய பெயராக இருக்கலாம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அலிஃப் லாம் மீம் என்பதுடைய கருத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறத்தாழ மூன்று விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது விளக்கம், அலிஃப் என்பதின் கருத்து அல்லாஹுவின் அருள் கொடைகள் என்பதை குறிக்கும், லாம் என்பதின் கருத்து அவனுடைய கிருபையை குறிக்கும், மீன் என்பதின் கருத்து அவனுடைய அரசாட்சியை குறிக்கும். அதாவது அல்லாஹுவின் அரசாட்சியில் எத்தனை அருள் கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் அவனது கிருபையால் அடியார்களின் நன்மைக்காக அருளப்பட்டுள்ளது என்பதாகும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது விளக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அலிஃப் என்று சொன்னால் அல்லாஹ் என்பதை குறிக்கும், லாம் என்று சொன்னால் ஜிப்ரஈல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும், மீம் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும். அதாவது இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரஈல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறங்கியது என்ற கருத்து வரலாம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்து மூன்றாவது கருத்தாக அலிஃப் என்று சொன்னால் அன நான் என்பதை குறிக்கும், லாம் என்று சொன்னால் அல்லாஹ் என்பதை குறிக்கும், மீம் என்று சொன்னால் அலமு நன்கு அறிந்தவன் என்று குறிக்கும். அல்லாஹுவாகிய நான் நன்கு அறிந்தவன் என்ற கருத்து வரலாம் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த விளக்கம் பைலாவி என்ற திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே வந்திருக்கிறது. ஆக குர்ஆனில் பல வகையான விஷயங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். ஒரு சில வசனங்களை அல்லாஹு தாலா அதனுடைய கருத்தை புரிய முடியாத அளவிற்கு இறக்கி வைத்து, எவர்களெல்லாம் இந்த குர்ஆனுக்கு எதிராக எங்களால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் என்று சவால் விட்டார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹு தாலா தோற்கடித்தான். அல்லாஹுவிற்கு மட்டும்தான் பரிபூர்ணமான கல்வி ஞானம் இருக்கிறது. எந்த கல்வி ஞானத்தை அவனுடைய தூதர்களுக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்தானோ அவர்களுக்கு அந்த அறிவு என்பது அல்லாஹு கற்றுக் கொடுத்த அளவிற்கு பரிபூர்ணமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக சூரத்துல் பக்கராவுடைய இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இது அல்லாஹுடைய வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, இது பயபக்தி உடையவர்களுக்கு நேர் வழி காட்டுகிறது என்று சூரத்துல் பக்கராவுடைய இரண்டாவது வசனத்தை அல்லாஹு கூறுகிறான். தாலிக்கல் கிதாபு, இது வேதமாகும். இது வேதமாகும் என்று சொன்னால் இதுவே உண்மையான வேதமாகும். ஏன் உண்மையான வேதம் என்றால் இது அல்லாஹுவால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கப்பட்டது. அதனால் இது உண்மையான வேதமாக இருக்கிறது. மேலும் இந்த வேதம் உண்மையானதாக இருப்பதினால்தான் இதில் எந்த முரண்பாடும் கிடையாது. இந்த வேதம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருப்பதினால்தான் இந்த வேதத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வேதத்தை அல்லாஹு தாலா எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினானோ அது முதல் கியாமத்து நாள் வரை இந்த வேதம் பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருக்கும். பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருப்பதினால் இது உண்மையான வேதமாக இருக்கிறது. மேலும் இதில் யாராலும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. இதற்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களில் சில மாற்றங்களை மனிதர்கள் செய்து விட்டார்கள். ஆனால் குர்ஆனில் மட்டும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியவில்லை. அதன் காரணமாக இது உண்மை வேதமாக இருக்கிறது. ஏன் குர்ஆனில் மட்டும் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், இந்த குர்ஆனை மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனை ஓதினால் உள்ளத்தில் மனப்பாடம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை எளிமையாக அமைத்திருக்கிறான். கண் தெரியாத மனிதர்கள் கூட அடுத்தவர்கள் ஓதுவதை கேட்டு குர்ஆனை மனப்பாடம் செய்து விடுகிறார்கள். எவர்கள் தவறான முறையில் அந்த குர்ஆனை திருத்தி எழுதினாலும் உடனே மனிதர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதன் காரணமாக யாராலும் எந்த மாற்றமும் செய்ய முடியாத உண்மை வேதமாக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய சத்தியமான உண்மை வேதமாக இருக்கிறது. சூரத்துல் நஹல் 89வது வசனத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தை உங்களின் மீது நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அனைத்து விளக்கங்களையும் பொதிந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் உண்மையானதாக இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான வேதமாக இருப்பதினால் இது உண்மையான வேதம். சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு அதிகமான கருத்துக்களை உள்ளடக்கி இருப்பதினால் இது சத்தியமான உண்மையான வேதமாக இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை புரிந்து நற்செயல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
0: நின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: ஒன்னு எங்க அக்கா திரும்பி கால் பண்ணி கேப்பாங்க போன் அடிச்சியான்னு.
2: மனசு வருது அவங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு கேக்குறதுக்கு.
1: ஹஸ்பண்ட் சைட்ல வந்து எல்லாமே சொல்லுவாங்க எமர்ஜென்சியா கொடுக்க கூடாது, ஏன்னா வந்து போன் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அன்சரே பண்ண மாட்டாரு, ஏன்னா அவர் சைலன்ட்ல போட்டுருவாரு போனை, அவர் ஐடில இருக்கிறதுனால மீட்டிங்கே இருப்பாங்களா, மாத்திரத்துக்கு மறந்துடுவாரு, அதுதான் அவரோட பிரச்சனையே.
2: உங்களுக்கு மட்டும் அந்த நிலைமையா இல்ல மத்தவங்க அடிச்சாலும் இதே பிரச்சனையா?
3: எனக்கு என்னமோ நீங்க கூப்பிட்டாலும் அது செய்யறாரு.
1: எல்லாருமே அப்படிதான் ஆபீஸ்ல எல்லாம் எல்லாருமே வந்து டீம்ஸ்ல தான் கான்டாக்ட் பண்ணுவாங்களா, ஈவன் சண்டே கூட போன் சைலன்ட்ல இருக்கா பாத்துக்கோங்களேன்.
2: ரொம்ப அமைதியை தேடி போறவர் போலயே.
3: அக்கா அக்கா 48 மணி நேரம் தாண்டிருமோ
1: அவங்க, அது அப்பையில இருந்து இப்ப இருக்கா அப்படிதான்.
3: என்ன
2: பண்றது, சமாளிச்சுதான் ஆகணும்ல,
3: ஒரு பக்கம் கணவர் ஒரு பக்கம் அக்கா.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ஒவ்வொரு பாடலும் அந்த பாடலுக்குள்ளார இருக்கிற வரிகள் அப்படின்னு சொல்லும் போது எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க அந்த பாடலாசிரியர் அப்படின்னு யோசிக்க வைக்குது. அதாவது கப்பலே கப்பலே காதலி கப்பலையெல்லாம் சரிதா, ஆனா கத்தி கப்பலை இதயத்தை கிழித்தாயின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு கத்தி கப்பலுக்கும் இதயத்தை கிழித்தாயும் நான் நினைக்கிறேன். அதனாலதான் பாடலாசிரியர்களை கவிஞர்கள் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக கே கே சுனிதா கொண்டு வரக்கூடிய காக்க காக்க திரைப்பாடலை நம்ம கேட்க போறோம். 20 ஆண்டுகள் திருமண நிறைவு நாளை முன்னிட்டு நடிகர் சூர்யா நடிகை ஜோதிகா இருவரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்பொழுது சமீபத்தில் சமூக வலைதளங்களில் அவங்களுடைய புகைப்படங்கள் வெளி வந்திருக்கின்றன. அதாவது 20 ஆண்டுகள் அவங்களுடைய திருமண நிறைவு நாளை முன்னிட்டு அவங்க வந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க ஒன்றாக. இது வந்து 20 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு எடுத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ரீக்ரியேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது ஆரம்ப காலத்தில் அவங்க அன்பு கொண்ட காலம் தொடங்கி இப்பொழுது வரை அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து புகைப்படங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆக காக்க காக்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும், சூர்யா ஜோதிகா. சரி, பாடலை கேட்கலாம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் நாம இணைந்திருக்கின்றோம். சரி, எப்பொழுது கேட்டாலும் ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொன்னா ஏ ஆர் ரமணன் கூடிய இசையில வெளிவந்திருக்கும் பாடல், குறிப்பா அடுத்த பாடல் வரப்போகின்றது. அமைதியாக சில நேரங்களில் இருக்கும்போது அமைதி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து தெரியும். சில நேரங்களில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அமைதியாக இருக்கும்போது தான் மனசுக்குள்ள உள்ள குரல் நமக்கு தெளிவாக கேட்கும் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா சத்தங்களில் அந்த நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த குரல் கேட்காமலே போயிடும் அப்படின்னு. அதனால சில நேரங்களில் பரபரப்பாக நம்ம சுற்றி கொண்டே இருப்போம், சுழன்று கொண்டே இருப்போம், தனியாக நமக்கான அந்த அமைதியான நேரத்தை கைபேசி எல்லாம் கொஞ்சம் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு நமக்கான அந்த நேரத்தை நம்முடைய குரல் நமக்குள்ளே கேட்கின்றதா அப்படிங்கிறத பார்ப்போம். கேட்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அமைதியாக இருக்கும்போது நமக்கும் ஒரு லேசான ஒரு நிம்மதியும் கிடைக்கும். பரபரப்பு இல்லாத அந்த நிம்மதி சில நேரங்களில் நம்முடைய அழுத்தத்தை நமக்கு தெரியாமலே குணமாக்கும்.

0: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: வணக்கம், நான் சஸ்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவுதான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவை வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர் கம்பீலங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசிய ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
2: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: டிவி.
1: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
2: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
1: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
2: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
1: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
1: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
2: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமைது.
1: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
2: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
2: மின்னல்
3: மூளைக்குள்ள 1000 வேல் இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் FM கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். வணிகம், முதலீடு, இலக்கவியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் கடப்பாட்டை மலேசியாவும் கம்போடியாவும் வெளிப்படுத்தியுள்ளன. அத்துடன் எல்லை கடந்த வன்முறைகளை களையெடுப்பதிலும் இருதரப்பும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். கம்போடிய துணை பிரதமரும் பன்னாட்டு ஒத்துழைப்பு வெளியுறவு அமைச்சருமான பிராக் சோகோன் இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு மலேசியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் மலேசிய அணியின் அடைவு நிலை ஒட்டுமொத்த மலேசியர்களை பெருமைப்படுத்தியுள்ளது என துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் அமிரி கூறியுள்ளார். 2010 பின் தேசிய அணி 8 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களுடன் சிறந்த நிலையில் போட்டியை நிறைவு செய்துள்ளதை அவர் பாராட்டியுள்ளார். தங்க இலக்கை கடந்து கிடைத்துள்ள இந்த வெற்றி மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். 2027 வரவு செலவு திட்டத்தில் தரமான வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் திறன் மேம்பாட்டிலும் கவனம் செலுத்தப்படுவது அவசியம் என மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகம் UPNM பொருளாதார தற்காப்பு மூத்த விரிவுரையாளர் டதோனூர் சுரையா முகமது சவுடி கூறியுள்ளார். உற்பத்தி திறனையும் குடும்ப வருமானத்தையும் அதிகரிப்பதில் அது பலனளிக்கும் என்றார் அவர். கருங்கடல் பகுதியில் உள்ள ரஷ்ய சுற்றுலா விடுதி மீது யுக்ரைன் நடத்திய திருகூர்த்தி தாக்குதலில் சிறார் 3 உட்பட 6 பலியாகினர், 40 பேர் காயமடைந்ததாக வட்டார ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கிரீமியா பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 4 பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. 2023-2030 உலக கிண்ணம் வரை அமெரிக்க ஆடவர் தேசிய கார்பந்து அணியின் பயிற்றுநராக தொடர்வதற்கான ஒப்பந்தத்தில் மௌரிசியோ பொத்தெச்சினோ கையெழுத்திட்டுள்ளார். செல்சியிலிருந்து வெளியேறிய 54 மௌரிசியோ கடந்த 2024 அமெரிக்க அணியின் பயிற்றுநராக நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையிலான அந்த அணி உலக கிண்ணத்தின் குழு நிலையிலான சுற்றில் முதல் நிலையை பிடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழியோடு தொடர்ந்து நீங்கள் வளம் வந்து கொண்டே இருக்கின்றீர்கள். இதை கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சி தான் இல்லையா? சரி, இனிய பாடல்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் இன்றைக்கு நீங்கள் பேச போறீங்க, அதனால ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. என்ன தலைப்பு அப்படிங்கறத பாத்துடலாம். ஒரு பாடலுக்கு பிறகு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மின்னலுடைய பாடலை தான் நீங்க கேட்க போறீங்க. ஜேயுடைய சீல் அருள் எழுதியிருக்கக்கூடிய வரிகள்ல பாடல் வருகின்றதை கேட்கலாம்.

சரி, நேரம் இப்பொழுது 10:11. சரி, காற்றின் மொழி நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். சரி, இந்த வேளையில நம்ம வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், உங்களுக்கான ஒரு தலைப்பு காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. இது வந்து தலைப்பு கொஞ்சம் எப்படி சொல்றது, பாரமா இருந்தாலும் அதை நீங்க அவ்வளவு பாரமா எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்றேன், ஏன்னா மாதம் 8வது மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கோம். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஒரு 3 மாதத்துக்கு முன்பா அல்லது ஒரு 4 மாதம் நினைக்கிறேன், இருக்கலாம் 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்கு முன்பா நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது இந்த ஆண்டுக்கான திட்டம்லாம் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பலரும் அழைச்சி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து டயட்ல போறேன், அப்புறம் வந்து என்னுடைய அன்றாட விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு வேற ஏதாவது ஒன்று செய்யலாம், புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. சரியா, அது ஆரம்ப நிலையெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுதான் இப்போ கேட்க போறேன், எப்படி போயிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. அதைதான் நீங்க அழைச்சு சொல்ல போறீங்க. 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 எப்படி ஆரம்பிச்சதெல்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்கா, அல்லது இனிமேல் தான் மீண்டும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல வரலங்க விட்டுருவோம் அப்படிங்கிறீங்களா, அதை நீங்க என்கிட்ட சொல்லுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மின்னல் அறிவிப்பாளர் அஸ்வினி அவங்க வந்து இப்பதான் சலங்கை பூஜையை முடிச்சிருக்காங்க. ஆக அவங்க பேசும்போதே அந்த மேடையில சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா, 17 வயதுலேருந்து 47-50 வயதுக்குட்பட்டவங்க நிறைய பேர், குறிப்பாக பெண்கள் வந்து சலங்கை பூஜையில கலந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களும் பங்கேற்றிருந்தாங்க, நடனத்தை பரதத்தை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆக வயது அப்படின்னும் போது கலைக்கு வயது கிடையாது, உங்களுடைய ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் நிச்சயமா வயதே கிடையாது. அப்படியாக ஏதாவது ஒன்று புதிதாக இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா இங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அல்லது அன்றாடம் எழுதணும் அல்லது படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யாராவது தொடங்கியிருக்கீங்க, அல்லது புதிதாக AI நிறைய இலவசமாக பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க, அதை நான் கத்துருக்கேன், இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன், அது என்னன்னே தெரியாது, ஆனால் என்னதான் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அந்த வட்டத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கீங்களா, அதையும் நீங்கள் அழைச்சி சொல்லலாம். மற்றவங்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நிச்சயமாக அது வந்து ஒரு ஆர்வமாகவும் இருக்கும், இவ்வளோ பேர் இதை செய்திருக்காங்களா, இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். நீங்க அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

சாந்தினி நம்ம அழைச்சிருந்தாங்க. அவங்க வந்து சகாமோட்லேருந்து நம்மளை அழைச்சி பேசியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒன்று, ஏன்னா அதை புரிஞ்சுக்கொள்வதற்கே எனக்கு ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கூட இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இலவச பயிற்சிகள் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் இணையம் வழியாக பார்த்துட்டு அதுக்குள்ளே போய் அதை சார்ந்து இப்போ தேட ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு கிரகிக்க முடிகின்றது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உலகம் வந்து இதுக்கு அடுத்து எதை நோக்கி போகுதுன்றது அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவு தான், அது ஏஐ தான். அதனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை வந்து நான் இப்பொழுது இந்த தேடலில் இருக்கேன், அது எனக்கு ரொம்ப முக்கியமாகவும் இருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இப்பொழுது ஐடி துறையில் இருக்கிறதுனால பெரும்பாலானவர்கள் வந்து அதனை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நான் பின்தங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அழைச்சி சொல்லியிருந்தாங்க. அப்படியாக புதிய விஷயங்களை அல்லது ஏற்கனவே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததை நீங்கள் எதை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, அல்லது புதிதாக ஒன்றை வந்து இப்பொழுது அதை நோக்கி நான் பயணம் செய்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக நம்ம அழைச்சி சொல்லலாம். குறிப்பாக ஒரு சிலருக்கு வந்து இந்த நீச்சல் பயிற்சிக்கு போகணும் அப்படிங்கிறது, ரொம்ப நீச்சல் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் என்ன செய்வது, நேரம்லாம் இருக்காது, எப்படியாவது போயிடணும், ஒரு தடவை அது நம்ம வந்து கற்றுக்கணும், அது ஆபத்து அவசரத்தில் வந்து நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இப்போ வந்து சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பெண்கள் வந்து அதிகமாக நீச்சல் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அதே வேளையில் நிறைய பேர் இப்பொழுது கொஞ்சம் வயது ஆனவர்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அதிகமாக மலை ஏற தொடங்கி இருக்கின்றார்கள். ஆங்காங்கே நம்ம வந்து வார இறுதிகளையும் பார்க்க முடியுது. இப்படி நீங்கள் உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தாண்டி புதிதாக என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க, அல்லது சிலவற்றை நீங்கள் வந்து புதிதாக நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி

0: கரையிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா

0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நான் சிவஞானவதி பேசுறேன்.
0: சிவஞானவதி எங்க இருந்தீங்க?
1: நான் ஷாலாம்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சிவஞானவதி.
1: சரி, நாங்க வந்து ஒரு பெட்மிண்டன் பிளேயர், ஸ்கூல் டைம் பிளேயர்ஸ் தான். சோ அதுக்கப்புறம் நம்ம படிப்பு, அப்படியே வேலை, அப்புறம் கல்யாணம், பிள்ளைங்க, இப்படியே அந்த இதுல அந்த லைஃப்லயே வாழ்ந்துட்டு. ஆனா இப்படி பெண்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு வாய்ப்பு இப்படி வெளியே இருக்குது எங்களுக்கு தெரியாது. சோ நானும் என் தங்கையோ வந்துட்டு ரொம்ப ஆர்வம், இது ரொம்ப ஆர்வம் எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. போய் குரூப் இருக்காங்க, அவங்க கூட போய் சேர்ந்து விளையாடலாம் தெரியாது எங்களுக்கு. இப்ப ரீசன்லி போன வருஷம் எட்டாம் மாசம் இதே டைம் தான் ஒரு ஃப்ரெண்ட் மூலமா எங்களுக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பேட்மிண்டன் டீம் இருக்காங்க, எல்லா இந்தியன்ஸ் உமன்ஸ் இருக்காங்க. அது தெரிஞ்சு அப்புறம் நாங்க போய் விளையாட ஆரம்பிச்சிட்டோம்.
0: திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க?
1: ஆமா, இப்ப விடுறதும் இல்ல,
0: வாரம் வாரம் இறங்கிறது தான்.
1: எவ்ரி மண்டே தர்ஸ்டே, முடிஞ்சா ஃப்ரைடே கூட நாங்க தனியா போவோம். அந்த மாதிரி அவ்வளவு இன்வால்வ்மெண்டா வந்துட்டு நம்ம
0: வாழ்த்துகள். வாழ்த்துகள் உங்க தங்கைக்கும் வாழ்த்து சொன்னு சொல்லுங்க. குறிப்பா இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கீங்க பாருங்க.
1: டீம் வந்துட்டு
0: வாழ்த்துகள். வாழ்த்துகள். வாழ்த்துகள் வாழ்த்துகள். உங்க குழுவினருக்கு எங்களுடைய பாராட்டுகளை சொல்லிருங்க. நன்றி, வணக்கம். இப்படியாக நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆசையே இருக்கும், ஆனா பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீண்டும் இறங்கி இருக்காங்க. அதுவும் பூப்பந்து அப்படின்னும் போது அது நமக்கு ஒரு உடற்பயிற்சி தான். வயது ஆனாலும் கூட ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நமக்கு தேவைதான். அதே வழியில நம்ம ஆசைப்பட்டதை மீண்டும் செய்யும் போது அது உண்மையிலே நமக்கான ஒரு உந்து சக்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த வேளையில பலர் வந்து பூப்பந்து அப்படின்னு சொல்லும் போது பல பெண்களும் இப்ப இறங்கி இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த வெளியிலே வாழ்த்துக்களை சொல்லி இந்த பாடலை உங்களுக்கு கொடுத்துறோம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பெருமைப்படத்தக்க வகையில் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்த மலேசிய அணியினருக்கு பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்தார். தேசிய அணியின் வெற்றிக்கு பங்களித்த பயிற்றுநர்கள், அதிகாரிகள் என வெற்றிக்கு ஆதரவாக விளங்கிய அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். காமன்வெல்த் போட்டியில் மலேசியா 8 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10ஆம் இடத்தை பிடித்தது. நாட்டின் எல்லை பாதுகாப்பு விவகாரத்தில் செயலாக்க நிறுவனங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க மலேசிய வான் போக்குவரத்து நிறுவனம் MAHV முழு கடப்பாடு கொண்டுள்ளது. அண்மையில் மலேசிய விமானி ஒருவர் போதைப் பொருள் கடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் MAHV இவ்வாறு தெரிவித்துள்ளது. ப்ரோடுவா நிறுவனம் அதன் அக்ஸியா வாகனத்தின் விலையை 4,700 ரிங்கிட் வரை சிறப்பு கழிவு வழங்குகிறது. இதன் மூலம் இந்நாட்டின் வாங்கும் சக்திக்குட்பட்ட கணக்கச்சிதமான வாகனம் என்ற அடையாளத்தை அது நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. நிறுவனத்தின் ஆற்றல் அதிகரித்ததை தொடர்ந்து இந்த விலை குறைப்பு சாத்தியமானதாக ப்ரோடுவா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டதோஸ்ரீ ஜைனில் அபினின் அகமட் தெரிவித்தார். இந்தோனேசிய பயணிகள் படகு ஒன்று தீப்பிடிப்பதற்கு முன் பல வெடிச்சத்தங்களை கேட்டதாக உயிர் தப்பி பிழைத்தவர்களுள் சிலர் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்தில் 5 பலியாகினர். பலர் கடலில் குதித்து உயிர் தப்பியுள்ள வேளை ஒரு நாளுக்கும் மேல் தேடி மீட்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. சுலாவேசி தீவில் சுராபயாவிலிருந்து மக்காராசருக்கு புறப்பட்ட அந்த படகில் 236 பேர் பயணம் மேற்கொண்டிருந்தனர். காசாவில் உணவு பாதுகாப்பிலும் சிறார் ஊட்டச்சத்திலும் மேம்பாடு இருந்தாலும் இன்னும் 1.4 மில்லியன் மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டுள்ளனர். உணவு அமைப்பிலும் அத்தியாவசிய பொது சேவையிலும் தடை ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அங்கு இன்னும் பல குடும்பங்கள் மனிதநேய உதவிகளை சார்ந்துள்ளன. இவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய வட்டாரத்துக்கான ஐநாவின் சிறப்பு துணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ரமேஷ் அலக்பரவ் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழியில் நாம் மலரும் நினைவுகளில் இணைந்திருக்கின்றோம். சரி, உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா டிக்டாக் பக்கம் வாங்க, வந்து அங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் என்ன அப்படின்றத பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அந்த பாடல்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் இடம்பெற காத்திருக்கின்றன. இப்பொழுது தொடக்க பாடலுக்கு நாம செல்லவிருக்கின்றோம்.

0: மீன் டாட், ஹவ் டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ டு?

0: பள்ளிக்கூடமா?
1: டிக்டாக் வழியாக நம்ம நேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். காற்றின் மொழியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோட நான் பொன்கோகிலம் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். அந்த வகையில் செபஸ்டி அம்மாள் ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. ஏம் ராஜா பி பானுமதி கொண்டு வரக்கூடிய பாடல் நிஜமா உங்களுக்கும் பிடித்த பாடல் தான் இந்த பாடல். அதே வழியில் டிக்டாக்ல பலரும் பல பாடல்களை கேட்கும் போது அதை நம்ம தேர்வு செய்யும் போது அடிக்கடி கேட்டிராத பாடல்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வானொலியின் வழி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கும் அது இனிமையை கொடுக்கக்கூடிய பாடலாக அமையும் இல்லையா? சரி, அடுத்ததாக செபஸ்டி அம்மாள் கேட்டிருக்கக்கூடிய பாடல்.

ராஜா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். அடுத்ததாக ராமூத்ரிக்காக ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலை விரும்பி கேட்ட பாஸ்கி அவர்கள் கேட்டிருக்கின்றார். டிக்டாக் வழியாக சீர்காழி கோவிந்தராஜன் டிஎம்எஸ் கொண்டு வரக்கூடிய பாடல்.

மலரும் நினைவுகளில் நிச்சயமாக பாடல்கள் யாவும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கும். பி சுசிலா, கே ஜே யேசுதாஸ் கொண்டு வந்த அந்த பாடலை கேட்டீர்கள். ஒவ்வொரு பாடலும் பலமுறை கேட்டாலும் கூட ஒவ்வொரு முறையும் அந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேட்கும்போது நிச்சயமாக, அதாவது கொஞ்ச நாள் கழித்து கேட்கும்போது நிச்சயமாக அந்த பாடல் ஏதோ ஒரு மெல்லிய உணர்வினை உரசி செல்லக்கூடிய வகையில் தான் அமையும். அந்த வகையில் அடுத்து ஏம் ராஜா கொண்டு வரக்கூடிய பாடல்

வானம்பாடி திரைக்காக பி சுசிலா கொண்டு வந்த பாடல். அந்த பாடல் நேரம் இப்பொழுது 11:46. அடுத்த பாடலோடு LR ஈஸ்வரி வருகின்றார்.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த இனிய இரவில் உங்களோடு சிந்திக்க சில நிமிடங்கள். நீண்ட காலமாக ஒரு இளைஞன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தான். அவன் தாயகம் திரும்பிய பொழுது அவன் பெற்றோரிடம் ஒரு மார்க்க அறிஞரை காட்டுங்கள், அவரிடம் எனக்கு 3 கேள்விகள் கேட்க வேண்டும் என்றான். அவனது பெற்றோரும் அவனை ஒரு மார்க்க அறிஞரிடம் அழைத்துச் சென்றார்கள். இளைஞன் கேட்டான், நீங்கள் யார்? என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களால் முடியுமா என்றான். அந்த மார்க்க அறிஞர் கூறினார், நான் அல்லாஹ்வின் அடிமை, இறைவன் நாடினால் உனக்கு பதிலளிக்க முடியும் என்று நம்புகிறேன் என்றார். இளைஞன் கேட்டான், சரி, எனக்கு 3 கேள்விகள் இருக்கிறது உங்களிடத்தில். 1, இறைவன் இருக்கிறானா? அப்படி இருந்தால் அவனின் உருவத்தை எனக்கு காட்டுங்கள். 2, தக்தீர் அதாவது விதி என்றால் என்ன? 3, ஷைத்தான் தீயால் படைக்கப்பட்டவன் என்றால் இறுதியில் அவனை ஏன் தீயினாலான நரகத்தில் அல்லாஹ் போட வேண்டும்? அது அவனுக்கு வலிக்கப் போவது இல்லை. ஏனென்றால் நரகமும் ஷைத்தானும் நெருப்பால் படைக்கப்பட்டவைகள். அல்லாஹுக்கு இது கூட தெரியவில்லையா என்றான். உடனே மார்க்க அறிஞர் அந்த இளைஞனை ஓங்கி ஒரு அறை அறைந்தார். அந்த இளைஞன் வலியோடு, என் மேல் ஏன் கோபம் கொள்கிறீர்கள் என்றான். மார்க்க அறிஞர், நான் ஒன்றும் கோபம் கொள்ளவில்லையே, உன்னுடைய கேள்விகளுக்கு பதில்தான் கூறினேன், அவ்வளவுதான் என்றார். இளைஞன் வியப்போடு, என்ன, பதில் கூறினீர்களா? ஆம், பதில்தான் கூறினேன். நான் உன்னை அடித்த பிறகு நீ அதை எப்படி உணர்கிறாய் என்றார். வலிக்கிறது என்றான். மார்க்க அறிஞர் கேட்டார், வலியை நம்புகிறவனா நீ? ஆமாம், நம்புகிறேன் என்றான். அப்படியென்றால் அதன் வடிவத்தை எனக்கு காட்டு என்றார். என்னால் முடியாது என்றான் அந்த இளைஞன். மார்க்க அறிஞர் சொன்னார், இதுதான் உன்னுடைய முதல் கேள்விக்கான பதில் என்றார். இறைவனின் உருவத்தை பார்க்காமலே அவனை உணர முடியும் என்று சொல்லிவிட்டு மேலும் தொடர்ந்தார், நேற்று இரவு நான் உன்னை அடிப்பேன் என்று கனவு கண்டாயா? இல்லை. இன்று என்னிடம் அடி வாங்குவேன் என்று நினைத்து பார்த்தாயா? இல்லவே இல்லை. மார்க்க அறிஞர் சொன்னார், இதுதான் தக்தீர், விதி என்று சொல்லிவிட்டு மேலும் தொடர்ந்தார். அறிஞர் கேட்டார், என் கை எதனால் படைக்கப்பட்டது? சதையால், எலும்பால், இரத்தத்தால் ஆனது என்றான். உம்முடைய முகம்? சதையால், எலும்பால், இரத்தத்தால் தான் ஆனது என்றான். இப்ப அறிஞர் கேட்டார், நான் அறிந்தது உனக்கு வலித்ததா? ஆமாம், வலித்தது. அறிஞர் சொன்னார், இதுதான் உன்னுடைய 3 கேள்விக்கான பதில் என்று. ஷைத்தானும் நரகமும் தீயால் படைக்கப்பட்டவையாக இருந்தாலும் இறைவன் நாடினால் அது ஷைத்தானுக்கு கடும் வேதனை தரக்கூடியதாக அமையும் என்று சொல்லி முடித்தார். இதே போல ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடினமான கேள்விகளை கேட்டு அவர்கள் பதில் சொல்ல முடியாத நிலையில் இஸ்லாம் மார்க்கத்தை போலி மார்க்கம் என்று முத்திரை குத்த மக்கா குறைஷிகள் திட்டம் தீட்டினார்கள். இதற்காக அவர்கள் இருவரை தேர்ந்தெடுத்து மதீனா நகருக்கு அனுப்பினார்கள். அவர்கள் அங்கு சென்று யூத வேத குருக்களை சந்தித்து ஆலோசனை செய்தனர். அதற்கு அவர்கள், 3 கேள்விகளை அந்த முஹம்மதிடம் கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். 1, கடந்த காலத்தில் வாழ்ந்த வாலிபர்களின் அதிசய வரலாற்றை பற்றி கேளுங்கள். 2, பூமி முழுவதும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை சுற்றித்திருந்த அந்த அரசரை பற்றி கேளுங்கள். 3, உயிரை, ரூஹை பற்றி கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். இந்த கேள்விகளை குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டனர். அப்போது நபிகளார், நாளை வாருங்கள், பதில் சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்போது இன்ஷா அல்லாஹ் என்பதை கூற மறந்துவிட்டார்கள். இதனால் இறை செய்தி வஹி பல நாட்களாக வரவில்லை. விடை கூற தெரியாமல் விழிக்கிறார் முஹம்மத், அல்லாஹ் அவரை கைவிட்டு விட்டான் என்று குறைஷிகள் கேலி செய்தார்கள். நபிகளாரோ, இறைவா வஹி வரவில்லையே என்று இறைஞ்சினார்கள். நபியே, இன்னும் எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நாளை நான் அதை செய்பவனாக இருக்கிறேன் என்று கூறாதீர்கள், ஆயினும் இன்ஷா அல்லாஹ் கூறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இறை செய்தி இறங்கியது பிறகு அதில் குறைஷிகளின் கேள்விகளுக்கான பதில்களும் இருந்தன. இதை அவர்களிடம் கூறி தான் இறை தூதர் என்பதை நிரூபித்தார்கள் பெருமானார். இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் என்ற வார்த்தை இறைவன் மீது பெரும் நம்பிக்கை வைத்து சொல்லப்படுகின்ற பொருள் பொதிந்த வார்த்தையாகும். இதை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இறைவனை நம்புகின்ற அனைவருமே பயன்படுத்தலாம். இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைத்து இன்ஷா அல்லாஹ் என்று நாம் திட்டமிடுகிற எல்லா காரியங்களுக்கும் சொல்லிக் கொள்வோமாக. ஆமீன். இன்றைய நாளை இனிமையாக்கி எங்கள் இறைவா, நாளை பொழுதை நன்மையாக்கி தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி. #பஞ்சாரன் ஜாக்கிம்.

மனதளவில் காற்றின் மொழிக்கு நாம விடை கொடுக்க போகின்றோம். அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் மீண்டும் நாம எப்ப சந்திக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு இசையும் இசையும் நிகழ்ச்சியில பிற்பகல் மணி 1 சந்திக்கவிருக்கின்றோம். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவான நாளாக அமைந்திருக்கலாம். நாளைய பொழுது நல்ல பொழுதாக மலரட்டும். அனைவருக்கும் இரவு வணக்கம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் சைனி பேசுறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்துல நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 ல் இருந்து 1 மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.

இறங்கிய காற்றாய், புதுமை நிறைந்த பாடலாய், நிலவின் மஞ்சள் மழையாய், நித்திரையில்லா அலைகளாய், மழை சுமக்கும் மேகங்களாய், மனதில் ததும்பும் நினைவுகள்.

நேற்றின் கால் சுவடாய் நெஞ்சில் பதிந்த நினைவுகள் இதயத்தை ஏடாக்கி வாழ்க்கை எழுதிய குறிப்புகள் இரு விழியில் வானவில்லாய் வந்து போகும் நினைவுகள்.

குழந்தைகளின் கிறுக்கல்களாய் கோடில்லா ஓவியமாய் பிடிக்காத நாட்காட்டி தாள்களாய் மனதில் படர்ந்துவிடும் மழைக்கால செடிகளாய் சில நேரம்

முகம் காட்டும் சில நினைவுகள், கண்மூடி தூங்கையிலே தலை காட்டும் சில நினைவுகள், என்றும் பொக்கிஷமாயிருப்பதும் நீங்காத நினைவுகள்.

நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை இன்றைய பாடல் தொகுப்பு கிருபாசினி நடராஜன்.

0: பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதும்.

0: ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டு உங்க வேலைய பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்போ இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடல்.

0: வணக்கம், நான் சஸ்மானன். நான் சமையல்துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டுகள் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்களை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர்க்கு மீளங்களை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: நமக்குரா துரவ வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அடல் பறக்கும்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

0: அறிவியலும் ஆன்மீகமும் பேராசிரியர் டாக்டர் ஜெயபாலன்.
1: வேகமாக வாழ்வது மட்டும் வெற்றி அல்ல, சமநிலையோடு வாழ்வதே வெற்றி. அது என்ன சமநிலை? மருத்துவ அறிவியலில் இன்று அதிகமாக பேசப்படும் சொல் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம். மனிதன் தொடர்ந்து பரபரப்பாக வாழும் பொழுது அவனுடைய உடலில் கார்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கின்றது. ஒரு நாள் இரண்டு நாள் இப்படி சுரந்தால் அது பிரச்சனை இல்லை, ஆனால் மாத கணக்கிலும் ஆண்டு கணக்கிலும் அது தொடர்ந்தால் என்ன நடக்கின்றது? இரத்த அழுத்தம் உயர்கின்றது, இதனால் நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது, வயிற்று புண்கள் உருவாகின்றன, உடல் பருமன் அதிகரிக்கின்றது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்றது, இறுதியில் உயிருக்கு ஆபத்தான நோய்கள் தோன்றுகின்றன. இதற்கெல்லாம் மூல காரணம் ஸ்ட்ரெஸ் என்ற மன அழுத்தம். அதனால் அறிவியல் இன்று ஒரு முக்கியமான உண்மையை சொல்கின்றது, நம்மை முதலில் கொள்வது நம்முடைய வேலை அல்ல, வேலை செய்யும் இதன்தான். நண்பர்களே, ஒரு உண்மை கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனக்கு நெருக்கமான நண்பர் ஒருவர், இடைநிலை பள்ளி ஆசிரியர், மிகுந்த திறமை உள்ளவர், அழகான குடும்பம், இரண்டு குழந்தைகள். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று. காலையில் ஆசிரியர் பணி செய்வார், மாலையில் டியூஷன் சொல்லிக் கொடுப்பார், இரவில் காப்புறுதி முகவராக பணி செய்வார், வார இறுதியில் கூட ஓய்வு இல்லை, உடற்பயிற்சி இல்லை, சரியான உணவு இல்லை, போதுமான உறக்கம் இல்லை. சில ஆண்டுகளில் அவருடைய உடல் சோர்ந்து போனது, உடல் பருமன் அதிகரித்தது, இரத்த அழுத்தம் அதிகரித்தது. திடீரென்று ஒரு நாள் பக்கவாதம் உண்டாயிற்று. இன்று அவர் சம்பாதித்த செல்வத்தின் பெரும் பகுதி அவருடைய மருத்துவ செலவுக்காகவே செல்கின்றது. இன்று ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையும் இதுதான். மெய்ஞானம் ஒரு கேள்வியை கேட்கின்றது, நீ ஓடுகின்றாய், ஆனால் எதை நோக்கி ஓடுகின்றாய்? நாம் வாழ்க்கையை வெல்ல ஓடுகின்றோமா, அல்லது வாழ்க்கையை இழக்க ஓடுகின்றோமா? புத்தர் இதற்கு ஒரு அற்புதமான வழியை காட்டினார். அவர் அதை தம்மபதம் அல்லது மத்திய மார்க்கம் என்று கூறினார். அளவோடு உண், அளவோடு உழை, அளவோடு உறங்கு, அளவோடு ஆசைப்படு, அளவோடு பேசு, அளவோடு வாழ். இந்த கருத்தை பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரும் கூறுகின்றார். உணவில் அளவு, உழைப்பில் அளவு, உறக்கத்தில் அளவு, ஓய்வில் அளவு என்று கடைபிடிப்பவனே துன்பங்களை வெல்வான். இது ஒரு ஆன்மீக ஸ்லோகம் மட்டுமல்ல, இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட வாழ்க்கை மருத்துவம். மனித வாழ்க்கை என்பது ஒரு மராத்தான் ஓட்டத்தை போன்றது, நீண்ட தூரம் கடக்க வேண்டும். அது ஒரு 100 மீட்டர் ஓட்டம் அல்ல. 100 மீட்டர் ஓட்டத்தில் ஆரம்பத்திலேயே முழு வேகத்தில் ஓட வேண்டும், ஆனால் மராத்தானில் அப்படி செய்தால் பாதி தூரத்திலேயே விழுந்து விடுவோம். வாழ்க்கையும் அப்படித்தான். இளமையில் உடலின் எல்லா சக்தியையும் செலவழித்து விட்டால் முதுமையில் வாழ்வதற்கே சக்தி இருக்காது. மருத்துவம் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றது, ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை சிதைந்திருக்கின்றது. நண்பர்களே, விஞ்ஞானம் நமக்கு உடலை பாதுகாக்க கற்றுத்தருகின்றது, மெய்ஞானம் நமக்கு வாழ்க்கையை பாதுகாக்க கற்றுத்தருகின்றது. விஞ்ஞானம் ஆயுளை நீட்டிக்கின்றது, மெய்ஞானம் அந்த ஆயுளுக்கு அர்த்தம் தருகின்றது. பணம் சம்பாதியுங்கள், உயரங்களை அடையுங்கள், கனவுகளை நிறைவேற்றுங்கள், ஆனால் அவற்றை அடைவதற்காக உங்கள் உடலையும் மன அமைதியையும் குடும்ப மகிழ்ச்சியையும் இழந்து விடாதீர்கள். வாழ்க்கை என்பது 100 மீட்டர் ஓட்டம் அல்ல, அது இறைவன் நமக்கு தந்த நீண்ட மராத்தான். அதை வெல்ல வேண்டுமென்றால் வேகம் மட்டும் போதாது, விவேகம் வேண்டும், சமநிலை வேண்டும், உடல் நலம் வேண்டும், மன அமைதி வேண்டும். இந்த சமநிலை அறிவியல் ஹோமியோஸ்டசிஸ் என்று மருத்துவம் அழைக்கின்றது. அதே சமநிலையை மெய்ஞானம் சமச்சீர் மனநிலை என்று அழைக்கின்றது. அறிவியலும் மெய்ஞானமும் சந்திக்கும் இடம்தான் ஆரோக்கியமான வாழ்க்கை.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் சிறந்த அடைவு நிலையை வெளிப்படுத்தியதுடன் நாட்டிற்கு பெருமை சேர்த்த மலேசிய அணியினருக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டு தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியில் மலேசியா 8 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10ஆம் இடத்தை பிடித்தது. மலேசியாவும் கம்போடியாவும் வர்த்தகம், முதலீடு, இலக்கவியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு, AI, ஹலால் தொழில்துறை, உணவு உத்தரவாதம், மனிதவள மேம்பாடு ஆகிய துறைகளில் வியூக ஒத்துழைப்பினை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. அதில் எல்லை கடந்த குற்றச்செயல்களை முறியடிப்பதில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதும் அடங்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். நெக்ரி சம்பிலானின் 16வது மாநில தேர்தலில் DAP கட்சியின் தலைமைச் செயலாளர் ஆண்டனி லாக் சென்னா தொகுதியை தக்கவைத்துக் கொள்வதில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து மாநில DAP தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக நேற்று அறிவித்தார். கடந்த 22 ஆண்டுகளாக அப்பதவியை வகித்து வந்திருப்பதாக தெரிவித்த போக்குவரத்து அமைச்சருமான லாக் அத்தோல்விக்கு பொறுப்பேற்று அம்முடிவை எடுத்ததாக கூறினார். 2021 ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு சிறை வைக்கப்பட்டுள்ள மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூச்சி பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கம் ICRC பேராளர்களை சந்தித்துள்ளார். நோபல் பரிசு பெற்ற 81 வயது சூச்சியின் உடல்நிலை இருப்பிடம் குறித்து சில ஆண்டுகளாக தெளிவான தகவல் இல்லாத நிலையில் இந்த சந்திப்பு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கான யுக்ரைனிய தூதர் ஒல்கா ஸ்டிஃபனிஸ்தை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். ரஷ்ய தாக்குதல்களை தடுக்க அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பெறும் முயற்சிக்கு நடுவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் போரால் ஏற்பட்டுள்ள எண்ணெய் விலை உயர்வு காரணமாக முதன்மை எண்ணெய் நிறுவனங்கள் அளவுக்கு மீறிய லாபம் ஈட்டுகின்றன என்று தெரிவித்தார். நவம்பரில் மத்திய தவணை தேர்தல் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல் விலை உயர்வு டிரம்புக்கு முக்கிய அரசியல் சிக்கலாக உள்ளது. அதேவேளை ஜனநாயக கட்சியினர் நாடாளுமன்ற கட்டுப்பாட்டை குடியரசுக் கட்சியிடமிருந்து கைப்பற்ற முயன்று வருகின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான நேர்களே, அருமையான வேளையில் உங்களை எல்லாம் மின்னலப்பம் வழியாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் தோழர் அம்ர் இப்னு அபாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள், நான் நபிகளாரிடம் சென்று யா ரசூலல்லாஹ், இறை நம்பிக்கை என்றால் என்ன என கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் தந்தார்கள், பொறுமையும் சமாஹத் வரையறைய அழங்காது வழங்குவதும் தான் என்று சொன்னார். நாம் உலகில் பொறுமையையும் நிலை குலையா பண்பையும் தன்னுடைய இயற்கை அடையாளமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், அனைத்தையும் தெரிந்தவன், ஞானமிக்கவன், நம்முடைய நிலைமைகளை தேவைகளை அறிந்தவன். அதனால் ஆதரவற்ற கேப்பாரற்ற நிலையில் நம்மை அவன் விட்டுவிடுவானா? விட்டுவிடவே மாட்டான் என்று அசைக்க முடியாத எண்ணம் வேண்டும். அத்துடன் பொறுமையும் வேண்டும். அதே நேரம் அவன் நமக்கு போட்ட உத்தரவை தவறவிடாது ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும்.

அன்பானவர்களே, சில நேரங்களில் நாம் சிலவற்றை வேறு விதமாக எண்ணி பார்க்கிறோம். இதற்கு பின்பும் கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு பரீட்சையாக ஏற்படும் சிரமங்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் போது அவற்றை நாம் பொறுமையுடனும் நிலை குலையா பண்புடனும் உறுதியுடனும் சகித்துக் கொள்ள முடியும். இறைவனின் ஆற்றலின் மீது நம்பிக்கை வைத்தபடி நம்முடைய பொறுப்புகளை மிக மிக சரியாக நிறைவேற்றுவதில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்ற உணர்வை அழுத்தமாக நம்முடைய இதயத்தில் பதிய வைக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கை. சமாகத் என்பது மிக மிக உயர்ந்த குணமாகும். வாழ்வினை உண்மையான குறிக்கோளை அடைவதற்கான பாதையில் முட்டுக்கட்டைகளாக இருப்பவற்றை விட்டு விலகியே இருக்கின்ற நிலைக்கு பெயர்தான் சமாகத். இதை நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி கொண்டு வருவது? இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மன ஆசைகளுக்கோ அறுத்தமற்ற மூட நம்பிக்கைகளுக்கோ அடிமையாக இருக்காமல் அதற்கு மாறாக மிக உயர்வான எண்ணமும் விருப்பமும் அறிவுபூர்வமான முறையில் கொண்டிருப்பதற்கு பெயர்தான் சமாகத் என்பதாகும். சமாகத் என்கின்ற அழகிய பண்பை கொண்டவர் மிக மென்மையான இயல்பும் பரந்த மனப்பான்மையும் கொண்டிருப்பார். பணம் பொருள் என்று வரும்போதும் கூட மிகுந்த தாராள குணத்துடன் நடந்து கொள்வார். தம்முடைய வருமானத்தில் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் செலவிடுவது அவருடைய இயல்பிலே கலந்திருக்கும். பாவ செயல்களிலும் குற்ற செயல்களிலும் மற்றவர்களுக்கு எவ்வளவுதான் ஈர்ப்பும் ஈடுபாடும் இருந்தாலும் தம்மை தடுமாறாமல் இரையச்சத்தோடும் தற்காத்தும் கொள்வார். முஸ்லிம் எந்த நிலையிலும் அடுத்த ஒருவருக்கு கை வாய் இவைகளிலிருந்து இடையூறு செய்யாது வாழ்வாரே, அவர்தான் முஸ்லிம் என்றார்கள் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்று வினாவை எழுப்பி பாருங்கள். அதற்கு பதில் காணும் பொழுது நாம் சரியாக நடக்கிறோமா அல்லது தவறாக செல்கிறோமா என்ற பதில் நமக்கு கிடைக்கும். தவறாக இருந்தால் மாற்றிக்கொள்வோம், சரியாக இருந்தால் தொடர்வோம். வாருங்கள், வல்ல அல்லாஹ் உதவி செய்வான்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் இன்னல் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது. மணி 6:30 ஆயிருச்சு.
1: செவ்வாய்க்கிழமை வணக்கம் இன்னலை இணைகின்றோம். இன்றைய பொழுது நமக்கான ஒரு பொழுது ஆரம்பிக்கும் போதே அப்படியே ஒரு அமைதி, மகிழ்ச்சி, நிதானம், இதெல்லாமே காலையில செவ்வாய் கொடுத்துருக்கு.
0: நிதானமான அமைதியான ஒரு நாளை தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகத்துக்கு ஒருத்தர் பத்திய கதையோட வந்திருக்கிறோம். தேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் டத்தோ அசிசுல் ஹாஸ்னி அவாங், அவரை பற்றியதுதான். காமன்வெல்த் போட்டியில தங்கம் வென்றிருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆனா கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது 2022 அவருக்கு வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சை, ஓபன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது செய்யப்பட்டது. எல்லாரும் என்ன யோசிச்சாங்கன்னா, இதுக்கு பிறகு எங்க அவர் களம் இறங்குறது அப்படின்ட்டு. 2010 பிறகு அவர் வந்து தங்கம் காமன்வெல்த்ல எடுக்கல. அப்போ அவருக்கு ஒரே ஒரு இதுதான் உறுதி, எப்படியாவது காமன்வெல்த்ல நம்ம தங்கம் எடுக்கணும்னு சொல்லி களம் இறங்கினாரு. தங்கத்தோடு நாடு திரும்புகின்றார் ரத்து அசிசுல் அவர்கள்.
1: தங்க மகன் அப்படின்னு சொல்லலாம். வழக்கமா தேவிகன், ஒரு முறை நம்ம வந்து நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு தோல்வி வரும்போது மனசு கொஞ்சம் சோர்வடையும். ஆனா இந்த விளையாட்டு வீரர்களை பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹீரோயிசம், அந்த ஸ்பாட்மேன்ஷிப் சொல்லுவாங்கல்ல, அது வந்து இன்னமும் அதிகமா இருக்கு. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எழுந்து வந்து தங்கத்தோட வருவேன் இருக்காங்க பாத்தீங்களா.
0: ஏன்னா அவர் வந்து ஒரு கங்கணம் கட்டி இருந்தாரு. இது வந்து அவருடைய கடைசி காமன்வெல்த். இதுக்கு பிறகு காமன்வெல்த் போட்டியில அவர் களம் இறங்க மாட்டாரு. அப்படின்னா அங்க ஒரு சாதனையை பட்டச்சிட்டு தான் நான் வரணும் அப்படின்னு கிளாஸ்கோல அந்த ஒரு வெறி தான் அவர் இவ்வளவு தூரம் கொண்டுட்டு போயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகள், எண்ணங்கள் இருந்தா அதை அப்படியே வச்சுக்காதீங்க, அதை வெளியில கொண்டு வாங்க, முயற்சியை கொடுங்க, கண்டிப்பா உங்களாலையும் சாதிக்க முடியும்.
1: அதுக்கான ஒரு செவ்வாய், ஒரு தொடக்க நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையணுங்க, அமையுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்க விட்டீங்கன்னு படிக்கிறதுக்கு.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 19 2026 August 4 செவ்வாய்க்கிழமையில் சந்திக்கின்றோம். முருகன் போற்றி பாடலோடு இன்றைய காலை பொழுதை இனிதையை தொடங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.

0: வணக்கம். மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் அவுட் பேர் வந்து ஹேண்ட் ரொட்டேஷன். சோ தி ஹேண்ட் ரொட்டேஷன் வந்துட்டு நம்மளோட கைகளுடைய தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். நம்மளோட தசைகளை வந்து டோன் பண்ணி கொடுக்கும். முக்கியமா அது லேடிஸ்க்கு வந்துட்டு, பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஒர்க் அவுட் இது. கைகள் வந்து நேரா வச்சுக்கோங்க, அதாவது பக்கவாட்டிலிருந்து நேரடியா நம்ம பறப்பது போல கைகள் வந்து நீட்டி நேராக்கி முன்னுக்கு 20 தடவை சுழற்றணும், பின்னாடி 20 தடவை சுழற்றணும். இதே மாதிரி 4 தடவை இதை நீங்க செய்யணும், முன்னுக்கு 20 தடவை, பின்னாடி 20 தடவை. இத தொடர்ந்து நீங்க செய்யும் போது கண்டிப்பா அதோடைய மாறுதல்களை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: மெர்சல் படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல் மணி 6:44. வாங்க, இன்றைக்கு என்னென்ன செய்திகள் கவனத்தை ஈர்க்கின்றன அப்படின்றத பார்க்கலாம். காமன்வெல்த் போட்டியில் வெற்றியடைந்த மலேசிய குழுவுக்கு பிரதமர் தம்முடைய எக்ஸ் தளத்தின் மூலம் வாழ்த்தினை தெரிவித்திருக்கின்றார். எல்லாருக்கும் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிற விவரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.
1: ஆமா, நம்முடைய பெயரை, நாட்டின் பெயரை உலக அரங்கில் மிளிர வைக்கிறதுல விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சபா சொல்லியே ஆகணும். இந்த பக்கமாக இந்த ஆண்டோட முதல் 7 மாதங்களில் இணைய மோசடி தொடர்பான சுமார் 100,000 உள்ளடக்கங்கள் சமூக ஊடக தளங்களிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன. அது ஒரு வெற்றி மைல்கல்லா பாக்குறாங்க. எனவே இது போன்ற ஒரு ஏதாவது தவறான விஷயங்கள் வரும்போது முன் வந்து புகார் அளிக்கணும், அவ்வளவுதான்.
0: சரிங்க, அடுத்தது கவனத்தை ஈர்த்திருப்பது கம்போடிய துணை பிரதமர் மலேசியாவுக்கு வருகை மேற்கொண்டிருக்கிறார். 2 நாள் அலுவல் பயணத்தில் அவர் பிரதமரை சந்தித்து பல்வேறு துறைகள் பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக இலக்குவியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு, AI, ஹலால் துறை, உணவு பாதுகாப்பு, இது போன்ற துறைகளை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக மலேசியா மற்றும் கம்போடியாவுக்கான அந்த உறவு இருக்கு இல்லையா, 2027 70 ஆண்டை எட்டி பிடிக்கிறது, அது தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்று பிரதமர் பதிவிட்டிருக்கின்றார்.
1: இந்த பக்கமாக 2026 தகவல் சுதந்திர சட்ட மசோதாவை நாளை தேர்வுக்குழு வந்து ஆய்வு செய்து தாக்கல் செய்வாங்க அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு.
0: மற்ற செய்திகளை தெரிந்து கொள்ள பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. இப்போ நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, என்னதான் சொன்னாலும் இந்த ஒரு பொருளை விட்டுட்டு தான் போவோம். ஒண்ணு அலுவலகத்தை போய் சேர்ந்துட்ட பிறகுதான் ஞாபகத்துக்கு வரும், இல்லனா அடுக்குமாடி வீட்டுல இருந்தா காரை எடுத்த பிறகுதான் ஞாபகத்துக்கு வரும். அது என்ன பொருள் அப்படின்றதா இன்றைக்கான கேள்வி.
1: அதாவது இதை மறக்கணும்னா யாரெல்லாம் என்ன கிடையாது, அது எப்படியாவது மறந்துடுவாங்க. ஆனா அந்த மறந்துட்டு தெய்வீக மனசுப்படுற பாடு இருக்கு தெரியுமா, மேல போய் எடுக்கணுமே, திரும்பி வரணுமே, இதனாலயே அந்த ஒரு நாள்ல அந்த பரிதவிப்பா,
0: அது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய தண்ணி பாட்டில விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க அதுக்கு ஒண்ணு வாங்கணும், நீங்க ஒரு அளவு வச்சிருப்பீங்க அதுலதான் குடிக்கணும்னு, அப்போ நீங்க வாங்கி குடிக்கிறதுல பத்தாம போகும், அங்கு செலவாக்குது, இந்த மாதிரி ஐயோ என்னன்னே தெரியலங்க, தினம் தினம் இதுவே ஒரு பெரிய பாடா இருக்கு அப்படின்றீங்களா, கூப்பிடுங்க 03-2282-5733
1: அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க. அதாவது நீங்க எழுதி கூட வச்சிருப்பீங்க ஆனாலும் மறந்துடுவீங்க, என்னங்க அது.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் குமார் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் சோம்பலாகவும் சோர்வாகவும் இருப்பான். ஒரு நாள் பூங்காவில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு முதியவர் மிகவும் சுறுசுறுப்பாக நடந்து உடற்பயிற்சி செய்வதை பார்த்தான். ஆச்சரியத்துடன் அவரிடம் கேட்டான், ஐயா, உங்கள் வயதிலும் எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள்? முதியவர் புன்னகைத்து சொன்னார், நான் ஆரம்பத்தில் தினமும் 5 நிமிடம் மட்டும் நடக்க ஆரம்பித்தேன். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தையும் முயற்சியையும் அதிகரித்தேன். உடற்பயிற்சி என்பது ஒரு நாளில் மாற்றத்தை தருவதல்ல, அதை தொடர்ந்து செய்வதுதான் வெற்றியை தருகிறது. அந்த வார்த்தைகள் குமாருக்கு மிகவும் ஊக்கம் கொடுத்தன. அந்த நாள் முதல் அவனும் தினமும் சிறிது நேரம் நடக்க ஆரம்பித்தான். வாரங்கள் கடந்த போது அவனுடைய உடலில் வலிமையும் சுறுசுறுப்பும் மன உறுதியும் அதிகரிக்க ஆரம்பித்தன. அவன் முன்பு விட மிகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறினான். இந்த கதையை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் நடப்பதில்லை. தினமும் செய்யும் சிறிய முயற்சிகள் தான் பெரிய வெற்றிகளை உருவாக்குகின்றன. உடற்பயிற்சி என்பது சில நாட்கள் செய்யும் ஒரு செயல் அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல பழக்கம். இன்று 5 நிமிடம் ஆரம்பியுங்கள், நாளை அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தொடர்ச்சியான முயற்சியே ஆரோக்கியமான வாழ்க்கையின் ரகசியம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குண

0: 6:55 வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: சரி, எந்த ஒரு விஷயத்த பொருளை நீங்க அடிக்கடி மறக்கறீங்க?
2: என்ன
1: தெரியுது, தொலைபேசி பிடிக்கல.
2: அது உண்மையில எனக்கு பிடிக்கல.
1: தெய்வமே,
2: உங்களை
1: தொடர்புல இல்லாம வைக்க முடியுமா? நீங்க கையோட தான் வச்சிருக்கணும் கை தொலைபேசி. இல்ல
0: நன்றி ராதா.

0: மலேசியாவும் கம்போடியாவும் பல்வேறு துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம். நாடு ஆசியாவின் முன்னணி தாவர மூலிகை புத்தாக்க மையமாக திகழ இலக்கு வரையப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் சிறந்த அடைவு நிலையை வெளிப்படுத்தியதுடன் நாட்டிற்கு பெருமை சேர்த்த மலேசிய அணியினருக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய அணியின் வெற்றிக்கு பங்களித்த பயிற்றுநர்கள், அதிகாரிகள் என வெற்றிக்கு ஆதரவாக விளங்கிய அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். காமன்வெல்த் போட்டியில் மலேசியா 8 தங்கம், 3 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10ஆம் இடத்தை பிடித்தது. மலேசியாவும் கம்போடியாவும் வர்த்தகம், முதலீடு, இலக்கவியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு, AI, ஹலால் தொழில்துறை, உணவு உத்தரவாதம், மனிதவள மேம்பாடு ஆகிய துறைகளில் வியூக ஒத்துழைப்பினை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. அதில் எல்லை கடந்த குற்றச்செயல்களை முறியடிப்பதில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதும் அடங்கும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். நேற்று தொடக்கம் நாட்டிற்கு 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள கம்போடிய துணை பிரதமரும் வெளியுறவு அனைத்துலக ஒத்துழைப்பு அமைச்சர் பிராக் சோகோனை மரியாதை நிமித்தமாக சந்தித்தபோது இத்தகவலை தெரிவித்ததாக பிரதமர் கூறினார். மலேசியா ஆசியாவின் முன்னணி தாவர மூலிகை புத்தாக்க மையமாக திகழ அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது. மூலிகை துறையை மேம்படுத்துவதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் 30 பில்லியன் முதல் 50 பில்லியன் ரிங்கிட் வரையிலான பொருளாதார மதிப்பை உருவாக்கும் ஆற்றலை நாடு கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற தேசிய மூலிகை மேம்பாட்டு மன்றத்தின் முதல் கூட்டத்திற்கு தலைமையேற்ற போது இவ்விவகாரங்கள் கலந்துரையாடப்பட்டதாக டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மலேசியாவின் மூலிகை துறையின் முழு ஆற்றலையும் வெளிக்கொணரும் வகையிலான கொள்கைகள் இலக்கை நோக்கமாக கொண்ட அக்கூட்டத்தில் பொது தனியார் துறைகளின் முதலீடுகள் மூலம் அதனை நனவாக்குவதற்கான முயற்சிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. நெகிரி செம்பிலானின் 16வது மாநில தேர்தலில் DAP கட்சியின் தலைமைச் செயலாளர் ஆண்டனி லோக் சென்னா தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து மாநில DAP தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக நேற்று அறிவித்தார். கடந்த 22 ஆண்டுகளாக அப்பதவியை வகித்து வந்திருப்பதாக தெரிவித்த போக்குவரத்து அமைச்சருமான லோக் அடுத்த தேர்தல் முடிவுக்கு பொறுப்பேற்று பதவி விலகும் முடிவை எடுத்ததாக கூறினார். மாநில கட்சித் தலைவர் என்ற பொறுப்பிலிருந்து தாம் விலகுவதற்கான நேரம் வந்துவிட்டதாக தாம் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், தற்போதைய நாடாளுமன்ற தவணை முடிவடையும் வரை DAP ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க இம்மாதம் 16ஆம் நாள் நடைபெறவிருக்கும் தேசிய மாநாட்டில் DAP தீர்மானத்தை முன்வைக்க உள்ளது. அவ்விவகாரத்திற்கு மத்திய செயற்குழு கூட்டத்தில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக DAP தலைமைச் செயலாளருமான ஆண்டனி லோக் கூறினார். அனைத்து அமைச்சுகள், அரசாங்க நிறுவனங்கள், மலேசிய உடன்படிக்கை MA 63 தொடர்பான எஞ்சிய விவகாரங்களை செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவதில் கவனம் செலுத்துமாறு MA 63 செயலாக்க நடவடிக்கை மன்றத்தின் கீழ் நடைபெற்ற நுட்ப செயற்குழு கூட்டத்தில் பணிக்கப்பட்டது. அடுத்த மாதம் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெறவுள்ள MTPMA 63 கூட்டத்திற்கான ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக MA 63 உடன்படிக்கையின் கீழ் உள்ள பல்வேறு விவகாரங்களை செயல்படுத்துவது, அவற்றின் முன்னேற்றம் ஆகியவற்றின் தற்போதைய நிலையும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அக்கூட்டத்திற்கு தலைமையேற்ற சபா சரபாக்கிற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முஸ்தபா சாக்மோட் இவ்விவரங்களை வெளியிட்டார். மக்களுக்கிடையிலான நாட்டின் மீதான பற்று ஆண்டுதோறும் இடைவிடாது வளர்க்கப்பட வேண்டும். தேசிய நாள், மலேசிய நாள் கொண்டாட்டங்களின் போது மட்டுமல்லாமல் ஊடகங்கள், சமூக நிகழ்ச்சிகள், பல்வேறு தரப்பினரின் பங்கேற்புகள் ஆகியவற்றின் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று அவ்வப்போது விதைக்கப்பட வேண்டும் என மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஊடக தொடர்பு புல பேராசிரியர் டாக்டர் அசிசுல் ஹலிம்யா தெரிவித்தார். நாட்டின் மீதான பற்றுதலை வளர்ப்பது ஆகஸ்ட் மாதத்தை மையமாக கொண்ட ஒரு பருவகால இயக்கமாக ஆகிவிடக்கூடாது, மாறாக அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக அது மாற்றப்பட வேண்டும் என்றவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: 2021 ராணுவ ஆட்சியை கைப்பற்றிய பிறகு சிறை வைக்கப்பட்டுள்ள மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூச்சி பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கம் ICRC பேராளரை சந்தித்துள்ளார். நோபல் அமைதி பரிசு பெற்ற 81 வயது சூச்சியின் உடல்நிலை இருப்பிடம் குறித்து சில ஆண்டுகளாக தெளிவான தகவல் இல்லாத நிலையில் இந்த சந்திப்பு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. தலைநகர் நேபிதாவில் மியான்மாருக்கான ICRC-யின் நிரந்தர பேராளர் அன்னோர் டிபெக் சூச்சியை நேரில் சந்தித்ததாக அரசாங்க பேச்சாளர் கென் கின்சோ கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் போரால் ஏற்பட்டுள்ள எண்ணெய் விலை உயர்வு காரணமாக முதன்மை எண்ணெய் நிறுவனங்கள் அளவுக்கு மீறிய லாபம் ஈட்டுகின்றன என்று தெரிவித்தார். நவம்பரில் மத்திய தவணை தேர்தல் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல் விலை உயர்வு டிரம்புக்கு முக்கிய அரசியல் சிக்கலாக உள்ளது. அதேவேளை ஜனநாயக கட்சியினர் நாடாளுமன்ற கட்டுப்பாட்டை குடியரசுக் கட்சியிடமிருந்து கைப்பற்ற முயன்று வருகின்றனர். பிப்ரவரி மாத இறுதியில் மூண்ட போருக்கு பிறகு அமெரிக்காவின் ஒரு கலன் பெட்ரோலின் சராசரி விலை 37 விழுக்காட்டிற்கு அதிகமாக உயர்ந்துள்ளது. இவ்வேளை டிரம்ப் ஈரானுடன் பேச்சு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அதேவேளை 5 மாதங்களாக நீடித்து வரும் போருக்கு முடிவு காண்பதில் ஈரான் நல்ல உடன்பாட்டில் கையெழுத்திட இது இறுதி வாய்ப்பென்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் ஈரானோ எந்தவொரு பேச்சும் நடைபெறவில்லை என்றும் அதற்கான திட்டமும் இல்லை என்றும் கூறுகிறது. இரு தரப்பினரின் முரண்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து அந்த இரு நாட்டுக்கும் இடையிலான போருக்கு விரைவில் அரசு தந்திர அடிப்படையில் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுக்கான யுக்ரைனிய தூதர் ஓல்கா ஸ்டிஃபனிஷானாவை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். ரஷ்ய தாக்குதல்களை தடுக்க அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பெறும் முயற்சிக்கு நடுவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்களால் பதவியிலிருந்து விலக முடிவு செய்ததாகவும் வாஷிங்டனில் தூதராக பணியாற்றுகிறது தனது வாழ்வின் மிகப்பெரிய அங்கீகாரம் என்றும் ஸ்டிஃபனிஷா தெரிவித்தார். முன்னாள் துணை பிரதமர் நீதி அமைச்சருமான இவர் கடந்த ஆண்டு ஜூலையில் தூதராக நியமிக்கப்பட்டார். 2030 உலகக்கிண கார்பந்து நிறைவடையும் வரை தனது உடன்படிக்கையை நீட்டிக்க ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மொரிசியோ பொச்சத்தினோ அமெரிக்காவின் தலைமை பயிற்றுநர் பொறுப்பில் நீடிப்பார். அர்ஜென்டினாவில் பிறந்த அந்த 54 வயது பயிற்றுநர் 2026 உலகக்கிண்ணத்தில் அமெரிக்காவை 16 அணிகள் சுற்றுக்கு வெற்றிகரமாக வழிநடத்தியதை தொடர்ந்து புதிய உடன்பாட்டை பெற்றுள்ளார். நாட்டின் கார்பந்து துறையின் எதிர்காலம் குறித்து பொச்சத்தினோவும் அவரது பயிற்றுவிப்பு குழுவும் நம்பிக்கை கொண்டுள்ளதாக அமெரிக்க கார்பந்து கூட்டமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரியும் பொதுச் செயலாளருமான ஜே டி பட்சன் தெரிவித்தார். நிறைவாக வாஷிங்டன் பொது டென்னிஸ் போட்டி. அலெக்சாண்டர் எலா இறுதி ஆட்டத்தில் 4-6, 6-4, 6 சுழிகம் என்ற செட் கணக்கில் உபசரணை நாட்டின் ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி பட்டத்தை வென்றார். இதன் மூலம் WTA பட்டத்தை வென்ற முதல் பிலிப்பீன்ஸ் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையையும் அவர் படைத்தார். உலகின் 10 நிலை ஆட்டக்காரர் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸ் 7-6, 6-7 என ஸ்பெயினின் ரஃபேல் ஜோடாரை வென்று தனது முதல் ATP பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். மலேசியாவும் கம்போடியாவும் பல்வேறு துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம். நாடு ஆசியாவின் முன்னணி தாவர மூலிகை புத்தாக்க மையமாக திகழ இலக்கு வரையப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1955 இன்றைய நாளில் மலாயா கூட்டரசின் சட்டமன்ற உறுப்பினர்களின் முழுமையான பட்டியலை உயர் ஆணையர் சர் டொனால்ட் மெக்லீவ்ரி கோலலம்பூரில் அதிகாரப்படியாக அறிவித்தார். இந்த பட்டியல் 1957 August 31 மலாயா சுதந்திரம் பெற்ற பின்னர் நாட்டை வழிநடத்தவிருந்த அமைச்சரவையை விரிவாக எடுத்துரைத்தது. முதல் அமைச்சராக துங்கு அப்துல் ரஹ்மான் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தார். கர்னல் HSLE போக்குவரத்து, டாக்டர் இஸ்மாயில் நில வளம், வீதி சம்பந்தன் தொழிலாளர், ஓ ஏ ஸ்பென்சர் பொருளாதார விவகாரம், டத்தோ அப்துல் ரசா கல்வி, லியோங் யூ கோ சுகாதாரம் மற்றும் சமூக நலன், சுலைமான் உள்ளாட்சி வீடமைப்பு மற்றும் நகர திட்டமிடல், அப்துல் அசீஸ் விவசாயம், சர்டோன் ஹஜி ஜூபேர் பொதுப்பணி, ஒங் யோக்லின் அஞ்சல் தொலைத்தொடர்பு ஆகிய துறைகளுக்கு அமைச்சர்களாக அறிவிக்கப்பட்டனர். டிஜி வாதர்சன் மலாயா கூட்டரசின் தலைமை செயலாளராகவும், எம்பி ஹோகன் சட்டத்துறை தலைவராகவும், சிடி தாமஸ் நிதி செயலாளராகவும், ஏஹ்பி ஹம்ப்ரே தற்காப்பு செயலாளராகவும், ராஜா சவுடா சட்டமன்ற தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: செவ்வாய்க்கிழமை பொழுது இந்த பாடல் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஆடி செவ்வாய்க்கிழமை மூன்றாவது வாரத்துக்குள்ள வந்தாச்சு, மணி போய் 7:20 ஆயிருச்சு.
1: நம்ம வாழ்க்கையில தெய்வீகன் இந்த ரக மனிதர்கள் நாமே கூட அப்படி இருப்போம். அதாவது நமக்கு ஒரு பெரிய கூடுதல வேலை செய்ய பிடிக்கும், பல கலண்டு இருக்கணும், சுற்றி ஆள் இருக்கணும், அவங்களோட சேர்ந்து வேலை செய்யறது அதாங்க எனக்கு பிடிக்கும் இருப்பாங்க.
0: சரி சரி, இப்ப இந்த பெரிய கூட்டம்னு சொன்னீங்களே, அது வந்து அளவு பொறுத்து இருக்கு. ஒண்ணுக்கு மேல போயிட்டாலே அது கூட்டம் அப்படின்னு தான் கணக்கிடப்படுது இல்லையா?
1: என்னமோ உண்மைதான்.
0: சரி, உங்களுடைய பெரிய கூட்டத்துடைய அளவு எவ்வளவு? எத்தனை பேர் கூட இப்ப ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க, இந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் கூட அதிகபட்சமா உங்களால வேலை செய்ய முடியும்?
1: அதிகபட்சமா எனக்கு ஒரு 5-10
0: வேறுபாடுகள் வித்தியாசங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சின்னதா எத்தனை பேரோட வேலை செய்ய ஆசைப்படுவீங்க, இல்ல அதிகபட்சமா எவ்வளவு பேர் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆசைப்படுவீங்க அப்படின்றத சொல்ல போறீங்க. பெரிய கூட்டத்தோட வேலை செய்யறதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, பெரிய பெரிய நிகழ்ச்சி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கலாம், அது சார்ந்த வேலைகள் இருக்கலாம், அப்படின்னா நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். உங்களுடைய விருப்பம் என்ன, உங்க மனசுல பட்டது, உங்களுடைய அனுபவத்துல என்ன நடந்தது அப்படின்றதுதான் இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க.
1: இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாங்க ஒரு குட்டி ஆய்வு செய்ய போறோம். நீங்க சின்ன கூட்டமா பெரிய கூட்டமா எந்த கூட்டத்தை இல்லைங்க, நான் எப்பவுமே தனி மனிதனா தான் சுற்றிக்கிட்டு
0: இருக்கேன். அது வேண்டாம், இன்னைக்கு நம்ம
1: அழைக்க கூடாது. உங்களுக்கு வந்து சின்ன கூட்டம் பெரிய கூட்டம் இதுல எந்த கூட்டம் நீங்க அழைக்கலாம் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3
0: அல்லது 4-7-6-8 எவ்வளவு பேரோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு இலகுவா இருக்கும், ஏதாவது ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா அடடா அப்படின்ற ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கே சரி சங்கர் குரல்ல புத்தம் புதிய பாடல் அது, வாங்க கேட்கலாம். இது வணக்கம் இன்னல்

0: வணக்கம் மின்னல். பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுனருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். வேளாண்மையில வந்து ஆர்வம் இருக்கிற இளைஞர்களா இருந்தீங்கன்னா அரசாங்கம் பல வகையான பயிற்சி திட்டங்களையும் ஆதரவு முயற்சிகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த அக்ரோப்ரெனர் மூடாவோட ப்ரோக்ராம் இந்த திட்டம் மூலம் 18 வயதுல இருந்து 40 வயது இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வேளாண்மையை ஒரு தொழிலாக தொடங்கவும் இல்ல அது ஆல்ரெடி செஞ்சுட்டு அதை இன்னும் பெட்டரா வளர்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இதுல அவங்க என்னென்னலாம் கத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பயிர் வளர்ப்பு, நவீன வேளாண்மை, தொழில்நுட்பம் மட்டும் வந்து இந்த பண்ணை வேளாண்மை அக்ரோ பேஸ் ரிலேட்டடான பிசினஸ் பத்தின எல்லா துறைகள்லயும் அவங்களுக்கு வந்து பயிற்சி கிடைக்குது. அது இல்லாம வந்து இப்ப நவீனமா இருக்கிற ஃபெர்டிகேஷன் சிஸ்டம், கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், மாடர்ன் டெக்னிக்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. சோ மேலும் இந்த இளைஞர்களோட வேளாண்மை தொழில் முனைவர் திட்டங்கள் மூலம் அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்கவும் நிதி உதவி, கருவிகள், தொழில்நுட்ப ஆதரவு, வழிகாட்டலும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரத்துல வந்து கிராண்ட் சப்போர்ட் மூலம் ஆரம்ப முதலீட்டுமே வந்து உதவியா கிடைக்குது. சோ இதனால நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வேளாண்மை துறை வந்து நவீனமயமாக்கணும்ன்றது மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு ஃபியூச்சர் ரெடி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாவுமே வந்து நம்மளோட அரசாங்கம் அதை பாக்குறதுனாலதான் இந்த மாதிரி திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சோ இந்த திட்டம் பத்தின மேலும் உங்களுக்கு நிறைய விவரங்கள் தெரியணும் அப்படின்னா இளைஞர்களையும் நீங்க வந்து www.toa.gov.my என்ற இணையதளத்தை போயிட்டு கண்டிப்பா பாருங்க. அது இல்லாம அவங்களோட சமூக ஊடகத்தையும் நீங்க வந்து போயிட்டு பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க.

0: இங்கிலீஷ் இங்கிலீஷ் படத்துல இருந்து ஷில்பா ராவ் பாடி இருந்தாங்க. ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்ல இன்றைக்கு.
1: ஆமா, நீங்க வந்து சிறிய கூட்டத்துல வேலை செய்ய ஆசைப்படுவீங்களா? இல்லங்க, என்னால வந்து ஒரு 50-100 பேர் கூட இருந்தா கூட வேலை செய்ய முடியும். அப்படி இருந்தாதான் வேலை செய்வேன் சொல்றீங்களா?
0: நம்ம கூட பேசுறதுக்கு நந்தா வந்திருக்கிறாரு. நண்பரே, எப்படி இருக்கீங்க?
2: சிறப்பா ஆனந்தமா இருக்கேன்.
0: சிறப்பு நல்லா இருக்கு. சிறப்பா ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு கேக்குற அந்த பதில், பொதுவாவே நீங்க வந்து பெரிய ஒரு கூட்டத்தோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு விரும்புவீங்களா, இல்ல கச்சிதமா ஒரு 4-5 பேர் அவ்வளவு பேர் இருந்தா போதும் வேலை செய்யறதுக்கு அப்படின்னு
2: நினைப்பீங்களா?
1: ஏன் அப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள் தான் வேலை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க?
2: பெரிய குரூப்பா இருந்தா அவரோட மேனேஜர் போட்டு வச்சுக்கோமே, கீழ சப்போர்ட் வந்து கிட்ட ஒரு 60 பேர் கிட்ட இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்துல. நான் தான் மேனேஜ் பண்ணுவேன். பெரிய ஒரு வேலை, நம்ம சக்சஸ் வந்து அந்த டீம் தான் பொறுத்து இருக்கு. அதே வந்து லோன் ரேஞ்சரா இருந்தோமா இல்ல சின்ன குரூப்பா இருந்துச்சுன்னா நம்ம சக்சஸ் நம்ம கையில தான், நம்ம கரெக்ட் தான் செய்வோம். சில பேர் சில இதுல வந்து சில ஷிப் வந்து சில பேர் சரியா ஓட்டாட்டி கப்ப ஓடாதுல.
0: 60 பேர் கூட சேர்ந்து வேலை செஞ்சீங்கல்ல, அதுல எத்தனை பேர் உண்மையா வேலை செஞ்சாங்க? இப்ப நீங்க தானே மேலாளர், பாக்க முடியும்ல.
2: அதாவது ஒரு முக்கியமான வேலையா இருந்தா எனக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது, இந்த 10 பேருக்குள்ளாரதா இருக்கும்.
0: மிச்சம் 50 பேர் எப்படி தள்ளு தள்ளு தள்ளா
1: வாங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க அப்படித்தானே?
2: அப்படியும் தான். இன்னொன்று வந்து அவங்களை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்,
0: சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
2: ஆமா ஆமா, இந்த 10 பேர் சொல்றாங்க கொடுத்த வேலையை முடிச்சுனு ஒரு எண்ணம் இருக்கணும்.
0: மிச்சம் 50 பேர் சமாளிக்கிறது உங்களுக்கு உண்மையான போராட்டமே.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா அது கண்டிப்பா. அதுவும் இப்போ உள்ள ஜெனரேஷனா, இப்போ உள்ள ஜெனரேஷன் ரொம்ப அவங்களுக்கு சரி எனக்கு புரியல அவங்களோட இது வந்து கான்செப்ட், வேலை இல்லாட்டி வேற வேலை இருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு உள்ள கான்செப்ட் வந்து நான் ஒரு மேனேஜரா இருந்தாலும் அவங்களுக்கு பொறுத்திருக்கோம், எனக்கு அந்த எனது அந்த கடமை வந்து எனக்கு இருக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்கு.
1: நல்லா இருக்கு,
2: நீங்க
0: கண்டிப்பா ஒரு பெரிய பொறுமைசாலி. 60 பேரை நீங்க கையாண்டு இருக்கீங்க அப்படின்னா சரி, நல்ல நாளா இருக்கட்டும், பாத்து போங்க வேலைக்கு நண்பரே.
2: கேள்வி கேட்டீங்களா, நான் இப்போ மறக்கிற சொத்து
0: என்ன பண்றீங்க? முதல்ல சொக்ஸ் வீட்லயே போடுறீங்க. எல்லாத்துக்கும் நீங்க பிளான் போட்டு வச்சிருக்கீங்க.
1: நன்றி
0: நந்தா. சொக்ஸ் போட்டிருக்கீங்களே?
2: போட்டிருக்கேன்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, செவ்வாய்க்கிழமைங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் ஒரு கேள்வி ஒன்று நாங்க கேட்டிருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு வேலை செய்யும் போது கூட்டம், சிறிய கூட்டமா அல்லது பெரிய கூட்டம், இந்த ரெண்டு கூட்டத்துல எந்த கூட்டத்துல நீங்க வேலை செய்ய ஆசைப்பட்டிருக்கீங்க? இல்ல உங்களுக்கு ஒரு
2: கணக்கு
1: கூட சொல்லாது, நீங்க உங்களுக்கு எப்போதுமே வந்து சுற்றி நிறைய பேர் இருக்கணும்னு ஆசை, நீங்க எல்லாருக்கிட்டும் பேச ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும்?
2: இல்ல எனக்கு நிறைய பேர் இருந்தாலும் நல்லா இருக்கும், கலகலப்பா இருக்கும். நிகழ்ச்சி எல்லாம் பண்றோம் இல்லையா, பண்மையில கூட மண்ணின் மைந்தர்களுக்காக நம்ம நிகழ்ச்சி நடத்தி இருந்தோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோம் இல்லையா, ஒரு 10-15 பேர், அது நல்லா இருக்குமே. ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் அப்பதான் இன்னும் நல்லா நம்ம அளவலாகிறதுக்கு பழகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.
1: ஆமா, நீங்க வேற பாசக்கார பைபிள் பாருங்க.
2: நீங்க ரொம்ப சிறப்பான நாளா இருக்க போது எல்லாருக்கும், நீங்க பேசுறீங்களே. உங்க பேர் என்ன சொல்லவே இல்ல,
3: ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து சித்ரா, நான் கப்பூங்ல இருக்கேன்.
2: கப்பூங் சித்ரா, வாங்க சொல்லுங்க. உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு ஒரு குழு வேலைனா எத்தனை பேர் கூட சேர்ந்து வேலை செய்ய பிடிக்கும்?
3: உண்மையை சொல்லணும்னா எனக்கு குழுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் இருந்தா ரொம்ப பிடிக்கும். பிவிஎஸ் பேக் வந்து ஒரு பிக் கார்ப்பரேட் கம்பெனில வேலை செஞ்சேன், ப்ரோக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வருஷம் தான் என்னால வேலை செய்ய முடியும், அது ஒரு யுகமா எனக்கு இருந்துச்சு. பேனா கீழே விழுந்தா கூட அந்த சத்தம் பெருசா இருக்கும் தெரியுங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ல
1: அமைதியான ஒரு சூழ்நிலை,
3: அமைதியா போகும். எனக்கு அப்படியே ஒரு யுகத்தை கடக்கிற மாதிரி போங்க.
1: புரியுது, அதாவது நீங்களே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும் தானே, எல்லாரும் பாக்குற பார்வை, அமைதி. நம்ம இங்கதான் இருக்குமா, வேற எங்கயும் இருக்குமானு தானே?
3: அதுதான் திரேஷா, ஒரு சின்ன பொருள் விழுந்தா கூட நம்மள பாப்பாங்க எல்லாரும். எல்லாமே வந்து பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க அவங்க எல்லாம், மேனேஜர், அவருக்கு மேல உள்ள பொசிஷன்ல உள்ளவங்க எல்லாம் அங்கதான் வேலை செஞ்சாங்க பாருங்க. அதனால டிபார்ட்மெண்ட் ரொம்ப அமைதியாவே இருக்கும், அது பிக் கார்ப்பரேட் கம்பெனி. அதனால அதை விட்டு வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்ன வந்து நான் கால் லைன்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், சேல்ஸ் லைன்ல. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும் சேல்ஸ்மேன் எல்லாமே. அந்த சூழ்நிலைக்கு போனோன்னே எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருச்சு, இப்படி ஒரு சூழ்நிலை என்னால வேலை செய்ய முடியல.
2: என்னன்னு சொல்லிட்டு வெளியா நீங்க அங்கிருந்து?
3: எனக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, என்னோட பழைய நிறுவனமே என்ன
2: கூப்பிட்டாங்க. கும்பிட போனதே குறுக்கே வந்துருச்சு,
3: தப்பிச்சேன்னு ஓடியாந்தே சேர்ந்துட்டு போங்க.
2: பொதுவாவே இப்ப ஒரு பெரிய குழுல வேலை செய்யணும், ஒரு 30-40 பேர் இருந்தாலும் முடியும். உங்களுக்கு பிடிக்கும்?
3: ரொம்ப பிடிக்கும், அந்த இடம் வந்து என்வாயர்மெண்ட் வந்து சந்தோஷமா இருந்தா ரொம்ப பிடிக்கும்.
2: சரி சித்ரா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்ற ஒரு வேலை அமைஞ்சிருக்கு, நல்லா செய்யுங்க. நன்றி கூப்பிட்டதுக்கு.
3: ரொம்ப நன்றி தெய்வீகன், உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம்.
2: அது போதும் எங்களுக்கு.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 29 19
3: மடானி உங்களுக்காக.
4: வீட்டு உரிமையாளராகும் கனவு நனவாக ருமா மிஸ்ரா ரயாத் RMR திட்டம். 5000 ரிங்கிட்டுக்கும் குறைவான வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு உதவும் அரசாங்கத்தின் முயற்சி. மேல் விவரங்களுக்கு www.spnb.com.my.
3: உங்களுக்காக போக்குவரத்து தகவல்.
5: கோப்பையிலிருந்து தாப்பா நோக்கி செல்லும் பாதையில் சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால அந்த பக்கமாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. புக்கிட் கம்பேரிலிருந்து தங்கா நோக்கி செல்லும் பாதையில் கிலோமீட்டர் 165.9 விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பக்கமாக போக்குவரத்து நெரிசல். NKVயில் கிலோமீட்டர் 20.8 கோத்தா டமன்சாராவில் இருந்து புக்கிட் லஞ்சான் நோக்கி செல்லும் பாதையில் கனரக வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கின்றது. அந்த பக்கமும் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் போக்குவரத்து கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. புத்ரஜயா சைபஜயா எக்ஸ்பிரஸ் வே அங்கே போக்குவரத்து நெரிசல். அந்த பக்கமா நீங்க பயணத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். நிறைவாக பிளாஸ் ஹைவேயில் கடுமையான போக்குவரத்து நெரிசல், அதாவது சுங்காயில் இருந்து பீடோர் நோக்கி செல்லும் பாதையில் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பக்கமா இருந்தீங்களா உங்களுடைய பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்ளுங்கள்.

0: நண்பன் தான் கெத்து. சரி, வேலை இடத்துல நம்ம கலீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பணியாளர்களை சக பணியாளர்களா பாருங்க. ஆனா சில சூழ்நிலைகள் அவங்க நமக்கு நண்பனுக்கு நண்பனா, குடும்பத்துக்கு குடும்பமா இருக்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. அதனால ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட,
1: நீங்க எவ்வளவு அந்த ஒரு கூட்டத்துல வேலை செய்ய விருப்பப்படுறீங்க? இப்ப வந்து ஒரு சிறிய கூட்டம் இல்லைங்க, எனக்கு ஒரு 5-10 பேர் தான், சரி நான் வேலை செஞ்சிருவேன். ஆனா என்னால எல்லாம் முடியாது, எனக்கு வந்து திருவிழா மாதிரி வேலை இருந்தாதான் நான் வருவேன் அடம் பிடிக்கிறேன் கூட சொல்லலாங்க.
0: சிவனேசன் சொல்லுங்க, சிவனேசன் உங்களோட வேலை எதை சார்ந்தது, என்ன வேலை செய்யறீங்க?
2: இருப்பாங்க, மலியே இருப்பாங்க. சோ அவங்க கூட எல்லாம் நம்ம வந்து கலந்துரையாடும் பொழுது அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட திங்கிங் எல்லாமே டிஃபரன்ஸா இருக்கும். சோ எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு வர்க்.
0: பொறியியல் அப்படின்றது கட்டுமானம், இது சம்பந்தப்பட்ட துறை உங்களுடையதுல. அப்போ அதுல ஏதாவது உங்களுடைய தொடர்பு, இப்ப கம்யூனிகேஷன் டிஸ்பியூட் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எப்படி கையாளுவீங்க?
2: அவங்க வந்து ரொம்ப காம் டவுன் பண்ணுவோம். சரி, அவங்களோட ஐடியா நம்ம, அவங்களோட அறிவுரை வந்து நம்மளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள ரொம்ப சமாதானப்படுத்திட்டு, இல்ல இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு நம்மளும் ஒரு 2-3 அறிவுரைகள் வந்து அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்வோம். அவங்களுக்கு அது சரியா இருந்துச்சுன்னா அதை ரொம்ப ஏற்றுக்கொள்வாங்க.
1: அதாவது அந்த புரிந்துணர்தல் அப்படின்றதுதான் கூட்டமாக வேலை செய்யும் போது தேவையில்லையா? புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி பரவாயில்ல, அவங்க தானே அந்த உரிமையில தானே திட்டினாங்க, சரிங்க பரவாயில்ல மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி.
2: நிறைய நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. என்னோட என்ன சொல்ற, முதலாளியே வந்துட்டு நீ வந்துட்டு வேலை விட்டு எல்லாம் போயிருந்து சொல்லுங்க அப்ப. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு அதை மீறி நம்ம வந்துட்டு சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வேற விஷயத்துல வந்து நம்மள வந்து அவங்கள வந்து, ஓ இது இப்படி செஞ்சிட்டீங்களா, அப்படி செஞ்சிட்டீங்களா, ஓ இது எப்படி நீங்க, இது எப்படி, இது எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படி கேட்கும் பொழுது, நம்ம இந்த டீம் கூட தான் நம்ம சேர்ந்து செஞ்சோம் அப்படி. டே நைட், அதாவது நைட் எல்லாம் நம்ம அந்த கான்கிரீட் அதெல்லாம் இது பண்ணும் போது கேட்பாங்க, நீங்க எப்படி நீங்க இதை செஞ்சீங்க அப்படி கேட்பாங்க. இல்ல கம்பெனிக்கு இவ்வளவு சேஃப் பண்ணிட்டீங்க பிகாஸ் ஆஃப் த டீம் ஒர்க். அது நீங்க சொல்ற மாதிரி இந்த
0: போயிருவீங்க.
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்து அடுத்து என்னது, அடுத்து அடுத்து என்னது, அடுத்த டாஸ்க் என்னது, அடுத்து வேலைகள் என்னது, அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் கோ ஆன் அப்படின்னு சொல்லுவாங்களே.
0: எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னாரு, நான் கேள்விப்பட்டது, ஒரு தேத்தாரே இல்ல சும்மா உட்கார்ந்து குடிக்கிற ஒரு காஃபில வந்து அப்படியே டக்குன்னு எல்லாம் பறந்து போயிரும். அப்படியா சிவனேசன்?
2: அது அது 100% உண்மை தேவிகன். ரொம்ப ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தா கூட ரொம்ப நல்லது.
0: ஒரு காஃபி ஒரு தேநீர் உட்கார்ந்து பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவோம்.
2: ஒரு ஒரு உணவு, உணவு உண்ற ஒரு கூட்டு உணவா உண்ற மேஜிக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து முடிஞ்சா நம்ம வாழ்க்கையில வந்து நிம்மதி நிறைய இருக்கும்.
0: நன்றி சிவனேசன், நல்ல ஒரு பகிர்வு இன்றைக்கு.
2: நன்றிங்க தேவிகன், நன்றி தேவிகன். உங்களை நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் நான் ஸ்டாப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறது, நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். 2-3 வாட்டி உங்ககிட்ட பேசியிருக்கேன். வெரி நைஸ், வெரி நைஸ். உங்களோட பகிர்ந்து அந்த விஷயங்கள் கொண்டு போறது, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு.
0: நன்றி பொறியியலாளரே.
2: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க அறிவிப்பாளரே.

0: அனிருத் இசையில் அவரை பாடியிருந்த பாடல். இப்போ என்னன்னா, நேற்று வந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்கு. ஸ்மால் டீம் பட் பிக் சக்சஸ் அப்படின்னு மலேசிய காமன்வெல்த் அணியை வந்து பாராட்டியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன அணி, ஒரு 59 பேர், ஆனாலும் வந்து எதிர்பார்த்த இலக்கை விட அதிகமான இலக்கு அடைஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. அதை ஒட்டி தான் இந்த தலைப்பை உருவாக்கி இருந்தோம். அதே மாதிரி ஆய்வுகள் கூட செய்திருக்காங்க. சின்னதா ஒரு சின்ன குழுவில் வேலை செய்ய பிடிச்சிருக்கா, இல்ல பெரிய குழுவில் வேலை செய்ய பிடிச்சிருக்கான்னு உலக அளவில் என்ன பதில் கிடைச்சிருக்குன்னா,
1: உலக அளவில் என்ன சொல்றாங்கன்னா, 3-6 பேர் வரைக்கும் ஒரு குழுவில் இருந்தாங்கன்னா, வேலை செஞ்சாங்கன்னா அது சிறப்பா இருக்கும். அவங்களுடைய அந்த எண்ட் ரிசல்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது அமையும் சொல்றாங்க. ஒரு வேலை அதிகமா போனா கூட ஒரு 8 பேர் அப்படிதான். அதை தாண்டினா வேலை ஓடுறது கொஞ்சம் கடினம் அப்படின்னு ஆய்வுல சொல்றாங்க. ஆனா அழைச்சவங்க எல்லாம் கூட்டமா நல்லா தான் வேலை செய்யறாங்க.
0: இதுல என்ன நான் நினைக்கிறேன், அந்த வேலை சூழல் பொறுத்து இருக்கிறது. ஆனா இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு நிறுவனத்துக்கு போய் கொஞ்சம் லேசா சத்தம் போட்டதுக்கு திரும்பி பார்த்தாங்க. அந்த நிறுவனத்துல வேலை செய்யற மத்தவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப என்னன்னா, வேலை இயல்பு பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த வேலையெல்லாம் இருந்தாங்கன்னா அது அப்படித்தானே இருக்கும்.
1: நினைச்சு பாருங்க, நம்மள அந்த அலுவலகத்துல விட்டு என்ன ஆகும்.
0: முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு அறுவை சிகிச்சை செய்யறாங்க, ஒரு 7-8 பேர் சேர்ந்துதான் செய்யணும். ஒருத்தனா செஞ்சு முடிச்சுட்டு வருவேன் முடியாது, ஆனா அங்க அமைதி காக்கப்படணும். அப்ப இந்த மாதிரி இடத்துக்கு இடம் வேறுபடுது. அதனால நம்ம நல்லா வேலை செய்யறது நம்ம கையில இருக்கு, அதை கொஞ்சம் பாத்துக்கோ.
1: அவ்வளவுதாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ரஹமா அடிப்படை உதவி சாரா திட்டத்தில் இறைச்சி, காய்கறி போன்ற ஈரப்பதம் கொண்ட உணவுப் பொருள்களை இணைக்கும் பரிந்துரை மீதான ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. எந்தவொரு இறுதி முடிவும் எடுக்கப்படுவதற்கு முன்பு தரம், உணவு பாதுகாப்பு, பயனீட்டாளர் நலன் ஆகிய கூறுகள் உறுதி செய்யப்படுவதை நோக்கமாக கொண்டு இந்த முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக 2ம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர்ஹம்ச அசீசான் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எல்லா விமான நிலையங்களிலும் விமானிகள், விமான பணியாளர்கள் மீதான பாதுகாப்பு சோதனை நடைமுறைகள் வலுப்படுத்தப்படும். போதைப் பொருளை கடத்த முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் இந்தோனேசியாவில் மலேசிய விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜெயின் தெரிவித்தார். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யின் பங்கு, நிர்வாக முறை, கண்காணிப்பு செயல்பாடுகள் ஆகியவற்றை வலுப்படுத்தும் நோக்கில் தொடர்பு